இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை கல்லாமை 41 அதிகாரம் 2வது குறட்பா.

கல்லாதவன் தானும் அவையில் பேச வேண்டும் என்று விரும்புதல், மார்பு இல்லாதவளான பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமையாகும்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, இன்று பங்கேற்கும் மழலை கே அனிஷ்கா, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரியின் நலம் தானே. 7:30 சந்தோஷச்சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சிதுபதி. 8:05 பொன்னியின் புதுப்புணல், இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன்.

0: மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார். 9:05 வானிலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியில் கத்தரி சாகுபடியில் இயற்கை விவசாயம், தருமபுரி முன்னாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 அறிவியல் மலர். 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 12:10 அறிவியல் மலரில் இடி மின்னல் மழை, வானத்தில் விஞ்ஞான விளையாட்டு கலந்துரையாடல். தொடர்ந்து அறிவியல் செய்திகள் கேட்கலாம். 11:10 நேயர் விருப்பம். 11:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்குத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். இன்று மாலை 6:55 ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானோ நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi arrived in Bishkek yesterday on a two-day visit to Kyrgyzstan. Mr. Modi will attend the 26th Shanghai Cooperation Organization SCO summit being held in Kyrgyzstan today and tomorrow. Prime Minister Modi will also attend heads of state session tomorrow. He was received at the airport by Kasymyliev Adalbek Aleshevich, chairman of the Cabinet of Ministers. A traditional Kyrgyz dance performance was also organized to welcome him.

0: partnership, coupled with $5 billion trade target, long-term energy cooperation, and greater engagement at the state and city levels, is expected to provide fresh momentum to India's engagement with Uzbekistan and the wider Central Asian region. A major highlight of the visit came when President Shavkat Mirziyoyev conferred Uzbekistan's highest state honor, the Order of Oli Darajli Dostlik, on Prime Minister Narendra Modi. The award recognizes his contribution to strengthening India-Uzbekistan relations and cooperation. Sushil Chandra Tiwari, Akashvani News, Tashkent.
1: President Draupadi Murmu will grace the National Institute of Fashion Technology NIFT Combined Convocation 2026 in New Delhi today. Graduating students from 18 NIFT campuses across the country will come together to celebrate the conferment of their degrees and mark the culmination of their academic journey. Nepal has intensified efforts to free hundreds of people trapped inside tunnels at hydropower projects, including the Trishuli 3A site, following Wednesday's flash floods. Rescuers, including experts from India and China, have been attempting to make contact but have so far received no response from inside the tunnel. Hundreds of the 2,500 people reported missing are believed to be employees of Nepal's hydropower projects. Wednesday's disaster has killed at least 794 people, and more than 2,500 people are missing in Nepal. The International Cricket Council, ICC, has taken away hosting rights of the inaugural edition of the Women's Champions Trophy to be held in 2027 from Sri Lanka due to government interference in the administration of Sri Lanka cricket. According to a report, Sri Lanka was set to host the first ever edition of the women's tournament featuring six teams, including the host, but the decision could impact their participation as well. And in football, India under 20 men's national team will begin their AFC under 20 Asian Cup China 2027 qualifiers campaign against Syria at the Dostlik Stadium in Tashkent today. And that is the end of this news bulletin.
2: Neram 6 mani 10 nimidam Akashvani Yenaitanum nallavai ketka. இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: துன்பம் நேர்கிற பொழுது மனம் தளர்ந்து ஊக்கம் அழிந்து போகாமை வேண்டும். இதனைத்தான் திருவள்ளுவர் ஏனைய நீதி நூலாரும் இடுக்கண் அழியாமை என உரைத்தனர். வாழ்க்கையில் நமக்கு எத்தகைய இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் மனம் சோர்ந்து விடாமல் நாம் மீண்டும் பழைய உற்சாகத்துடன் அத்துன்பத்தை எதிர்கொண்டு வெல்லும் மனவலிமை பெறுதல் வேண்டும். பள்ளி இறுதி தேர்வுகளில் மதிப்பெண்கள் போதிய அளவு பெறவில்லை அல்லது மருத்துவ படிப்புக்கான போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி கிட்டவில்லை என்றால் பலர் பெரும் துன்பத்துக்கு ஆளாவதை காண்கிறோம். சிலர் அத்தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக தற்கொலை நிலைக்கும் சென்று விடுகின்றனர். அது கூடாது, இம்முறை தவறிவிட்டது என்றாலும் தொடர்ந்து ஊக்கத்தோடு நாம் முயன்றால் முடியாமல் போகாது. அடுத்தடுத்த முறைகளில் நன்கு படித்து தேர்ச்சி பெறலாம் என்று நம்பிக்கை பெற வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான். ஐஏஎஸ் என்னும் இந்திய ஆட்சிப்பணி தேர்விலும் மிக எளிய பின்புலத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் தமது அடுத்தடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற பதவிகளுக்கும் வந்துவிடுகின்றனர். விளையாட்டு போட்டிகளாயினும் நாம் செய்யும் வணிகம் போன்ற பிற தொழில்களாயினும் சில நேரங்களில் எதிர்பாராத சரிவுக்கு உட்பட நேர்கையில் தொடர்ந்து அதற்கான காரணங்களை ஆராய்ந்து முனைப்புடன் செயல்பட்டு அவ்வப்போது எதிர்பாராமல் நேரும் துன்பங்களிலிருந்து வெற்றி பெற நாம் மன ஊக்கம் கொள்ள வேண்டும். கடும் உழைப்பாளிகளான விவசாயிகள் வானம் பொய்ப்பதாலும் அல்லது முயன்று பயிரிட்ட பயிரை விளைவித்து அறுவடை செய்ய உள்ள காலத்தில் பெருமழை பெய்து அனைத்தையும் நீரில் மூழ்க அடித்தாலும் மழை அந்த விளைந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டாலும் கூட தம் பட்ட பாடெல்லாம் வீணாயிற்றே என மனச்சோர்வுக்கு உள்ளாவதும் உண்டு. அவர்தம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை பெருநட்டம் தரின் அதிலிருந்து மீள்வது அரிதாகிறது. எனினும் உலகிற்கு உணவளிக்கும் தம் தொழிலில் அவர்கள் பின்வாங்காமல் ஈடுபட காண்கிறோம். போர் முனையில் எதிரி நாட்டினரோடு சண்டையிட்டு பலத்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் எதிரியை வீழ்த்தும் வரை தம் முயற்சியை விடாதவர்களாய் திகழ்கின்றனர் வீரர்கள். அறிவியல் சோதனைகள் செய்து தம் முயற்சியில் சில முறை தோல்வி கண்டோரும் தம் ஆராய்ச்சியை விடாது மேற்கொள்வர். இந்திய செயற்கைக்கோள் ஏவு தொழிலில் தொடக்க

0: விஞ்ஞானத்தில் சில தோல்விகள் நேர்ந்தாலும் நம் விஞ்ஞானிகள் இடுக்கண் அழியாமல் முயன்றதனால்தான் நாட்டுக்கும் தமக்கும் பெருமை சேர்த்து கொண்டனர். துன்பம் வந்து சேரும் பொழுது அது கண்டு துவண்டு போகாமல் அதையும் வெல்வோம் எனும் உணர்வு கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். வில்லில் பூட்டிய நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அம்பு இலக்கை சென்று சேர்கிறது. வாழ்வில் நம்மை துன்பங்கள் எந்த அளவு நெருக்குகிறதோ அந்த அளவுக்கு நம் ஊக்கமும் தொடர் முயற்சிகளும் நம்மை கூர்மையடைய செய்து இமாலய வெற்றியை எட்ட உதவுகிறது. எனவே அன்றாட வாழ்வில் நேரும் சிறு சிறு இடையூறுகளாகிய துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வாகை சுடுவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: தொடுவோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கே. வீரமணி பாடியிருக்கக்கூடிய பாடல்.

6:21 பக்தி மாலையில் அடுத்த பாடல். எஸ்பி அப்துல் பாடியிருக்கக்கூடிய பள்ளிதனில் என தொங்கும் பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: நேர்களை, இன்று காலை 6:35 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரியின் நலம் தானே. இன்று காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரியின் நலம் தானே. காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையத்தின் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி. இன்று காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனியின் உழவர்களுக்காக. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

மாதிரி நீ சொன்னதே கேள்வி. நம்பி தொழுது நான் நாளும் போற்றிட, காவல் தரும் நின் காலும் கும்பிட. இது நாள் வரையும் என் நெஞ்சந்தனில் துதித்தது மதித்தது உண்டானால் சூலம் கொண்டு எழுச்சுடராய் வா. தீக்குள் பொங்க என் ஆக்ரோஷம் தீய.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த அமுக்கிரா கிழங்கு அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அறுவடை செய்த உடனே வேர்களை சுத்தமாக நீரில் கழுவி மண் மற்றும் பிற கழிவுகளை முழுமையாக அகற்றணும். பின்னர் 7 முதல் 10 சென்டிமீட்டர் நிலம் உள்ள துண்டுகளாக வெட்டி காற்றோட்டமான நிழலான இடத்துல உலர்த்தணும். நேரடி வெயிலில் உலர்த்துவதை தவிர்க்கணும். ஏனெனில் அதிக வெப்பம் மருத்துவ குணம் தரும் விதைநோய்கள் உள்ளிட்ட செயற்பாட்டு வேதிப்பொருட்களின் தரத்தை குறைக்கும். பொதுவாக 7 முதல் 10 நாட்கள் வேர்கள் நன்கு உலர்ந்து சேமிப்பதற்கு ஏற்ற நிலையில் இருக்கும். உலர்ந்த வேர்களில் ஈரப்பதம் 10% குறைவாக இருக்கணும். பின்னர் தரத்தின் அடிப்படையில் நீளம், தடிமண் மற்றும் நிறத்தை பொறுத்து தரம் பிரித்து உணவு தர பாலித்தீன் பைகள், சணல் பைகள் அல்லது பல அடுக்கு காகித பொதிகளில் அடைத்து ஈரப்பதமற்ற சுத்தமான கிழங்குகளை சேமிக்கணும். அசுவகந்தாவை பச்சை வேறாக விற்பனை செய்வதை விட மதிப்பு போட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்தால் பல மடங்கு கூடுதல் வருமானம் தரலாம். அசுவகந்தா வேர் தூள், மூலிகை கேப்சூல், மாத்திரை, மூலிகை சாறு, மூலிகை தேநீர் ஆகியவை ஆரோக்கியமான பானக்கலவை, விளையாட்டு வீரர்களுக்கு ஊட்டச்சத்து கலவைகள், மூலிகை எண்ணெய், மூலிகை அழகு சாதன பொருட்கள், நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் பெற முடியும். விவசாயிகள் தனியாக மதிப்பு கூட்ட முடியாத சூழலில் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவிக்குழுக்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்களுடன் இணைந்து செயல்படலாம். அசுவகந்தாவிற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நிலையான சந்தை உள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ நிறுவனங்கள், மூலிகை தயாரிப்பு நிறுவனங்கள், ஊட்டச்சத்து உணவுப் பொருள் நிறுவனங்கள், இயற்கை அழகு சாதன பொருட்கள் உற்பத்தியாளர்கள், மூலிகை பொருள் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் முக்கிய வாங்குபவர்களாக உள்ளனர். சாகுபடிக்கு முன்பே வாங்குபவர்களுடன் தொடர்பு கொண்டு ஒப்பந்தம் செய்து கொள்வது சந்தை அபாயத்தை குறைக்கும். விவசாயிகள் குழுவாக உற்பத்தி செய்து விற்பனை செய்தால் சிறந்த விலையும் பேரம் பேசும் வாய்ப்பும் கிடைக்கும். 1 ஏக்கர் அஸ்வகந்தா சாகுபடிக்கான மொத்த செலவு சுமார் 55,000 முதல் 75,000 வரைக்கும் இருக்கும். இதில் நிலம் தயாரித்தல், விதை, நாற்று, தொழு உரம், உயிர் உரம், நடவு, களையெடுத்தல், நீர்ப்பாசனம், பராமரிப்பு

0: அறுவடைக்கு பின் உலர்த்துதல் மற்றும் பொதியிடுதல் ஆகிய செலவுகள் அடங்கும். சரியான மேலாண்மையில் ஒரு ஏக்கரில் 600 முதல் 900 வரைக்கும் உலர் வேர் மகசூல் கிடைக்கும். தரத்தை பொறுத்து ஒரு கிலோவிற்கு 250 முதல் 500 வரைக்கும் விலை கிடைக்கக்கூடும். இதன் மூலம் 1.5 முதல் 4 லட்சம் வரைக்கும் மொத்த வருமானமும், 1 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரைக்கும் நிகர லாபமும் பெறலாம். மதிப்புக்குட்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தால் இதை விட அதிக வருமானம் பெற முடியும். உலக அளவில் இயற்கை மருத்துவம் மற்றும் மூலிகை ஊட்டச்சத்து பொருட்களான தேவை ஆண்டு தோறும் அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியா மற்றும் வடகொரியா நாடுகளில் இந்திய அஸ்வகந்தா பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. இரசாயன எச்சமில்லாத உற்பத்தி, தரமான வேர்கள், சுத்தமான பதப்படுத்துதல், சரியான பொதியிடல், தரச்சான்றிதழ்கள் மற்றும் முழுமையான கண்காணிப்பு நடைமுறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏற்றுமதி சந்தையில் அதிக விலை கிடைக்கும். எதிர்காலத்தில் அஸ்வகந்தா இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மருத்துவ மூலிகை பயிர்களில் ஒன்றாக உருவெடுக்கும் வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அடுத்து, ரோஜா செடி நல்ல பூ பூக்க என்ன செய்யணும்? ரோஜா செடிக்கு 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி அவசியம். வீட்டு தோட்டம் என்பதால் பக்கத்தில் உள்ள மரங்களோ அல்லது கட்டிடங்களோ அல்லது காம்பவுண்டு சுவர் நிழலோ கொடுத்து ரோஜா செடிக்கு கிடைக்கக்கூடிய நேரடி சூரிய ஒளியை மறைக்க வாய்ப்பு உண்டு. எனவே நிழல் இல்லாத இடமாக இருக்கணும். கிளைகள் மிக அதிக உயரத்தில் இருந்தால் சூரிய ஒளியினுடைய அளவு போதவில்லை என அறியலாம். மேலும் அளவுக்கு அதிகமான சத்துக்களோ நீர்ப்பாசனமோ இல்லாமல் இருப்பதும் பூக்கள் பூக்க ஏதுவாக இருக்கும். ரோஜாவிட கவாத்து செய்தால் மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். கவாத்து செய்யும்போது புதிய கிளைகள் தோன்றி அதிக பூ மொட்டுக்கள் உருவாகும். எனவே ரோஜா செடியின் மண்ணின் மட்டத்திலிருந்து சுமார் 1 அடி உயரத்தில் வெட்டி கவாத்து செய்து விடணும். அப்போதுதான் புதிய கிளைகள் தோன்றும். அந்த புதிய கிளைகளில் 45 முதல் 60 நாட்களில் பூ மொட்டுகள் தோன்ற வாய்ப்புள்ளது. மேலும் நீர்ப்பாசனத்தை அதிகமாக கொடுக்காமல் மண்ணை காய வைத்து 4-5 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: இந்த மஞ்சள் வந்து எங்க கிடைக்கும், அதாவது அதில் என்னென்ன ரகம் இருக்குது, அதிக மகசூல் தருமா அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க. இது வந்து சேலம் லோக்கல், பவானி சாகர் 1, பவானி சாகர் 2, பவானி சாகர் 3, கோ 2 போன்ற ரகங்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு உகந்தவை ஆகும். இந்த ரகங்களில் விதை மஞ்சள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் அக்ரிகாட் இணையதளம் வாயிலாக கோவை மற்றும் பவானி சாகரில் அமைந்துள்ள மஞ்சள் ஆராய்ச்சி நிலையத்திலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். சேலம் லோக்கல் ரக விதை மஞ்சள் ஏற்கனவே பயிர் செய்து கொண்டிருக்கும் உழவர்களிடமிருந்து பெறலாம். தென்னையில் அந்த பூக்கள் உதிராமல் இருக்க என்ன செய்யணும்? தென்னையில் பூக்கள் உதிர்தல் பல காரணங்களினால் உருவாகலாம். நடவு செய்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருப்பின் உற்பத்தி செய்து துவங்கும் சமயத்தில் பூ உதிர்தல் இருக்கும். மேலும் சரியான தரம் விதை தேங்காயிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட தென்னங்கன்றுகள் நடவு செய்யவில்லை என்றாலும் பூ உதிர்தல் இருக்கும். அவை மட்டுமன்று போதிய ஊட்டச்சத்து மற்றும் நீர்ப்பாசன வசதி, சரியான மேலாண்மை முறைகள் இல்லாமை, சாதகமற்ற காலநிலை, இந்த அம்சங்கள்லாம் வெப்பநிலை திடீர் மாற்றங்கள், நீண்ட வறட்சி காலத்திற்கு பிறகு கடுமையான மழைப்பொழிதல், பூக்களில் சரியான மகர சேர்க்கை இல்லாமல் இருத்தல் ஆகியனவும்

0: பூ உதிர்வதற்கு வழிவகுக்கும். எனவே மண்ணில் சரியான காற்றோட்டம் இல்லாமல் இருந்தாலும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக வெளியேறுதல் ஊட்டச்சத்து உறிஞ்சுகளை குறைத்து தென்னையில் பூ உதிர காரணமாக அமையும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்த உர அளவினை கொடுத்து வருடத்தில் 2 முறை 2 நிலை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை கொண்ட தென்னை டானிக் வேர் மூலம் கொடுத்தும் தென்னை மரத்தினை பராமரித்து வந்தால் தென்னையில் பூக்கள் உதிர்வதை குறைக்கலாம். தென்னையில் பூக்கள் உதிர்வதால் நிச்சயமாக மகசூல் இழப்பு ஏற்படும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைத்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காஷிமெலிவ் அடில்பெக் அலியோவிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ்தான் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாத்திர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். பிரதமர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் கடன் சுமை 500,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார். அரிசி, சர்க்கரை, புளி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். துறை வாரியாக தனித்தனி அமைச்சர்கள் இருந்தாலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்றும் ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே பெரும்பாலான துறைகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் மூடப்பட்டுள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உட்பட பல சர்க்கரை ஆலைகள் நவீனப்படுத்தப்படாத காரணத்தால் அதன் உற்பத்தி திறன் குறைந்துள்ளது என்று கூறினார். ஆலைகளுக்கு கொண்டுவரப்படும் கரும்பு உரிய காலத்தில் அரைக்கப்படாத காரணத்தால் விவசாயிகள்

0: பாதிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூருக்கு செல்லும் சிறப்பு விரைவு ரயில் செப்டம்பர் 12 தேதி முதல் 26 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. போடிநாயக்கனூரிலிருந்து தாம்பரத்திற்கு வாரந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் செப்டம்பர் 13 தேதி முதல் 27 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் செப்டம்பர் 4 தேதி முதல் 25 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி எழும்பூர் விரைவு ரயில் செப்டம்பர் 6 தேதி முதல் 27 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் விரைவு ரயில் செப்டம்பர் 6 தேதி முதல் 27 தேதி வரையும், திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் 3 தேதி முதல் 24 தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் திரு எல் பி சிங் பாகேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாட்டில் வண்ண அலங்கார மீன்களை பிடித்தல், வளர்த்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க லட்சத்தீவு கடல்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஏராளமான அலங்கார வண்ண மீன்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அலங்கார மீன்வளத்தை பெருக்க அறிவியல் முறையில் மேலாண்மை மற்றும் தரக்கட்டுப்பாடுகளை உறுதி செய்ய செயல் திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. அந்தமானில் கடுமையான சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் அந்த விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. வானிலை சீரடையாத காரணத்தால் சென்னை திரும்பிய விமானம் இன்று காலை சிறப்பு விமானத்தின் மூலம் பயணிகள் அந்தமான் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை ஆற்காடு சாலை, விருகம்பாக்கம், போரூர் சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த மண்டல கண்காணிப்பு அதிகாரி திருமதி விஜயாராணி, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இப்பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மீண்டும் மழைநீர் வடிகால் கட்டும் பணியையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பருவமழையின்போது அவசர நடவடிக்கைகளுக்காக மோட்டார் பம்புகள், இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை கனடா துண்டித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் எண்ணெய் வளமிக்க லாரக் தீவின் மீது அமெரிக்க விமானப்படை மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்குமார் கூறியுள்ளார். செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகம் எதிரே பழைய GST சாலையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி கட்டுப்படுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாகன தணிக்கையில் சுமார் 2 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய

கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்களை எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: தருமபுரி வன்முலை 102.5, ஏற்காடு வன்முலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்ம ஓடி இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை கே அனிஷ்கா. வணக்கம் அனிஷ்கா. அனிஷ்கா எப்படி இருக்கீங்க? அன்யூனிஃபார்ம் வந்துருக்கீங்களே, அந்த கவுன் எல்லாம் நல்லா இருக்கு. எதுக்காக கவுன் போட்டு வந்தீங்க
4: இன்னைக்கு?
3: சரி, நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன பர்த்டேவா உங்களுக்கு? இல்லை, சும்மா போட்டு வந்துருக்கீங்க. சரி, இந்த ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு. என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை
4: பார்த்துட்டு?
3: எங்க கிடைக்குது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம்?
4: தெரிஞ்ச
3: பாட்டுனா பாருங்க.

0: நல்லா இருக்குது பாட்டு. அடுத்த பாட்டு,
1: குட்டி பாப்பா வா குட்டி கதை கேட்கும் முக்கால் மேல் தக்காளி பாட்டு வந்து பாடுற சட்டி போட்ட பட்டி சேர்ந்தாட்டம் ஆடுதான்.
0: நல்ல பாட்டிங்க ரெண்டு பாட்டு. சரி குட்டி பாப்பா சொன்னீங்களே, வீட்டில் வந்து என்ன பொம்மை வச்சிருக்கீங்க விளையாடுறதுக்கு?
1: பொம்மெல்லாம் வாங்கல.
0: அப்புறம் எப்படி விளையாடுறீங்க நீங்க?
1: நாங்களே அப்படியே விளையாடுங்க.
0: யாரால் கூட சேர்ந்து விளையாடுறீங்க?
1: ஒரு அண்ணா கிட்ட, அதுக்குள்ள பாப்பா கிட்ட, அதுக்குள்ள தம்பி கிட்ட.
0: ஓ, நிறைய பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு. சரி, ஸ்கூல் வரத பிடிச்சியா வீட்டில் இருக்கிறது பிடிச்சிருக்குதா?
1: ஸ்கூலுக்கு
0: ஸ்கூல் வரதும் பிடிச்சிருக்குதா? என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில்?
1: டீச்சர் கேட்குறாங்க.

0: சொல்லிட்டாங்க.
1: ஓ, இதுக்காக ஸ்கூல் வரது பிடிச்சிருக்கா? சரிங்க அனிஷ்கா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்க இல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு வரதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: எதுங்க டாக்டர் ஆசை உங்களுக்கு?
0: அம்மா தான் சொல்லி கொடுத்துச்சு.
1: ஓ, அம்மா தான் சொல்லி கொடுத்துச்சா? நீ பாப்பா பாப்பா நீ டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகி மக்களுக்கெல்லாம் இலவசமா சேவை பண்ணும், அதுதான் அம்மாவோட ஆசை அப்படின்னுச்சா? டாக்டர் ஆகி நீங்க அம்மா சொல்ற மாதிரி டாக்டர் ஆகணும். இப்ப இருந்து என்ன
0: பண்ணும்?
1: சரிங்க அனுஷ்கா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணாடுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: இணையே, இன்றைய மலலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஓர் ஆட்சி நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை கே அனிஷ்கா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நாம் இணைகிறோம், இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஆகஸ்ட் 31.
7: எழுத்தாளர் மற்றும் கவிஞர்
6: 100க்கும் மேற்பட்ட கவிதை நூல்கள், கதைகள், புதினங்கள் எழுதியுள்ளார்.
7: 16 வயதில் தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டார்.
6: 60 ஆண்டுகளுக்கும் மேலாக எழுதி வந்த இவர் பஞ்சாபி இலக்கியத்தில் சிறந்த ஆளுமையுடன் வலம் வந்தவர்.
7: பெண்ணியம் குறித்தும் முற்போக்கு கொள்கைகள் பற்றியும் அடிப்படையாக கொண்டு இவர் பல நூல்களை எழுதினார்.
6: ஆன்மீக எழுத்துக்களிலும் சிறந்து விளங்கினார்.
7: அகில இந்திய வானொலியிலும் பணியாற்றியுள்ளார்.
6: இவருடைய இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் ஜப்பான் மொழிகளிலும் பிற இந்திய மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன.
7: சாகித்ய அகாடமி விருதும், இந்திய அரசின் உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருதும், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றவர்.
6: பஞ்சாபி மற்றும் ஹிந்தி மொழிகளில் எழுதிய பஞ்சாப் கவிஞர், எழுத்தாளர், புதின ஆசிரியர் அம்ருதா பிரீதம் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1919.
6: பிலிப்பைன்ஸ் நாட்டின் அரசியல் மேதை.
7: வணிகத்துறையில் பட்டம் பெற்று போக்குவரத்து நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியை துவங்கினார்.
6: 2nd World War போது பிலிப்பைன்ஸ் நாட்டின் பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியாற்றினார்.
7: நவீன கால வரலாற்றில் கொரில்லா போர் முறையை வெற்றிகரமாக முறியடித்தவராக அறியப்படுகிறார்.
6: மக்களின் ஆதரவையும் நம்பிக்கையையும் பெற்று பிலிப்பைன்ஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார்.
7: 1953 முதல் 1957 வரை பிலிப்பைன்ஸின் 7வது அரசு தலைவராக பதவியில் இருந்தவர்.
6: இவரது அரசியல் நேர்மை, மக்கள் சேவை கொண்டு ஆசியாவில் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் தனி நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பிலிப்பைன்ஸ் அரசு பரிசு வழங்கி வருகிறது.
7: இது ஆசியாவின் நோபல் பரிசு என அறியப்படுகிறது.
6: பிலிப்பைன்ஸின் அரசு தலைவர் ரோமன் மகசேசே பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1907.
6: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்.
7: இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களுள் ஒருவர். மேலும் பல போட்டிகளில் இந்திய அணிக்காக துவக்க பந்து வீச்சாளராக பந்து வீசியுள்ளார்.
6: 1991 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானவர்.
7: கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் அதிக விக்கெட்கள் வீழ்த்திய இந்தியாவின் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தவர்.
6: ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதிக இலக்குகளை வீழ்த்தியவர்கள் பட்டியலில் 2வது இடத்தில் இருந்தவர்.
7: உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக முறை ஆட்டமிழக்காமல் இருந்தவர் எனும் சாதனையும் இவர் வசமுண்டு.
6: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேக பந்து வீச்சாளர் ஜவஹர் ஸ்ரீநாத் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1969.
6: தமிழ் திரைப்பட இசை அமைப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர்.
7: தனது 16வது வயதில் இசை அமைப்பாளராக தனது இசை வாழ்க்கையை துவங்கினார்.
6: பல்துறை இசை அமைப்பாளராக கருதப்படும் இவர் மேற்கத்திய இசையை பயன்படுத்தியதற்காகவும் தமிழ் திரை இசையில் ஹிப்ஹாப் இசையை அறிமுகப்படுத்தியவர்.
7: தன்னுடைய 25 வருட இசைப்பணியில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார்.
6: இளைய தலைமுறையின் விருப்பமான

0: சிறப்பான இசை அமைப்பாளராகவும் தன்னுடைய பின்னணி இசைக்காகவும் பெரிதும் அறியப்படுகிறார்.
1: 2006 சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழக அரசின் விருதும் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழா விருதையும் வென்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் என்ற பெருமை

0: இளம் இசையமைப்பாளர், இசையின் யுவராஜா என்று அழைக்கப்படும் யுவன் சங்கர் ராஜா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1979.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
6: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
9: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
12: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
14: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
15: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
16: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
17: 7:07 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகளை அறிந்து கொள்ளலாம்.

0: தக்காளி 25 ரூபாய், கத்திரிக்காய் 24 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், அவரைக்காய் 30 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 12 ரூபாய், பச்சை மிளகாய் 32 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 35 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 58 ரூபாய், கேரட் 68 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 86 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு உடைத்தது 168 ரூபாய், பூண்டு பெரியது 200 ரூபாய், இஞ்சி 225 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 210 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய். இவை யாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பினியர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் கத்திரி சாகுபடியில் இயற்கை விவசாயம். தருமபுரி முன்னாள் வேளாண் உதவி இயக்குநர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள் பங்கேற்கும் நிரலி நிகழ்ச்சி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 7:10. நேயர்களிடையே கேட்கலாம்.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
8: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவு கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
9: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
10: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். கும்பகர்ணனும் மகாராட்சகனும் இறந்த பிறகு மீண்டும் இந்திரஜித் போருக்கு வந்தான். சிறிது நேரம் போர் செய்த பின் திடீரென்று மறைந்தான். அரண்மனை சென்று ஒரு மாய சீதை உருவை ஏந்தி கொண்டு ராம லட்சுமணர்கள் இல்லாத பகுதிக்கு சென்றான். அங்கிருந்த அனுமனிடம் இந்த மாய உருவை காட்டி, ஏ குரங்கே, இதோ சீதையை கொல்லப்போகிறேன், நீ சென்று உன் ராமனிடம் செல் என்று கூறி அந்த மாய சீதையை வெட்டினான். பின்பு மறைந்து போய்விட்டான். அனுமன் கதறி கதறி அழுதவாறு ராமனை நோக்கி ஓடினான். விபரம் சொல்ல ராமன் மயங்கி விழுந்தார். லட்சுமணன் செய்வதறியாது நின்றார். அப்போது அங்கு வந்த விபூஷணன் விபரம் அறிந்து, இவை அனைத்தும் ஏதோ சதிக்கான நாடகம், நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று கூறி வண்டியின் உருவம் எடுத்துச் சென்றார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து, ராமா, நான் சொன்னது போல் இது இந்திரஜித்தின் மாயஜாலம். நம்மை திசை திருப்பவே இப்படி ஒரு நாடகம் நடத்தியிருக்கிறான் இந்திரஜித். நம்மை திசை திருப்பி விட்டு நிகும்பலையாகம் செய்ய சென்றிருக்கிறான். அதை தடுக்க வேண்டும். நிகும்பலையாகம் செய்துவிட்டால் இந்திரஜித்தை வெல்ல முடியாது என்று கூறினார் விபூஷணன். ராமன் உடனே அங்கு செல்லுமாறு லட்சுமணன், சுக்ரீவன், அனுமன் ஆகியோரை விபூஷணனுடன் அனுப்பினார். அவர்களும் வானரப்படையும் அந்த யாகம் நடக்கிற இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் யாவரும் யாக மண்டபம் சென்றனர். வெளியே காவல் காத்த வீரர்களை கொன்றனர். போர் சத்தம் கேட்டு இந்திரஜித் பாதியில் யாகத்தை நிறுத்திவிட்டு வெளியே வந்தான். அவனும் போரில் ஈடுபட்டான். அதற்குள் லட்சுமணனும் விபூஷணனும் யாக மண்டபத்துக்குள் நுழைந்து யாகத்தீயை அணைத்தனர். லட்சுமணனுக்கும் இந்திரஜித்துக்கும் கடுமையான போர் நடந்தது. விபூஷணன் தன்னுடைய பிள்ளைக்கு சமமான இந்திரஜித்துடன் போர் புரிய விரும்பவில்லை. மற்ற ராட்சசர்களை கொன்று தீர்த்தான். இறுதியில் லட்சுமணன் இந்திராஸ்திரத்தை வில்லில் பூட்டி, ஏ இந்திராஸ்திரமே, ராமர் உண்மையானவர் என்றால், அறநெறி தவறாதவர் என்றால் இந்த அரக்கனை கொன்றுவிடு என்று வேண்டியபடி இந்திரஜித் மேல் அந்த கணையை ஏவ அது இந்திரஜித்தின் தலையை துண்டித்தது. ஈடு இணையற்ற வீரன் இந்திரஜித் தரையில் சாய்ந்தான். இதில் ஒரு கூடுதல் தகவலும் உண்டு. லட்சுமணன் மகாவிஷ்ணுவின் சயனமான 1000 தலை ஆதிசேஷனின் அவதாரம். அவனுடைய மகள்தான் இந்திரஜித்தின் மனைவியான சுலோசனா. தர்மத்தை நிலைநாட்ட தன் மருமகனையே கொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது லட்சுமணனுக்கு. அது

0: மட்டுமல்ல, இந்த இதிகாசம் மற்றொரு செய்தியையும் உணர்த்துகிறது.
1: சீதாபிராட்டி இறந்து விட்டதாக ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி மாய உருவத்தை வெட்டினால் ராமன் உடைந்து விடுவான். நாம் அந்த இடைவெளியிலே அந்த வெற்றிக்கான யாகத்தை நடத்தி வென்றுவிடலாம் என்று இந்திரஜித் சதிவேலை செய்தான். எனவே நம்மை வெல்ல நினைப்பவர்கள் சில சதிவேலைகளிலும் இறங்குவார்கள். அதை நாம் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும்.
0: இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.

0: பார்த்து கொள்ள வேண்டும். இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச் சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காசிமெலேவ் அதில்பெக் அலியோவிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாதிர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வில்லேயில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக சிகாகோவில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினரிடையே திருமதி சீதாராமன் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் நாட்டின் பொருளாதார இலக்குகளை எடுத்துரைத்த நிதியமைச்சர் அரசு கடன் வாங்குவது மற்றும் கடனின் அளவு குறித்த கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். மத்திய அரசு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடியாகவே வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற நிதியமைச்சரின் இருதரப்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விவசாயம், பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளைச் சேர்ந்த அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் பேச்சு நடத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில்

0: இருந்து மேலும் பல உடல்கள் நேற்றும் மீட்கப்பட்டன. பேரழிவை தொடர்ந்து 2500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. இயற்கை இடர் ஏற்பட்டு 5வது நாளாக மீட்புப் படையினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களிலிருந்தும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திரிசூலி நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய நேபாளத்திலிருந்து தொங்கு பாலம் நேற்று அடித்துச் செல்லப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் நீடித்த இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் மீண்டும் அச்சமடைந்தனர். முன்னதாக கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக காத்மண்டிலிருந்து சற்று கீழ்நோக்கி செல்லும் தாவடிகாட் பகுதியில் ஒரு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பாலத்திற்கு மாற்றாக உள்ளூர் மக்கள் இந்த கியால்சவுக் சராண்டி பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இதற்கிடையே புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திரிசூலி 3A தளம் உட்பட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளுக்குள் சிக்கியுள்ள 100க்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாளம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். ஆனால் இதுவரை சுரங்கப்பாதைக்குள்ளிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. காணாமல் போனதாக பதிவாகியுள்ள 2500 பேரில் 100க்கணக்கானோர் நேபாளத்தின் நீர்மின் திட்டங்களின் ஊழியர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மத சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஹல்த்வானி நகரில் ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அந்த மைதானத்தில் தூய்மை பணியும் சுத்திகரிப்பு யாகம் ஒன்றும் நடத்தப்பட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ராகுல்காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிராக ஹல்த்வானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மைதானத்தில் கிடந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பங்கேற்றதாகவும் ஆனால் ராகுல்காந்தி இதை தவறாக சித்தரித்து விட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ராகுல்காந்தி மீது இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லால் பஞ்ச் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 28 வயது பெண் காவலர் கேசரி வர்மா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த கேசரி வர்மா கடந்த 22ஆம் தேதி சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க அவர் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை காவலர்கள் மூத்த அதிகாரியிடம் பரிந்துரைக்கவில்லை என்று அவரது கணவரும் சக காவலருமான நாகேந்திர வர்மா குற்றம் சாட்டியுள்ளார். விடுப்பு விண்ணப்பம் பரிந்துரைக்கப்படாததால் தனது மனைவியால் மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க முடியாமல் போனதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசுகிறார். நாடு முழுவதும் உள்ள 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிப்புகளை முடித்த மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கும் கலந்து கொள்கிறார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வெய்லால் மிக்கி ஷீலா கூறியுள்ளார். ஷிலாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018ஆம் ஆண்டு 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி

0: சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்காட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்கள் எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக 2027 ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் மகளிர் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து பறித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
8: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலந்தானி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி டோட்டலாக சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு நமக்கே, நம்ம ஃபேஸே கூட பார்த்தீங்கன்னா மிரரில் ரெண்டு சைடும் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது யாருக்குமே. வெரி வெரி ரேர், யாருக்கும் ஜென்ரலாக இருக்காது. ஸ்லைட் ஏசிமெட்ரி வில் பி தேர். அதே மாதிரி தான் பிரெஸ்ஸும் இன் அ உமன். பட் அண்டிவா இஃப் ஷி நோட்டிசஸ் வேற ஏதாவது முன்ன இல்லாத ஒரு சேஞ்ச் இப்போ இருக்குது அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணி அணுகணும். எல்லாருமே சி செல்ஃப் ப்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மஸ்ட். ஓகே, பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுலேருந்தே, அதாவது வயசுக்கு வந்த டைமில் இருந்து நம்மளோட சிலபஸ்லலாம் இப்போ செக்ஸ் எஜுகேஷன்லாம் இது பண்ணும். அந்த மாதிரி பிரெஸ்ட் அவேர்னஸ் இது கூட வி ஷுட் இன்கல்கேட் இந்த சிலபஸ் அண்ட் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வரணும். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அவங்களே பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே கிளினிஷியன்கிட்ட, டாக்டர்கிட்ட வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த லெவலில் அவேர்னஸ் இருந்தால் இட் இஸ் பெட்டர், இட் இஸ் குட். பட் இந்த அவேர்னஸ் தான் இட் இஸ் பிக்கிங் அப். முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ இப்போ வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெட்டர், ஃபார் பெட்டர் நவ். பட் ஸ்டில் வி ஹாவ் டு ரீச் தட் மைல் ஸ்டோன். ஏன்னா நான் சொன்ன கிராமங்களில், கொக்கிராமங்களில் அங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. தட் இஸ் வேர் வி ஹாவ் டு டார்கெட். அண்ட் பட் அதுக்கு ஐ திங்க் நம்ம கவர்மெண்ட் இஸ் டூயிங் வண்டர்ஸ். நாட் ஜஸ்ட் சோஷியல் மீடியா, தேர் சோ மெனி போஸ்டர்ஸ், இது அது மூவிஸ் அது மாதிரி. பட் இன்னும் அதை ஸ்டெப் அப் பண்ணுன்றேன். ஸ்டெப் அப் பண்ணி அந்த செக்ஷன் ஆஃப் லேடிஸ்க்கும் எல்லாருக்குமே தெரியணும். இப்போ தான் வி கேன் சே வி ஹவ் கான்கர்டு பிரஸ்ட் கேன்சர். ஸோ இதுதான் என்னோட மெசேஜ். அவேராக இருங்க, செல்ஃப் அவேர்னஸ். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸில் கேர்ஃபுல்லாக இருங்க, பிசிக்கலி ஃபிட்டாக இருங்க.

0: எப்போதுமே எக்ஸசைஸ் பண்ணணும் ரெகுலராக. சாப்பாட்டில் கவனமாக இருங்க. ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும், அன்ஹெல்த்தி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்கஹாலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அவாய்டே பண்ணுங்கள். அதான் நம்ம கையில் இருக்கிறது நம்ம இது பண்ண முடியும் இல்லையா. ஸோ நம்ம கையில் இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணி. சலுகைகள்னால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம்ன்ற இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த இல்லாத ஒரு ஒரு லெவல் ஆஃப் வருமானத்துக்கு கீழே, அதான் பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் கூட இப்போ லேட்டஸ்ட் சிகிச்சைக்கு வந்துட்டாங்களே. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்கீம். அதெல்லாம் அரசு எடுத்த இதனால தானே. டெஃபினெட்லி ஐ வுட் சே பீப்புள் ஆர் பெனிஃபிட்டட். முன்னாடி வந்து சி அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட், நான் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட்டு நிறையா இருந்துச்சு. ரொம்ப பணக்காரங்க இலைட் பீப்புள் தான் வந்து அதை அஃபோர்டே பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லையே. லேட்டஸ்ட் ஈவன் நிறையா ட்ரக்ஸ் மொனோபாலியாக இருந்ததை கூட கவர்மெண்ட் வந்து ஜெனரிக்ஸ் இப்போ வந்துருச்சு. மச் அஃபோர்டபுள், சீப்பர் ப்ரைஸ். ஸோ பீப்புள், சாதாரண பீப்புள் கூட, மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் இல்லை, லோ சோஷியோ எக்கனாமிக் கிளாஸ் கூட தே கேன் அஃபோர்ட். அந்த அளவுக்கு இப்போது ட்ரக்ஸ் எல்லாம் அவைலபிள் ஆயிடுச்சு, சிகிச்சை முறைகள் அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ ஆல் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் தே ஹேவ் வெரி குட் ஃபெசிலிட்டிஸ் நவடே. அதனால டெஃபினெட்லி ஐ வுட் சே எஸ்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் என்பதே இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான படி நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது.

நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடல். சர்வம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பா விஜயின் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இனிமையான குரலில் வரும் இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
8: 7:39.

நேர்களை, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சிநேகனின் பாடல் வரிகளில் இசைஞானி இளையராஜா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக.

0: போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நேரம் காலை 7:45.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நான் மகானல்ல திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் யுகபாரதியின் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா தன்விஷா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
8: மணி 52 நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஹரிச்சரண், தன்விஷா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேர்களை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் நமது கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரக்யானந்தா. கிராண்ட் செஸ் டூர் ஆனது August 22 to August 27 வரை இம்மாதம் நடைபெற்றது. இதில் அமெரிக்காவை சேர்ந்த ஃபேபியோனா கரோனாவை வீழ்த்தி இந்த சாதனையை படைத்துள்ளார் ஆர் பிரக்யானந்தா. நேர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்காக, கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரக்யானந்தா.

0: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.
1: சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி.
5: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
7: தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டு வருகிற நேயர்கள் அவ்வப்பொழுது தன் சிந்தனைகளை என்னோடு பரிமாறிக்கொள்வது உண்டு, அது தொடர்பான சில கேள்விகளையும் எழுப்புவதுண்டு. பழக்க வழக்கம் என்று சொல்லுகிறோமே, இரண்டும் ஒன்றுதானா என்று ஒரு நண்பர் கேட்டார். இரண்டும் ஒன்று போல தோன்றினாலும் கூட ஒன்றின் தொடர்ச்சியாக மற்றொன்று வளர்வது என்று சொன்னேன். புரிந்தும் புரியாததுமாக இருக்கக்கூடிய ஒரு முகபாவனையோடு அவர் இந்த செய்தியை எதிர்கொண்டார். தொடக்கத்தில் எந்த ஒன்றும் வழக்கமாவதில்லை, பழக்கமாகத்தான் நம்மிடத்திலே பற்றி கொள்ளுகிறது. பழக பழக அதுவே அனுபவமாகி வாழ்க்கை போக்கில் வழக்கத்திற்கு வந்துவிடுகிற காரணத்தினாலே பழக்கம் வழக்கமாக மாறிவிடுகிறது. அதுதான் பழக்க வழக்கம் என்று அவரிடத்தில் சொன்னேன். இன்னும் ஒருபடி மேலே போய் எடுத்துக்காட்டாக இலக்கியத்தை சொன்னால் கூட பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது. ஓய்ந்திருக்கின்ற சோம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து கொண்டு பாரதி பாடுகிற பாடல் ஓடி விளையாடு பாப்பா என்கிற பாடல். அதில் சொல்லுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாடுகிறார். குழந்தைக்கு படிப்பு என்பது இயல்பில் வருவதில்லை, அது பழக்கத்தில் வருவது. எல்லா நேரங்களிலும் படி படி என்று குழந்தையை வற்புறுத்துவது கூட அதற்கு ஒரு எரிச்சல் வரும். எனவே காலை எழுந்தவுடன் படிப்பு என்பது முதலில் சொல்லிக் கொடுப்பது. அடுத்து என்று அந்த குழந்தை கேள்வி கேட்பதற்கு முன்னாலேயே பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று சொல்லுகிறார். படிப்பு கடினமாக இருக்கும், பாட்டு இயல்பாக வந்துவிடும், அது அதற்கு அடுத்து வருவது. அப்படியானால் நான் எப்போது விளையாடுவது என்று அந்த குழந்தை கேட்கும் இல்லையா? மாலை முழுதும் விளையாட்டு என்று பாரதி சொல்லுகிறார். மாலை என்ன, நீண்ட பொழுதா என்ன? விரைவில் இருள் வந்துவிடும், இருட்டு வந்துவிடும், அதற்குள்ளே விளையாடி தீர்த்து விட வேண்டும். ஆனால் விளையாட்டை குறுகிய காலத்தில் விளையாடச் சொல்லாமல் நீண்ட நேரம் விளையாடுவது போல சொற்சாமர்த்தியம் காட்டி மாலை முழுதும் விளையாட்டு என்று அவர் அடையாளம் காட்டுகிற பொழுது காலை பொழுது படிப்புக்கும் மாலை பொழுது விளையாட்டுக்கும் என்று ஒரு பழக்கத்தை குழந்தைகளிடத்திலே ஏற்படுத்தி விடுவோமேயானால் எளிமையாக அது நடைமுறைக்கு வந்து அது வழக்கமாக மாறிவிடும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு மரபை சொல்லுகிறார். எந்த குழந்தைகளும் இயல்பில் தன்போக்கில் வளர்ந்தாலும் கூட பெரியவர்களை பார்த்து ஒவ்வொன்றையும் பழகி கொள்ளுகிறது. அந்த பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மற்றவரிடத்தில் எப்படி இருந்தாலும் குழந்தைகளிடத்தில் நாம் பழகுகிற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு பழக வேண்டும் என்று சொல்கிறோம். ஏனெனில் குழந்தைகள் நம் சொற்களை கேட்பதில்லை, நம்மை கவனிக்கின்றன. நாம் செய்வது

0: எல்லாவற்றை பார்த்து போல செய்கின்றன. எனவே நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொள்வதற்கு நாம் தான் முன்னோடியாக இருக்கிறோம் என்பதனால் நம்முடைய மனசாட்சியின் பிம்பங்களாக இருக்கிற குழந்தைகளிடத்தில் நாம் பழகுகிற பொழுது நல்ல பழக்கங்களை நாம் கை கொள்வோமே ஆனால் நம் சந்ததியினரும் நல்ல பழக்கங்களை அது கை கொண்டு விடும். காலப்போக்கில் அந்த பழக்கமே வழக்கமாக மாறி பழக்க வழக்கங்கள் மேன்மைக்குரியதாக மாறிவிடும் என்று அவரிடத்தில் சொன்னேன். இந்த சொற்களை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே உற்று கவனித்து அவர் சொன்னார், நாம் பயன்படுத்துகிற இந்த சொல்லில் அதிகமாக சிறப்பிழகரத்தை நாம் பயன்படுத்துகிறோம், அது கூட ஒரு நல்ல பழக்கம்தான். செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வது போல இந்த சிறப்பிழகரத்தை உச்சரிப்பது கூட ஒரு பழக்கமாக கொண்டு வழக்கமாக கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது இல்லையா என்று அவர் சொல்லுகிற போது நானும் அதை கவனித்தேன். இதையே இன்று ஒன்று நன்று என்று கொள்ளலாமா என்று என் பாணியிலேயே அவர் சொல்லுகிற போது சிரிப்பு வந்துவிட்டது. சிந்திக்கிற வண்ணமாக இந்த பழக்கத்தை அவர் என்னிடத்தில் அறிமுகப்படுத்துகிற போது உங்களிடத்திலும் இதையே நான் முன்வைக்கிறேன். குழந்தைகளிடத்தில் சொல்லுவதை விட செய்து காட்டுங்கள். செய்வது நல்லதாக இருக்கட்டும். நல்லதை பழக்கி விடுவதற்கு நாம் நல்லதையே செய்ய பழகுவோமாக, அது வழக்கமாகிவிடும் என்று நம்புவோம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:05. நேர்களே, இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரியமான சுவை என்றென்றும்.

0: நேர்களே, பொன்னியின் புதுப்பு நிகழ்ச்சியில் அறிமுகர்கள் பங்கேற்க 0 43 42 24 40 30 எனிலும் மற்றும் 0 43 42 24 40 31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
0: நேர்களை, நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பிட்டிருக்காங்க நேயர்கள். தருமபுரி கடைவீதி பகுதியிலிருந்து சத்யதேவ் நிஷா அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: 8:12 நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து இளன் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேரம் காலை 8:16 நிமிடம். இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.

நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் பகுதியிலிருந்து பிரேம்நாத் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் விருமன் திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: 8:22. நேர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது அணில் கொழுக்கட்டை மாவுவின் பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியிலிருந்து ஸ்ரீனிவாசன் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் பரம்பொருள் திரைப்படத்திலிருந்து.
8: உலகத்துக்கு ஒரு வேலையும் இருக்க வாங்கணும் ஒரு நாளே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: ஒரு டீ போடுங்க
9: தம்பி. ஊருக்கு புதுசோ?
8: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
9: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
8: என்ன சொல்றீங்க, புரியலையே.
9: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
8: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
9: டீ எப்படி?
8: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
9: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
8: என்ன விஷயம்னா?
9: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
8: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
9: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
8: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
9: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா? அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
8: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்
9: இந்த வழியா. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
8: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தர்ம

0: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
1: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
1: தர்மபுரி.
0: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். திங்கட்கிழமை என்று சொன்ன உடனேயே அது நமக்கு பெரும் உற்சாகத்தை தர வேண்டும். திங்கட்கிழமையை பார்த்தாலே பயமாக இருக்குது, முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் முடிக்கலை, ஹோம்ஒர்க் பண்ணலை, அப்படியெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கதாங்க செய்யும். இருந்தாலும் வேகமான ஒரு சிந்தனையோடு நம்ம இந்த வாரத்தை தொடங்கிட்டோம்னா அந்த தொடங்குகிற போதே அந்த வேகம் ஒரு ஸ்பீடு இருந்துச்சுன்னா அது நம்முடைய இந்த வாரம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். நல்ல நம்பிக்கைகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா எதையும் சாதிச்சு காட்டலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வாழுகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்தியை தரும். வாழணுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அது உயிரையும் காப்பாற்றும் அப்படின்னு நான் ஒரு கதையில் படிச்சிருக்கேன். வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் வாழலாம். அதாவது இது ஒரு மேல்நாட்டு கதை, ஒரு சிறுகதை. என்னது, ஒரு அக்கா தங்கச்சி. அக்கா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. தங்கச்சி யாருன்னு கேட்டால் அவள் வந்து படுக்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நோயாளி. அவங்களுக்கு ஒரே ஒரு நண்பர் யாருன்னா வயதான ஒரு ஓவியர் ஒருத்தர், தெருவோரங்களில் ஓவியங்கள் வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பார். இந்த அக்கா வேலைக்கு போன பிறகு அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் நான் இனிமேல் போய் இருக்க மாட்டேன் போயிடுவேன்னு சொல்கிறப்ப இந்த கிழவனார் தான் சொல்லுவார், அதெல்லாம் சொல்லாத நீ நீ நல்லா இருப்ப அப்படின்னு இவர் முதியவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பெண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா, அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பா, அப்படிலாம் நீ சொல்லாத அப்படின்னு. அப்போ இவள் படுத்துருக்கிறதுக்கு நேராக ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் கொஞ்சம் தள்ளி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து அந்த பனிக்காலமால் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இவள் சொல்லுவா அந்த பெரியவர்கிட்ட, அந்த இலைகள் உதிர்றது இல்லையா, அந்த கடைசி இலை உதிர்ற அன்னைக்கு நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிறா. அவர் சொல்கிறார், பைத்திய மாதிரி பேசாத, அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அக்காட்டையும் சொல்லுவாள், அக்கா வந்து முதல்ல அந்த ஜன்னலை மூடினாத்தான் நீ சரிப்படுவா அப்படிமா, இல்லை இல்லை நீ மூடாத எனக்கு அதுதான் உயிர் அப்படிமா. இப்போ ஒவ்வொரு இலையாக உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒரே ஒரு இலை மட்டும் இருக்குது, ஒரே ஒரு இலை. அது சொல்கிறா, இந்த ஒரு இலை இந்த இது இருந்துச்சுன்னா இருப்பேன் நான், அது விழுந்தன்னைக்கு நான் போயிடுவேன். அக்காவுக்கு கோவம் வந்துடும், என்ன அப்படி பைத்திய மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டுருக்கப்ப பெரும் மழையும் சூறாவளியும் வந்துடும். அப்போ உதிர போகுது அப்படின்னு சொல்ல போகணும், இப்போ போய் கதை அடைச்சிடுவான் பேசாமல் நீ அப்படின்னு சொல்லி. அப்போ கதவை போட்டோடனே அதுக்குள்ளே அந்த கிழவனார் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு போவாள். கதவை போட்டிடுவான், இரவு முழுக்க இந்த பெட்டில் இருக்க தூங்க மாட்டான், அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். விடிய காலம் ஆன உடனே அக்காட்ட அந்த கதவை திறக்க சொல்லுவாள், வேண்டாம் வேண்டாம் அந்த இலை உதிர்ந்துருக்கோம், நீ உடனே ஏதாவது சொல்லுவ அப்படின்னு. இல்லைக்கா நான் தான் இருக்கேன்ல அந்த இலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கதவை திறந்தால் அந்த இலை அவ்வளோ புயல்லையும் அவ்வளோ மழையிலையும் அவ்வளோ காற்று கீழே விழுகாமல் இருக்கும். சடார்னு எந்திரிச்சு உட்காருவா அவள், நான் இனிமேல் வாழ்வேன், இனி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அக்காவுக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்கும், நல்ல வேலை அப்படின்ட்டு. சரின்னு அக்கா போய் கீழே போய் அந்த இந்த செய்தியை சொல்கிறதுக்கு அந்த முதியவரை தேடி போவான். அந்த அந்த அவர் அவள் போய் தேடி போகிறப்ப எங்கே அவருடைய அந்த உடம்பு கிடக்கும் அப்படின்னா, இவள் பார்க்குற ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சுவத்துக்கு அடியில் அவருடைய உடம்பு அப்படி அவர் தூங்குற மாதிரி படுத்திருப்பார். இவள் போய் பார்த்துட்டு யோசிப்பாள், என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து இவர் வரைஞ்சிருப்பார், அது உதிர்ந்திருக்கும். ஆனால் உதிர்ந்தது தெரிஞ்சு அந்த பெண்ணு மறைஞ்சிருவான்னு சொல்லிட்டு அவர் இரவு பூரா இருந்து அதை வரைஞ்சிருப்பார். சரி, அவர் எந்திரிச்சிட்டாரா, அவர் என்ன ஆனார், ஓ ஹென்றியினுடைய த லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிற இந்த கதை தான் அது. இதில் இந்த நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னா, நாம் வாழணும் அப்படின்னு நம்பிட்டோம்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு சின்ன பிடிமானம் இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். இதுதான் வெற்றிக்கான வழி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்

0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: நேரம் காலை 8:35.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நீர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது உள்ளது.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் கோட்டை பைரளி பகுதியிலிருந்து செந்தமிழ் சில்லன் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் யோகி திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: Leaves.
1: நேரம் காலை 8:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
2: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊர்லெல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்ருக்குறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுவத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.

0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
3: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: 8:51 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பொன்னியின் புதுப்புணர். இருக்கலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து சண்முகம் சின்னராஜ் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 8:57 நிமிடம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. நல்லம்பள்ளி பகுதியிலிருந்து வெங்கடேஷ் ராஜேந்திரன் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பட்டியல் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:01. நேர்களினை கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: உழைக்க மறுக்கிற இளைஞர்கள் ஒரு பக்கம், எதையும் எளிதாக பெற்றுவிடலாம் என்ற நிலை ஒரு பக்கம், பக்தி வாழ்க்கையிலும் அந்த நிலை வளர்ந்துவிட்டது, சமய வாழ்க்கையிலும் அந்த நிலை வளர்ந்துவிட்டது. ஒரு முறை நாரதர் கயிலைக்கு புறப்படுகிறார். வழியில் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் செய்து அவர் உடம்பை புற்றே மூடியிருக்கிறது. அப்போது நாரதரை பார்த்து புற்று மூடிக்கொண்டிருந்த தவசீலர் கேட்கிறார், எங்கே போகிறீங்க? இறைவனை காண நான் கயிலைக்கு போகிறேன் என்றார் நாரதர். அப்படியா? அப்போ எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள் என்றார் அந்த புற்று மூடிய நிலையில் இருக்கிற அந்த பெரிய ஞானி. அதை கடந்து கொஞ்ச தூரம் போயிருப்பார் நாரதர். ஒரு இளைஞன் ஆடி பாடி குதித்து கொண்டிருந்தான். அவனும் நாரதரை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். கயிலைக்கு போகிறேன்ப்பா என்றார் நாரதர். அப்படியா? எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று இறைவனிடம் கேட்டு வாருங்கள் என்று அந்த இளைஞன் சொன்னான். சரி என்று சொல்லிவிட்டு நாரதர் சென்று விட்டார். கயிலையில் இறைவனை தரிசித்துவிட்டு திரும்பினார். வழியில் அந்த தவசீலர் கேட்டார், திரும்பிய நாரதரை பார்த்து, இறைவனை தரிசித்து விட்டீர்களா? தரிசித்து விட்டேன். எனக்கு எப்போது முக்தி தருவார் என்று கேட்டார் அந்த பெரியவர், புற்று மூடிய நிலையில் இருந்த தவசீலர். நாரதர் சொன்னார், 4-5 பிறவிகள் கடந்துதான் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று இறைவன் சொன்னார். இதை கேட்டவுடன் அந்த பெரியவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஐயோ, இன்னும் 4-5 பிறவிகளா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அந்த இளைஞன் கேட்டான், எனக்கு எப்போது முக்தி தருவார் கடவுள்? உடனே நாரதர் பக்கத்தில் இருந்த புளிய மரத்தை காட்டினார். புளிய மரத்தில் நிறைய இலைகள். அத்தனை இலைகள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த புளிய மரத்தில் அத்தனை பிறவிகள் உனக்கு உண்டாம். அத்தனை பிறவிகள் கடந்து விட்டால் உனக்கு முக்தி கிடைக்கும். புளிய மரத்தில் இருக்கிற அவ்வளவு இலைகளுக்கும் உனக்கு பிறவிகள் உண்டு. அந்த பிறவிகளுக்கு பிறகு நீ முக்தி அடையலாம். இதை கேட்டவுடன் அந்த இளைஞன் ஆனந்த கூத்தாடினான். ஆகா, எனக்கும் கடவுள் முக்தி கொடுத்து விட்டாரே, எனக்கும் கடவுள் முக்தி கொடுத்து விட்டாரே என்று ஆனந்த கூத்தாடினான். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, இப்போதே நீ முக்தி அடைந்து விட்டாய். காலம் முழுவதும் புற்றுக்குள் தன்னை அடைத்து கொண்டு தவம் செய்த தவசீலருக்கு கிடைக்காத முக்தி இந்த இளைஞனுக்கு கிடைத்தது. எதனால்? அவன் பற்றற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தான்.

0: எல்லாவற்றையும் எளிமையாக இயல்பாக எடுத்துக்கொண்டு சலனப்படாமல் சஞ்சலப்படாமல் முக்திக்கு காலதாமதமானாலும் பரவாயில்லை என்று என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அவனது உண்மையான துறவு நிலையை உணர்ந்துதான் இறைவன் அவரை ஆசீர்வதித்து முக்தியடைய வைத்தார். எல்லா உயிர்களிலும் இறைவன் வியாபித்திருக்கிறார். நம் காலுக்கு கீழேதான் சொர்க்கம் இருக்கிறது. நாம் வாழும் இடத்தை சொர்க்கமாக்குவது நம் கையிலேதான் இருக்கிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேற்று என்பது கடந்து போன பாதை, நாளை என்பது நம் கையில் இல்லாத பயணம், இன்று மட்டும் நம் கையில் இருக்கிறது, அதை அழகாக வாழ்வோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:06.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும்போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
2: வானலையில் வசந்தம். மண்ணை காப்போம், மண்ணின் வளத்தை காப்போம். நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்து நம் தலைமுறைக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தை பரிசாக கொடுப்போம். இயற்கையை நேசிப்போம், இயற்கை வழியில் விவசாயம் செய்வோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய கவனம் கத்தரி சாகுபடியில் இயற்கை விவசாயம். இந்த பயனுள்ள தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம நேரலையில் பேச போகிறோம். கத்தரியை எப்படி இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறது, என்னென்ன இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தலாம், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு நம்ம கூட விளக்கம் அளிக்க நேரலையில் இணைந்திருக்கிறார் தர்மபுரி முன்னாள் வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
9: வணக்கங்க
2: சார். இப்போ கத்தரியில இயற்கை முறையில சாகுபடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், விவசாயம் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம என்னங்க சார் பண்ணணும்?
9: அதாவது முதல்ல வந்து தர்மபுரி ஏற்காடு பண்டலை இயற்கை விவசாயிகளுக்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. தர்மபுரி, சேலம், நாமக்கல், கடலூர், திருச்சி போன்ற மாவட்டத்தில் கணக்கெடுத்து பார்த்தோம்னா 100%ல் 90% வந்து கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதாவது கத்திரிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8-10 மருந்து அடிக்கிறாங்க. அந்த மருந்து அடித்தாதான் காய் வரும் அப்படின்னு விவசாயிங்க நம்புகிறாங்க. ஒரு 10% பீப்புள் தான் இயற்கை விவசாயத்தை நாடி போகிறாங்க. ஆனால் இந்த 90%லேருந்து வரக்கூடிய விளைபொருளான கத்திரி வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அதை நம்ம எப்படி கழுவுறோன்னு தெரியுமா? ஜஸ்ட் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் ஒரே ஒரு முறை இல்லை 2 முறை தான் கழுவுவோம். ஆனால் அதில் வந்து நிறைய டாக்ஸிக் கலந்துருக்குங்க. அப்புறம் காய்ப்புழு இருக்கும், தண்டு புழு இருக்கும், நிறைய பூச்சிங்க இருக்கும். இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும், இல்லாமல் அப்படியே நம்ம அறுத்து போட்டுருவோம். ஆனால் நம்ம பாடி வந்து, அதாவது குடல் சொல்கிறோம்ல கட்டு, அந்த கட்டு வந்து 17% வரைதான் கெமிக்கலை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெமிக்கல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 17 தாண்டி 50 மேலே போயிடுச்சிங்க.
2: சரிங்க.
9: அப்படி இருக்கிறப்போ இப்படியே சேர சேர சேர இந்த குடல் என்னாகும்?

0: நஞ்சா மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. அதுவும் உடனடியாக மாற வேண்டாம். உங்கள் நிலம் 1 ஏக்கர் இருந்ததுன்னா அதில் 1/2 ஏக்கர் நிலத்தை வந்து இயற்கை விவசாயத்துக்கு பண்ணுங்க. அப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறோம்னா 3 வருஷம் ஆகுங்க. அந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணணும்னா சாணக்கரைச்சல், ஜீவாமிர்தம், அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு, தக்கப்பூண்டு, சணப்பை போன்றவற்றை எல்லாம் வளர்த்து வருஷ வருஷம் ஃபஸ்ட் இயர் வளர்க்கணும், செகண்ட் இயரும் வளர்க்கணும். அப்படியே அதையே மடக்கி மடக்கி வளர்த்தோம்னா அந்த நிலம் வந்து கார்பன் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஏறிடும். இப்போ நம்ம நிலத்தில் இருக்கிறது வந்து 0.05 தான். அதை வந்து 1 கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்கன்னா உங்கள் உடம்பும் நல்லது, உங்கள் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும், மன நிறைவையும் கொடுக்கும். கொஞ்சமாக விளைஞ்சாலும் சுவையான காய்கறியை சாப்பிட்லாங்க.
1: சரிங்க சார். இப்போ இயற்கை விவசாயம்க்கு நம்ம மாறினாலும் 3 வருஷத்துக்கு பிறகு நிலம் வந்து தயாராக இருக்கும் அதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முதல்ல இந்த கத்திரி சாகுபடி செய்கிறதுக்கு நம்ம நிலத்தை எந்த மாதிரி தயார்படுத்தணுங்க சார்?
0: அதாவது இப்போ இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், அப்புறம் நாமக்கல், திருச்சி இங்கே கூடிய விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தை வந்து நல்லா உளுந்துடுறாங்க. ரோட்டோவேட்டரோ எல்லாம் 5 கலப்பை போட்டு உளுந்துடுறாங்க. அதில் வந்து 4 டிராக்டர் கம்போஸ்ட் உரம், காஞ்ச உரம் நல்லா போட்டுறணுங்க. அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம், அது 200 கிலோ. அதுக்கப்புறம் வந்து 100 கிலோ, 50 கிலோ போதும் வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாம் போட்டு நல்லா மண்ணை வந்து மடக்கி உளுந்துடணுங்க. மடக்கி உளுந்துட்டு நிலம் தயாராக வச்சுருக்கணும். மோஸ்ட்லி வந்து மே ஜூனில் தான் வந்து கத்திரி சாகுபடி செய்வாங்க, இல்லைன்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த சீசனில் சாகுபடி செய்வாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நிலத்தை தயார் பண்ணிட்டீங்க, யாருமே வந்து இப்போ வந்து நாற்றை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்லை அவங்க. ஸோ நாற்று வந்து வெளியவே கிடைக்குது, அதை வச்சு வாங்குகிறாங்க. எங்கே கிடைக்குது? தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுற்றுப்புற வட்டாரத்தில் நிறையா நாற்று பண்ணைகள் இருக்குதுங்க. அதாவது அதுக்கு என்ன சொல்கிறோன்னா ப்ரோட்ரே சீட்லிங் என்ற ப்ரோட்ரே மூலிமா அவங்க வந்து கத்தரி, வெண்டை, சாமந்தி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வளர்த்து தராங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த நாற்று தயார் பண்ணக்கூடிய விவசாயிகள் ஹைப்ரிட் வெரைட்டி எடுக்கிறாங்க, அதை போட்டு வேற பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி ரகம் வேணும், எந்த ரகம் போட்டால் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகும், முள் கத்திரி வேணுமா அல்லது நீண்ட பச்சையான நீளமான கத்திரி வேணுமா போன்றவற்றையெல்லாம் நீங்கள் நல்ல யோசனை பண்ணிக்கணுங்க. காரியமங்கலம், பாலக்கோடு, மாரண்டள்ளி, அதகப்பாடி இங்கெல்லாம் வந்து தரமான வீரிய ஒட்டு ரகங்கள் கிடைக்குதுங்க. நாற்று ரகம் முள்ளுக்கத்தரி நாற்று கூட உற்பத்தி பண்ணி தராங்க. அதே சமயம் பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரத்தில் தக்காளி, மிளகாய் இவையும் கலந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி அரசு தோட்டக்கலையிலையும் இந்த பண்ணி தராங்க. 1 நாற்று வந்து 30 பைசா விற்கிறாங்க. ஆனால் இந்த நாற்று நீங்கள் வாங்கினோம்னா எப்படி இருக்கணும்னா, நிலத்தை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 நாளைக்கு முன்னாலேயே நல்லா பார்க்கட்டி எல்லாம் அந்த சேத்து உழவு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கணும். 30வது நாள் நாற்று, அதாவது அந்த ப்ரோட்ரேலேருந்து எடுத்தோம்னா அந்த வேரோட மண் வரணுங்க. அப்புறம் இலை வந்து 4-5 இலை இருக்கணும், அந்த தண்டு வந்து திக்காக இருக்கணும். அதுதான் வந்து வீரிய நாற்று என்று பேர். இந்த மாதிரி நாற்றை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. 4 ஆரோக்கிய லீஃப்ல இருக்கணும். அப்புறம் ரூட் பால் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்க. அப்புறம் நோய் வராமல் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் நிலத்துக்கு போகிறப்போ ட்ரைக்கோகர்மா விருடி ஆர் சூடோமோனஸ் சொல்யூஷனில் 1 லிட்டரில் வந்து 10 லிட்டர் சொல்யூஷனில், 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனஸையும் ட்ரைக்கோகர்மா விருடியும் நினச்சி இதை வந்து நல்லா நடலாங்க. இப்படி நட்டிங்கன்னா உங்களுக்கு 30% பூச்சி நோய் தாக்குதல் கட்டுப்படுத்திடலாங்க.

0: உடனே நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இயற்கை விவசாயம் சொல்கிறீங்களே ஹைப்ரிட் நடலாமான்னு. ஹைப்ரிடும் நடலாம், ஆனால் செய்கிறது வந்து இயற்கை முறையில் செஞ்சிங்கன்னா பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு கத்திரி சாகுபடியில் முள் கத்திரி செய்யுங்க. நல்ல நீல கலரில் வரக்கூடிய கத்திரி சாகுபடிங்க. இதெல்லாம் நல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். வரி கத்திரிக்காயை சாகுபடி செய்யுங்க என்ன சொல்லிக்கிறேங்க.
1: சரிங்க சார், நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நேரம் சார்.

0: தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
5: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
6: ஒன்பது மணி 17 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு கத்தரி சாகுபடியில் இயற்கை விவசாயம் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு தர்மபுரி முன்னாள் வேளாண்மை உதவி இயக்குநர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள். நேர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 99 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 99 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம். சார், ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்மா, நான் கரூர் மாவட்டம் நொய்யல் நாடாயபுரத்துலேருந்து கோபால் பேசுகிறேன்.
6: சொல்லுங்க கோபாலையா, உங்களோட கேள்வி கேளு.
7: இப்போ நான் கொள்ளு போட்டு மடக்கி ஓட்டி 2-3 ஆயிருச்சு. சும்மா தண்ணி சும்மா கிடக்குது. அதுல வீரிய சார் வந்து வீரிய ஒட்டுறாங்கிறாங்க, அது இயற்கைக்கு மாறானதா இல்ல அதை பண்ணலாமா? இந்த அதே கழிச்சுதான் இந்த பீட்டி
8: கத்திரிகள். அதாவது இயற்கை விவசாயத்துல வந்து நம்ம செய்முறைதான் இயற்கை விவசாயமா இருக்கலாம். உங்களுக்கு உங்க மனசுக்கு அந்த ஹைபிரிட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா முள்ளு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். முள்ளு கத்திரிக்காய் வந்து ரொம்ப இதுக்கு பிரியாணி செஞ்சு அதை தொட்டுக்கிறதுக்கு இதுன்னு சொல்லுவாங்களே சஜ்ஜான்னு, அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. அது வந்து காரியமங்கலம் பகுதியில் பாரம்பரிய ரகங்கள் தயாரிக்கக்கூடிய உரிமையாளர்கள் தரமான நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு தராங்க. அதே மாதிரி சில விவசாயிங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து நல்ல ஹைப்ரிட் வேணும், இதை வந்து கேரளா அப்புறம் சென்னை ஆந்திரா இங்கெல்லாம் ஏற்றுமதி செய்யணுங்க. அதுக்கு சொல்லுங்கன்னா மைக்கோ, அப்புறம் வந்து US அக்ரி சீட்ஸு, அப்புறம் சிஜெண்டா போ, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பச்சை முள்ளு முள்ளு கத்திரிக்காய், அப்புறம் வந்து பச்சை நிற வரி கத்திரிக்காய், அப்புறம் இதெல்லாம் கிடைக்குது, அப்புறம் ஊதா நிற உருண்டை நீல ரகங்கள் இதெல்லாம் கிடைக்குதுங்க. இதையும் தருமபுரி மாவட்டத்தில் நாற்றங்காலாக உற்பத்தி செஞ்சு தராங்க. இப்போது நாற்றங்காலில் போய் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஒரு ஒரு அரை ஏக்கர் வேணும் வேண்டிய நாற்றுகளை வாங்குறீங்க, பக்குவமாக அந்த ட்ரேலேருந்து கொண்டு வரீங்க, வந்த உடனேயே உங்கள் நிலத்தில் நல்லக்கூடாதுங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த ட்ரேலேருந்து கொண்டு வர்ற நாற்றுகளை நல்ல நிழலான ஒரு இடத்துல வச்சுருந்து 2 உங்கள் நிலத்துக்கு ஏற்ற சீதநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஏன்னா இதுவரை அந்த செடி வளர்ந்தது அது நெட்டில், இப்போ வந்து ஓப்பன் ஏரில் வளரப்போது 2 வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரைக்கோகிரமா விரடி இல்லைன்னா சூடாமோனஸ் கரைச்சல், என்ன சொன்னேன், 1 தண்ணிக்கு 10 கிராம், இது வந்து சூடாமோனஸும் ட்ரைக்கோகிரமாவும் 10-10 கிராம் நல்லா கலந்து, லிக்யூடாகவும் கிடைக்குதுங்க, அதையும் நல்லா கலந்து இதை நினச்சி நடனங்க. இப்படி நட்டிங்கன்னா

0: முதல் ஸ்டெப் உங்களுடைய கத்திரியில் ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றுட்டேன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது இதுக்கு வரங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, உங்கள் நிலம் வந்து 3-4 மாதமாக சும்மா தரிசாக இருக்குதுன்ற. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இது இவருக்கு மட்டும் இல்லை எல்லா விவசாயிகளுக்கும் முதல் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து நாற்றங்கால் எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உயிர் கரைசல் தயாரிக்கிறது. ரெண்டாவது உயிர் கரைசல் தயாரிக்கிறதுனா கோமியம் 10 லிட்டர் எடுத்துக்க, அது நாட்டு கோமியமாக இருந்தாலும் சரி ஹைப்ரிடு மாட்டு கோமியமாக இருந்தாலும் சரி, அதோட 2 முட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வாளியில் அதை கலை போட்டுட்டு உடச்சி போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டீங்கன்னா சின்ன குச்சியை வச்சு நல்லா கலந்துருங்க. இது சுமார் 6 நாளைக்கு ஒரு இடத்துல நிழலில் வச்சுருங்க. தினமும் நல்லா கலக்கிட்டு வரணுங்க. 7வது நாள் வந்து இந்த திரவம் ரெடி ஆகிடும். இந்த திரவத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தண்ணி பாய்ச்சுவீங்களா, பாத்தி கட்டிட்டு தண்ணி பாய்ச்சுவீங்களா, அதோட இதை விட்டுறலாங்க. இல்லைன்னா ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா வெஞ்சூர் மூலிமா இதை விடலாங்க. இப்படி இதை வந்து 4 மாதங்கள், இந்த கரைசலை வந்து 4 மாதங்கள் வரை வச்சுருக்கலாங்க. ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக செய்யலாம். 20 கிலோ நாட்டு கோமியம், 2 முட்டை, இவ்வளோதாங்க. இதை நல்லா கரைக்க வேண்டும். கரைச்சிட்டு உங்கள் தண்ணி 7வது நாள் கழித்து உங்கள் தண்ணியில் நீர் பாய்ச்சுறப்போ விடணுங்க. இதனால் என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா, பூச்சி நோய் தாக்காதுங்க, பயிர் வந்து நல்ல பசுமையாக இருக்கும். அதாவது நாற்று நட்ட பிறகு இதை பாய்ச்சுறப்போ நல்ல 4 இலை வந்து குயிக்காக 8 இலையாக மாறும். அதாவது உழவு செய்து சிறப்பாக இருக்கும். மேலும் இதை இலை மேலே தெளிக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 லிட்ரு கரைசல் எடுத்துங்க. 1 லிட்ரு கரைசலுக்கு 20 லிட்டர் தண்ணி, அதாவது ஒரு டேங்குக்கு 1/2 லிட்டர்னு கரைச்சி செடி மேலே கூட இதை தெளிக்கலாங்களே. இந்த கரைசலை வந்து அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாங்க. இது நல்ல ஊடகம். அமோனோ ஆசிட் இதில் வந்து நிறைய இருக்குதுங்க. அதனால் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றவை எல்லாம் நல்லா கிடைக்கிதுங்க. இது 2வது ஸ்டெப்பு. 1ஸ்டெப்பு நாற்றங்கால், 2வது ஸ்டெப்பு மண்ணை எப்படி நேற்றியாக செய்யணும்னு சொன்னேன். இப்போ 3வது ஸ்டெப்பும் சொல்கிறேங்க.
1: சரிங்க சார், அடுத்ததான் ஒரு நேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: எந்த வகையான மணல்ல வந்து அந்த கத்திரிக்காய் வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? அண்ட் இதுக்கு வந்து இந்த இயற்கை வேளாண்மையில தன்னிகரற்ற நிலையில இந்த சாகுபடி செய்யணும்னா என்ன யுக்திகளை கையாளணும், எஸ்பெஷலி கத்திரிக்காய்க்கு பத்தி சொல்லுங்க.
0: அதாவது முள்ளு கத்திரிக்காய் தான் இப்ப வந்து, முள்ளு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், இந்த 3 தான். இது சும்மா செம்மண், வண்டல் மண் நிறைந்த செம்மண், ரொம்ப களிமண்ணாக இருக்கக்கூடாதுங்க. நல்ல மண்ணாக இருந்தால் போதுங்க. தண்ணி வந்து எப்பயுமே ஒரு 6 அல்லது 7 தண்ணி பாய்ச்சணுங்க. 5 மாதம் காய், 3வது மாதத்துலேருந்தே நமக்கு இப்போ பூ வந்துடுங்க. 4வது மாதத்துலேருந்து நம்ம காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டினியூவாக. அப்போ அந்த நேரத்தில் தண்ணி இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, நிறைய விவசாயிகள் தண்ணீர் கத்திரிக்கு டெய்லி தண்ணி விடுறாங்க. அதாவது கண்டினியூவாக இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் விடுறாங்க. அது ஒரு தவறான செயல். இது வந்து 2வது நினைவு. அதாவது தண்ணி பாய்ச்சுறீங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 1/2 ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சுறீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு பாய்ச்சுறீங்கன்னா 3 நாளும் பாய்ச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணிடணும், காயை விட்டுறணும். காயை விட்டுட்டு 5-6வது நாள் அப்படி பாய்ச்சணும். அப்படி மாறி மாறி 1 நாள் பாய்ச்சணும், இல்லை 2 நாள் பாய்ச்சணும், 3வது நாள் காயை விடணும், அதுக்கப்புறம் மறுபடியும் விடணும். இப்படி காய்ச்சலும் பாய்ச்சலுமா விட்டிங்கன்னா கத்திரியில் வந்து ரொம்ப நல்லா செடி வளருங்க. அதே சமயத்தில் 15 நாளைக்கு நல்ல காய் வரணும்னா 15 நாளைக்கு ஒரு முறை நான் தண்ணி பாய்ச்சலன்னு சொன்னீங்களா, புண்ணாக்கு கரைசல், 1/5 கிலோ புண்ணாக்கு கரைசலை எடுத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே 200 லிட்ரு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்படி அந்த ஊறின கரைசலை நல்லா கலந்துட்டு டெய்லி

0: அந்த 15வது நாள் ஒரு ட்ரிப் வந்து புண்ணாக்கு கரைசல் விடுங்க. சப்போஸ் புண்ணாக்கு கரைசல் கிடைக்கலன்னா, எள்ளுக்கு புண்ணாக்கு கிடைச்சதுன்னா அதையும் அதே மாதிரி 200 லிட்டர் தண்ணியில் எள்ளு புண்ணாக்கை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சினீங்கன்னா மண்ணும் வளமாகும், அதே சமயத்தில் செடிக்கும் உரமாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய விவசாயிங்க செடிக்கு ஊட்டச்சத்து கொடுத்தா போதும், பேஸு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பேஸு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே வந்து கட்டிடம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் பேஸ் என்ன சொல்கிறேன், மண். அந்த மண்ணுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுங்க, அதே சமயம் நீங்கள் செடிக்கும் நல்ல இது கொடுக்கணுங்க. அதுக்கு தாங்க இந்த புங்கம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது அடுத்தது.
1: சரிங்க சார், அடுத்தது ஒரு நேயர்.
0: சொல்லுங்க, அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: சேலம் அபானி குடலாம் பட்டு காட்டூர் கேக்கு.
1: கேளுங்க ஐயா, உங்க கேள்வி கேட்கலாம்.
0: ஐயா, உங்க பேர் என்ன
2: சொன்னீங்க? வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள்
2: ஐயா. ஒரு எனக்கு நாவப்பழம் மரத்துக்கு வந்து நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அந்த மீன் கரெக்ஷன் வந்து பண்ணனே. பழம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமா இன்னை வந்து கொட்டுது, நல்லா பூத்து அருமையான. அந்த நீங்க அந்த மீன் அம்பளத்தை ஊத்த சொன்னீங்க, அருமையா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் கத்திரிக்காய் சம்பந்தமா கேட்கறனாலும், பப்பாளி மரம் ஒண்ணு நிறைய பிஞ்சு, ஏகப்பட்ட பிஞ்சு வச்சிருச்சுங்கய்யா. ஆனா அதுல இப்ப பூ எல்லாம் வெள்ள வெள்ளையா பூச்சி உக்காந்துருச்சு. அப்புறம் ஒரு விவசாயத்துறையில இருந்து ஒருத்தர் எங்க உணவகத்துக்கு சாப்பிட வந்தவரு, அது என்ன பண்ணாரு, பாதி மரத்தை வெட்டி விட்டு அது மேல சாணி வச்சு விட்டுங்க, மறுபடியும் துளுத்து வரும், நல்லா வரும் அப்படின்னாரு. அது சரியாங்கிறது மட்டும் சொல்லுங்க, மத்தபடி உங்களால நிறைய மரங்களை வளர்த்துட்டு இருக்கிறேங்கய்யா.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது நீங்க நாவல் பழம் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த நாவல் பழத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து கவாத்து பண்ணிடுங்க.
1: சரிங்க சார்.
0: புரிஞ்சுதுங்களா, கவாத்து பண்ணுங்க. ஏன்னா செடி வந்து ரொம்ப திக்காக வளரும், நடுவில் நடுவில் காற்று வர்ற மாதிரி கவாத்து பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பூக்கள் இதுவும் கிடைக்கும். அது ஒன்று. பப்பாளி சொன்னேன், பப்பாளி மரத்தில் வந்து முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த வெள்ளைப்பூச்சிக்கு நீங்கள் வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, 4 ml 1 லிட்டர் தண்ணிக்கு நல்ல வேப்பெண்ணெய், கலப்படம் இல்லாத வேப்பெண்ணெயை வாங்கி 4 லிட்டருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோப்பு தூள் போட்டு கலந்து செடி மேலே அப்படியே ஸ்ப்ரேயர், பவர்ஃபுல் ஸ்ப்ரே, ஹேண்ட் ஸ்ப்ரேயரோட ராக்கர் ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சிங்கன்னா அது பூரா கீழே கொட்டிடணும். அப்படி கொட்ட வச்சிங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சி எல்லாம் செத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, பப்பாளி தோப்பில் வந்து நிறைய மஞ்சள் அட்டை அங்கங்கே வைக்கணுங்க. அப்படி வச்சிங்கன்னா அதில் வந்து நிறைய ஒட்டிக்கும். ஸோ இது பயன்படுத்துங்க. அவர் சொன்னதும் சரிதான், ஆனால் அது நீங்கள் உங்கள் நான் அவர் ஏன் பண்ணியிருப்பாருன்னா, உங்கள் மரத்தில் வந்து நிறைய தாக்குதல் இருந்திருக்கும், அதனால் வெட்ட சொல்லியிருப்பாரு. அதை ஓரமாக தள்ளி விட்டுருங்க, ஓரமாக தூக்கி போட்டுருங்க. இனி புது கிளை வர்றப்போ நான் சொன்ன மாதிரி கீழே வந்து மண்ணுக்கும் வேப்ப எண்ணெய் கொடுங்க, மேலேயும் அங்கங்க மஞ்சள் அட்டைய போடுங்கன்னு சொல்றேன். மிக்க நன்றி.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல,
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
3: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: வானலையில் வசந்தம் இன்னைக்கு கத்தரி சாகுபடியில்

0: இயற்கை விவசாயம் இது குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு தர்மபுரி முன்னாள் வேளாண்மை உதவி இயக்குநர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள். நேயர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். சார், அதற்கு முன்னாடி நம்ம கூட நேயர்களும் இருக்காங்க, அவங்க பேசிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: பாப்பாரப்பட்டி என்ன மாதிரி ஐயாவுக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: நாங்க வந்து பாப்பாரப்பட்டி பக்கம் பகுதியில இருந்து பேசுறேங்க ஐயா. நாங்க ஒரு இயற்கை விவசாயம் தான்
2: பண்றேங்க.
1: இயற்கை விவசாயம் பண்றனா இந்த எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த மலை பகுதியில வந்து உருகா இங்கிருந்து தென்னாகரவாதியும் நினைக்கலாம். கிட்டத்தட்ட இந்த காட்டு வளங்க வந்து எந்த பண்ணி வச்சாலே அசுபடுதுங்க. அதனால விவசாயம் ஆயிரக்கணக்கான ஏக்கரை கரம் ஓட்டுக்கிறாங்க ஐயா.
2: கவர்மெண்ட்
1: அதிகாரிங்க யாருமே இந்த அந்த விலங்குகளுக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு.
2: காட்டு பன்றிக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நம்ம வந்து சென்ற வேண்டாம், ஒரு ஒரு நேரத்தில் வந்து துப்பாக்கியில் சுடலான்னாங்க. அப்புறம் நாங்கள் தான் சுடுவோன்னாங்க. அது அப்படியே யாருன்னு தெரியாமல் முடியுது. நான் சொல்கிற ஒரு சின்ன மெத்தடை செஞ்சு பாருங்கள். இது ஒரு விவசாயி சொன்னது. அதாவது உங்கள் நிலத்தை சுற்றி ஒரு 3/4 அடிக்கு பள்ளம் தோண்டிடுங்க. சுத்தியும் முடி வெட்டுற முடி வெட்டுறாங்க இல்லைங்களா கடையில், அவங்க மட்டும் போய் முடி வாங்கிட்டு வாங்க. முடி வெட்ட முடி காய்ந்த முடி, அந்த முடியை சுத்தியும் அந்த ட்ரெஞ்சில் அந்த பள்ளத்தில் போட்டு விட்டுருங்க. எப்பவுமே வந்து பன்றி வந்து மூஞ்சி வந்து பூமியை நோக்கி தான் இருக்கும். அது அப்படியே பூமியை இது பண்ணும். அப்போது இந்த பள்ளத்தில் வந்தோம்னா அந்த உறிஞ்சிறப்போ நம்ம மூக்கில் வந்து அந்த இது போயிடும், முடிகள்லாம் போயிடும். அப்போ இங்கே ஏதோ இருக்குதுடான்னு சொல்லி பன்றி வந்து வேறு இடத்துக்கு போயிடும். இது என்னுடைய ஒரு விவசாயி சொன்னதுங்க. செஞ்சு பாருங்க, நல்லா இருந்தால் என்கிட்ட பேசுங்க. மிக்க நன்றி.
1: நன்றி.
0: அடுத்தது
2: ஆ சொல்லுங்க, கொடுங்க.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசுங்க. சரிங்க சார், அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சார், இப்போ நம்ம
2: இப்போ அப்போ வந்து 1-2 ஐட்டம் சொல்லிட்டே வந்தேன். மூன்றாவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, மூலிகை பூச்சி விரட்டி. அது வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள், எல்லா விவசாயிகளும் செஞ்சு வச்சுக்கலாம். என்னென்ன தேவை அதுக்கு? வேம்பு இலை, எருக்க இலை, ஆடு தொடை இலை, ஊமத்தை இலை, சீத்தாப்பழ இலை, இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். எங்கள் வீட்டு பக்கத்திலே வேம்பு இருக்குது, எருக்கு இருக்குது, ஆடு தொடா மட்டும் கொஞ்சம் தள்ளி போனோம், ஊமத்தை இலை எல்லா இடத்துலையும் கிடைக்குது. சீத்தாப்பழ செடி இருக்கங்கிட்ட இருக்கு. இதை வந்து ஒரு 2 கிலோ வாங்கி ஒரு 200 லிட்டர் பக்கெட்டில் போட்டு மாட்டு கோமியம் இருக்கு இல்லைங்களா, 10 லிட்டரில் ஊற வச்சுருங்க. இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கிங்க, கத்திரிக்கோல்ல சாரி இதில் கத்தியில் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து மாட்டு அந்த தொட்டி இதில் போட்டுட்டு கோமியத்தையும் 10 லிட்டர் ஊற்றிடுங்க, தண்ணியும் ஊற்றிடுங்க. ஒரு 7 நாள் நல்லா ஊறட்டுங்க. ஊறின பிறகு அதை வந்து நல்லா வடிகட்டணும். அந்த வடிகட்டி இந்த தண்ணியை மண்ணிலையும் பாய்ச்சலாம், செடிக்கு மேலேயும் அடிக்கலாம். செடிக்கு மேலே அடிக்கிறதுன்னா 10 லிட்டர் டேங்குக்கு 1 லிட்டர் செடிக்கு மேலே அடிச்சுன்னா பூச்சி கட்டுப்பட்டுருங்க. அப்புறம் மண்ணில் பாய்ச்சினீங்கன்னா வேறு அழுகல், தண்டு துளைப்பான் போன்றவையெல்லாம் வராதுங்க. இது எத்தனை முறைக்கு ஒரு ட்ரிப் அடிக்கலான்னா 10-15 நாளைக்கு ஒரு ட்ரிப் அடிக்கலாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதனால் 10 லிட்டர் தண்ணிக்கு 500 ml நீங்கள் உங்கள் செடியினுடைய வீரியத்தை பாருங்கள். நிறைய பூச்சி தென்படுதுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துங்க, இல்லை 1/2 லிட்ரு போதும். இதில் வந்து இது ஒன்று. மூணாவது முறை, நாலாவது என்ன பண்ணணும்னா 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. செடி வந்து ஒரு 3/4 சைஸுக்கு வளர்ந்துருக்கும், சின்ன

0: சின்ன சின்னதாக பூ வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த நேரத்தில் அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து தேவை. அப்போது பஞ்சகாவியா தயார் பண்ணுறது பற்றி நான் நிறைய டைம் இந்த வானொலியில் சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க, சொல்கிறேன். இப்போ நேரம் இல்லை. அதான் பஞ்சகாவியாவை 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml,
1: சரிங்க சார்,
0: 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு செடி மேலே நல்லா நினச்சி நடணுங்க. அதாவது நான் சொன்னது வந்து 15 நாளைக்கு ஒரு முறை மூலிகை கரைசல் விடணும், அடுத்த 15வது நாள் வந்து பஞ்சகாவியா விடணும், அதுக்கு 5வது நாள் வந்து செடி மேலே தெளிக்கணும். இந்த பஞ்சகாவியாவையும் செடி மேலே தான் தெளிக்கணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே பூ வர ஆரம்பிச்சிடும். பூ வர ஆரம்பிச்சதுன்னா தேமோர் கரைசல் ரொம்ப சுலபங்க. மோரை வந்து புளிக்க வைக்கணும், அதில் வந்து தேங்காய் பாலை கலக்கணும். ஒரு 2 தேங்காய் எடுத்து பாலாட்டி அந்த பாலை அந்த புளிச்ச மோரோட ஊற்றி 7 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை வந்து எவ்வளோ கலக்கணும், அதே மாதிரி தான் 1 லிட்டருக்கு 10 லிட்டருக்கு 300 ml. 10 லிட்டருக்கு ஒரு டேங்க்ன்றது 10 லிட்டர் 300 ml செடி நனைகிற மாதிரி விடணுங்க. இப்படி மாற்றி மாற்றி பஞ்சகாவியா, தேமோர் கரைசல், அமிர்த கரைசல், ஜீவாமிர்த கரைசல், அதுக்கப்புறம் வந்து மூலிகை பூச்சி விரட்டி இதை அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா செடி வந்து அப்படியே நீங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையாக வளர ஆரம்பிச்சிருங்க. வயசு 3 ஆயிடும், கொஞ்சம் கூட நோய் வரவே வராதுங்க. அதுக்கப்புறம் என்ன நோய் வருதுன்னு சொல்றேன்.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இல்லைங்க சார், இணைப்பில் இருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: அடுத்தது வந்து இப்போ செடி வர நல்லா வர வைரஸ் தாக்கல் வந்துடும். வைரஸ் தாக்கல் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், எங்கள் செடியில் வந்து ஒரு சில செடி வந்து அப்படியே கை இப்படி குறுகி இது ஆன மாதிரி இருக்குது சார், செடி அப்படி அப்படியே வாடி வாடி அங்கங்கே ஒழுகுது, மஞ்சப்பூவெல்லாம் கொட்டுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி செடியை நீங்கள் எப்பவுமே டெய்லி கத்திரி தோட்டத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும். அப்படி போகிறப்போ உங்கள் கண்ணுக்கு அது நல்லா பற்றும். அந்த வைரஸ் செடி வந்ததுன்னா அதை அப்படியே பிடுங்கி அழிச்சிடலாங்க. அதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது.
1: சரிங்க சார், அதுக்கு முன்னாடி நேயர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஐயோ கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்க.
2: லாரன்ஸ் ராஜுக்கு, நாமக்கல் மாவட்டம், சௌரிபாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: இந்த தென்னை மரத்துலமா அந்த வண்டு வந்து அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது, சிவப்பு வண்டு. நாங்கள் அந்த மறுபடியும் அந்த கம்பி கிம்பி விட்டு உள்ளார்ந்து எடுத்துட்டா மறுபடியும் அதுல இருந்து சார் வடியுது.
0: ஐயா, தென்னை மரத்துக்குன்னு அந்த சிவப்பு கூன் வண்டை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ட்ராப் இருக்குதுங்க. ட்ராப்பு ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் வந்து ஒரு சின்ன வாளியில் வந்து தென்னை குருத்து இருக்கு இல்லைங்களா, குருத்து அதை லைட்டாக கட் பண்ணி 4 குருத்து போட்டுட்டு அதில் வந்து ட்ராப்பு, தென்னை ட்ராப்புன்னு விற்கிதுங்க. நீங்கள் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் போய் கேட்டீங்கன்னா கூட நல்லா சொல்லுவாங்க, அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்கே கிடைக்கலன்னு வச்சுங்க, 90% கிடைக்காது. கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைங்களில் போய் கேளுங்க. அதாவது இயற்கை மருந்து கடைங்களில் தென்னை குருத்து போல கட்டுப்படுத்துறது ட்ராப்பு. அந்த ட்ராப்பை போட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு ஆண் வண்டுகள் பூரா அதுலேருந்து பெண் பூச்சியினுடைய வாசனை சுரக்குங்க. அப்போ ஆண் பூச்சி வந்து அட்ராக்ட் ஆகி அதில் விழுந்துருங்க. கண் கூட பார்க்கலாம், நிறையா ஒரு நைட்லேயே 10 to 20 வண்டுங்க விழுந்துருங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
1: சரிங்க சார், அடுத்தது ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: சரி, இப்போ நான் வைரஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, நிறைய அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா 30 கிராம் விரலி மஞ்சள் எடுத்துங்க. அதோட வந்து விரலி மஞ்சளை வந்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பின்பு ஆற வச்சு அதில் 5 to 10 பூண்டு இதை இடித்து போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி 1 லிட்டர் திரவத்திற்கு பாதிக்கப்பட்ட செடி இருந்துன்னு வச்சுங்க, 1 லிட்டர் திரவம் எடுத்துங்க, நல்லா ஃபுல்லாக

0: நினைக்கிற மாதிரி அடிங்க. இப்படி இருந்ததுன்னா வைரஸ் நோய் நிச்சயமாக காணாமல் போயிடுங்க. அதனால் இந்த விரலி மஞ்சள் அப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு இந்த கரைசலை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வைரஸை கட்டுப்படுத்திடலாம். வைரஸ் நோய்
1: சொல்லுங்க சார். ஒரு நேர் இருக்காங்க உங்ககிட்ட பேச சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம். சரிங்க சார், உங்கள் இணைப்பில் இல்லை.
0: இந்த வைரஸ் நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் மஞ்சள் கரைசல் அடித்தோம்ல, அடித்து ஒரு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் தேமோர் கரைசல், தேமோர் கரைசல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக அடிக்கணும். அப்போ தான் வந்து பூக்கள் வந்து நல்லா
1: பூக்க
0: ஆரம்பிச்சிருங்க. அப்போ கடைசி வர இது வந்து நமக்கு ரொம்ப இது தரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப இது, ஆறாவது சொல்லிட்டேன், அஞ்சு வைரஸ் சொன்னேன், ஆறாவது வந்து தேமோர் கரைசல் சொல்லியிருக்கேன், ஏழாவது விளக்கு பொடி வைக்கணுங்க.
1: சரிங்க,
0: ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
1: அதாவது இப்போ நம்ம விளக்கு பொடி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு வந்துடலாங்க சார்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
7: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் & கோ.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
15: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
16: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
17: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு

0: மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஒன்பது மணி 51 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு கத்தரி சாகுபடியில் இயற்கை விவசாயம் இது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம குரல் நேரில் இணைந்திருக்கிறார் தர்மபுரி முன்னாள் வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் இருக்காங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம், சரிங்க சார். அவங்க வந்து
4: சரி, அதாவது இப்போ நான் தேமூர் கரைசல் அடிக்க சொன்னேன், அதை விட கத்திரி விவசாயிங்க கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 2 விளக்கு பொறி வச்சுருக்கணுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு போட்டாங்கன்னா அடுத்த நாள் 9:00 இருக்கணும். இந்த விளக்கு பொறியினால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள், காய்ப்புழு, தண்டு புழு, அந்துப்பூச்சி, வெள்ளை எல்லாம் வந்து அதில் உளுந்துருங்க. ஸோ நிறைய பூச்சி நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாங்க. அதனால் விளக்கு பொறி ரொம்ப முக்கியங்க. அப்புறம் வந்து பொட்டாஷ் பாக்டீரியா 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் இயற்கை இலைச்சாறு, இந்த இயற்கை இலைச்சாறு ரொம்ப முக்கியங்க. அதாவது இயற்கை இலைச்சாறை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், 200 லிட்டர் தண்ணியில் இயற்கை இலையை இலை தலை குச்சி எல்லாத்தையும் உடைச்சி வச்சு 180 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க. 20 லிட்டருக்கு இயற்கையில் போடுங்க. இதை போட்டு ஒரு 7 நாள் ஊற வச்சுருங்க. இதை வந்து இந்த சாரை ஃபில்டர் பண்ணி தரவழியாக கொடுத்தீங்கன்னா நல்ல செடிங்களுக்கு கத்திரி செடி ரொம்ப நல்லா வளருங்க. அதுக்கு தேவையான மெக்னீஷியம், போரான், போராக்ஸு போன்ற இதெல்லாம் கிடைக்குங்க. அதனால் இதை நிச்சயமாக பயன்படுத்தணும். கடைசியாக சொல்கிறேங்க விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும், மாதவாரியாக என்னென்ன இடுபொருள் போடணும்ன்றத குறிப்பாக சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. அதாவது மே ஜூனாக இருந்தாலும் சரி, டிசம்பர் மாதமாக இருந்தாலும் சரி, அடி உரம், நடவுக்கு முன்னே மண்புழு உரம், மக்கிய தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா, எதுக்கோசரம் மண்ணை வளம்படுத்துதல், வேர் அழுகல், வேர் நோய் தடுப்பு, வேர் வளர்ச்சி. ஃபஸ்ட்டு மந்த்து நாற்று நட்டு முதல் மாதத்தில் வளர்ச்சி பருவம்பாங்க. அதில் வந்து பஞ்சகாவியா 300 மில்லிக்கு 10 லிட்டர், மீன் அமிலம், அப்புறம் அமிர்த கரைசல், இதெல்லாம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கத்திரி நடுவுக்கு முன்னாவே செஞ்சு வச்சுருங்க. இது என்ன பயன்னா செடியின் துரித வளர்ச்சி, கிளைகள் உருவாகுதல், இலைகள் பச்சையாக இருக்குங்க. 2வது மாதம் பூக்கும் தருணம், அதான் சொன்னீங்களா வைரஸ் வந்துடும் அப்படின்னு. அந்த வைரஸ் வந்து அடுத்த பிறகு தேமூர் கரைசல், தேமூர் கரைசலுக்கு அப்புறம் பூச்சி விரட்டி, அதாவது இஞ்சி பூண்டு மிளகாய் பூச்சி விரட்டியை தயார் பண்ணுங்க. இதனால் என்ன பயன்னா பூக்கள் கொட்டுவது தடுக்குங்க, அதிக பூக்கள் பூக்குங்க, தண்டு துளைப்பன் பூச்சி தடுக்கலாங்க. 3வது பருவம் காய் காய்க்கும் பருவம், இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதில் தான் வந்து காய்ப்புழு வந்து ஓட்டை போட்டு உள்ள நுழைஞ்சிரும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு பஞ்சகாவியா இல்லைன்னா மீன் அமிலம் பண்ணலாம், இல்லைன்னா பழ கரைசல். எல்லா பழங்களும் நல்லா பழைய பழம் அழுகுன பழமாக இருந்தால் சொல்லி கரைச்சி 1 வாரம் வச்சுருந்து அதை ஃபில்டர் பண்ணி அடிச்சுக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். மூலிகை பூச்சி விரட்டி, ஏன்னா நிறைய பூச்சி வர்றதுனால காய்கறியினுடைய அளவு கூடும், எடை கூடும், சுவை ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த தோல் வந்து நல்ல மினுமினுப்பாக இருக்கும். 4வது மாதம் அதாவது இதை காயம் பறிச்சிடலாம், பறிச்சிட்டோம்னா அடுத்து மருதாம்புக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா பாசன நீரில் அமிர்த கரைசல், பாசன நீர்னா மண்ணுக்கு அமிர்த கரைசல், ஜீவ அமிர்தம் லேசாக பூச்சி விரட்டிய விரட்டலாங்க. இதனால் செடியினுடைய ஆயுள் நீடிக்கும், தொடர்ந்து காய் பிடிக்குங்க. இப்படி மாதவாரி

0: நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் இயற்கை விவசாயத்தில் நல்ல இது கிடைக்குங்க.
1: சரிங்க சார், இப்போ நேர் இருக்காங்க.
0: பேசுறீங்க சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: சத்தியமங்கலம் தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேன்.
1: ம், கேளுங்க ஐயா, உங்கள் கேள்வி கேளுங்க.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். வணக்கம்.
2: நான் சத்தியமங்கலம் பகுதி தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி.
0: ஆ, வந்திருக்கேன் உங்கள் சத்தியமங்கலம் பகுதிக்கெல்லாம் வந்திருக்கேன். இயற்கை வளம் மிகுந்த பகுதி.
2: ஐயா, நான் கைத்தேர்ல சேவ் பண்ணிட்டு இருக்கேங்க. வீட்டு தோட்டமாக வச்சிருக்கேங்க. வாழை வச்சிருக்கேன், ரஸ்தாளி வாழைங்க, அப்புறம் தரவள்ளி கிழங்கு, இந்த மிளகாய் கத்திரிக்கெல்லாம் போட்டிருக்கேன். இந்த வெள்ளை பூச்சியோட வேப்பெண்ணை சொல்லி அடிக்க சொன்னாங்க ஐயா. இப்ப நீங்க கூட சுத்தமான வேப்பெண்ணை அடிக்க
0: சொன்னீங்க.
2: அது மாதிரி இங்க உரக்கிழம வாங்கினேன். அது மறுபடியும் பாத்தீங்கன்னா வெள்ளை பூச்சி அதிகமா இருக்குது. இந்த வாழையில ரஸ்தாளி வாழையிலும் பாத்தீங்கன்னா வெள்ளை பூச்சி தான் நிறைய பிடிச்சிருக்குங்க.
0: அதாங்க, வெள்ளைப்பூச்சி ரொம்ப இருந்தால் அந்த அந்த வாழையினுடைய இலையை கட் பண்ணிடுங்க, வேற வழி இல்லை. அதாவது வெள்ளைப்பூச்சி வந்து அந்த இளமை பருவத்தில் வந்துருச்சுன்னா 5 ml 1 L தண்ணியில் சோப்புத்தூள் கலந்து பால் மாதிரி மாறணும். காலை மாலை வேளையில் அடிங்க. அது அடிச்சிங்கன்னா வரும். இல்லைன்னா வந்து இந்த மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா காய்ச்சி அது அப்படியே அது மேலே தெளிங்க. அப்படியே படப்படையாக ஒட்டி ஒட்டி கீழே விழுந்துடும். இது ரெண்டு தாங்க செய்யலாம். அப்புறம் கெமிக்கல்ஸ் இருக்குது, அது பார்த்து செய்யுங்க. மிக்க நன்றி.
1: அடுத்த ஒரு நேர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேசுங்க. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. சரிங்க சார், அவர் இணைப்புல இருந்து விடுபட்டாருன்னு நினைக்கிறேன்.
0: அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்புக்கள்லாம் அது வந்தோம்னா நமக்கு வந்து தண்டு காய் தொலைப்பான் வாடல் நோய் சிற்றிலை நோய் இதெல்லாம் வந்து தீர்வு கண்டுடலாங்க கண்டிப்பாக.
1: சரிங்க சார்.
0: இவ்வளவு இதுவும் பண்ணலாம். ஆகவே நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு விவசாயியும் கத்திரி சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 13 திங்ஸ் வந்து மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உயிர் கரைசல், அதாவது உயிர் கரைசல் என்ன, சாணம் ப்ளஸ் 2 முட்டை கரைசலை போடணும். 1 நாள் விட்டு 1 நாள் காஞ்ச தண்ணி பாய்ச்சணும். மூலிகை விரட்டி பயன்படுத்தணும். பஞ்ச காவியத்தை தெளிக்கணும். தேமோர் தெளிக்கணும். ஜீவாமிர்தத்தை வயலில் விடணும். வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு விரலி மஞ்சள் பூண்டு உபயோகப்படுத்தணும். அதுக்கப்புறம் இயற்கை இலை சாரை வந்து பிழிஞ்சு செடிங்க மெல்ல விடணும். தேமோர் கரைசல் பஞ்சகாவியா, இதை வந்து பஞ்சகாவியா 300 ml 10 L கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். தேமோர் கரைச்சல் நல்ல பூஜை இது எடுக்குங்க, பூ எடுக்குங்க. அப்புறம் சூரிய ஒளி விளக்கு வைக்கணுங்க. அதுக்கு சூரிய ஒளி விளக்கு பூரி வைக்கணுங்க. மஞ்சள் அட்டை, அதாவது சூரிய ஒளிக்கு விளக்குப்பொடி வந்து 2, மஞ்சள் அட்டை வந்து 10, அதுக்கப்புறம் 10 கண்டிப்பாக வைக்கணுங்க. இயற்கை இலை கரைசல் வெள்ளையை கட்டுப்படுத்துங்க. அடி உரமாக 94 tons டிராக்டரு மண்புழு 200 g, ராக் பாஸ்பேட் 75, சாம்பல் 75 kg போடணுங்க. மீன் அமிலம் 3 L கொடுக்கணுங்க. பொட்டாஷ் பாக்டீரியா இவைகளை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தினாங்க 1 L. அப்புறம் வந்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்த ஃபெரமோன் ட்ராப்பு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ட்ராப்பில் வாங்கி வச்சிங்கன்னா ஆண்பூச்சிகள் பூரா அப்படியே அதில் உளுந்துருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு கரைசலை கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. இது இல்லாமல் கடைசியாக பொறி மட்டும் சொல்லிடுறேன். என்னென்ன பொறிகள் இருக்குன்னா ஃபெரமோன் ட்ராப் இருக்குது. இது வந்து காய் தொலைப்பான ஏக்கருக்கு 5 to 12 ஃபெரமோன் ட்ராப்பு. இது வேளாண்மை விரிவாக்க மையத்துலேயும் கிடைக்குதுங்க. ஆண் பூச்சை கவர்ந்து இழுத்துருங்க. அப்புறம் மஞ்சள் ஒட்டு பொறி, இது வந்து வெள்ளை அஸ்வனி தத்துப்பூச்சி சாறுப்பூச்சி 10 நம்பர் வந்து 1 acre வைக்கலாங்க. லைட் ட்ராப் விளக்கு பொறி, இரவு நேரத்தில் 2 வைக்கலாங்க. இதன் மூலம் தாய் அந்துப்பூச்சி கிடைச்சிருது. வண்டுக்கள் எல்லாமே கட்டுப்படுத்திடலாம். மெட்டா ஒரைசியம் வந்து 5 ml 1 L போட்டோம்னா அப்படியே அது வண்டு மேலே படர்ந்து இதாகிடுதுங்க. பெவீரியா பேசியானா மெட்டா ஒரைசம் இதை ரெண்டையும் பயன்படுத்தினாங்க. அப்புறம் வரப்பு மேலே ஆமணக்கு சாமந்தி காராமணி இதை கண்டிப்பாக விதைக்கணுங்க. கத்திரிக்கு 1

0: செடிக்கு ஒரு ஒரு பாத்துக்கு இன்னொரு பாத்து நடுவில் வந்து மக்காச்சோளமும் ஆமணக்கும் மாற்றி பண்ணிங்கன்னா காய் பூச்சி தட்டுப்பாடு ரொம்ப வரும், கம்மியாயிடுங்க. ஏன்னா முதல்ல வந்து ஆமணக்கு தான் பரவும். அதே மாதிரி நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு சாமந்திப்பு ரொம்ப உதவி பண்ணும், காராமணியும் உதவி பண்ணுங்க. இந்த வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இயற்கை விவசாயத்தில் உங்கள் கத்திரிக்காய் பல பல ருசியாகவும் விவசாயிகிட்டையும் வாங்குவாங்க. விற்பனை செய்கிறப்போ கண்டிப்பாக ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கிலோ வந்து 40 ரூபாய் வர வைக்கலாங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வந்து இயற்கை விவசாயமே செய்ய முடியும். அப்போ தான் இந்த உலகம் உங்களை நம்பும். இல்லைன்னா 10 ரூபாய் காயை தான் வாங்குவாங்க. அது என்னன்னா எப்படியாலும் உயிர் போக போகுது இந்த உடம்பு. அதுக்கு என்ன காய்கறி சாப்பிட்டா என்னன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நாம் நல்லவங்களுக்கு கொடுக்கணும்னா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இயற்கை விவசாயம் செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட இணைந்து நிறைய தகவல்கள் வழங்கினீங்க, ரொம்ப நன்றி சார். சரிங்க சார், இப்போது நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து நீங்கள் உங்களோட அலைபேசி எண் சொல்லிட்டீங்க அப்படின்னா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்பாங்க இல்லைங்க சார்.
0: என்னுடைய அலைபேசி 9715065621, அதாவது 9751506521.
1: சரிங்க சார், இந்த எண்களுக்கு அழைத்து உங்களோட சந்தேகங்களை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இணைப்பில் இருந்ததற்கு நன்றி சார்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இன்னைக்கு வானலையில் வசந்தம் கத்தரி சாகுபடியில் இயற்கை விவசாயம் இது குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கினார் தர்மபுரி முன்னாள் வேளாண்மை உதவி இயக்குநர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
5: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டர்கள், தர்மபுரி.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
6: அனுபவம் ஒரு சிறந்த ஆசான். அது நமக்கு தோல்விகளையே கொடுத்து வெற்றி பாடத்தை கற்றுத்தருகிறது. அனுபவம் ஒரு வித்தியாசமான ஆசிரியர். பள்ளிக்கூட ஆசிரியர் வகுப்பறைகளில் வெற்றி பாடங்களை கற்றுக் கொடுத்து தேர்வில் வெற்றி பெறுவதை சொல்லித் தருகிறார். ஆனால் அனுபவம் என்கிற ஆசிரியரோ குப்பைகளிலிருந்து மின்சாரம் எடுப்பதைப் போல தோல்விகளிலிருந்து வெற்றிகளை எடுக்க கற்றுத்தருகிறது. அதனால் நாம் வாழ்க்கையில் கற்றுப்பெறுகிற அனுபவங்களை விட வாழ்க்கையில் இழந்து பெறுகிற அனுபவங்களே மேன்மையானவை, வழிகாட்டக்கூடியவை. அதனால் வாழ்க்கையில் நாம் பெறுகிற ஒவ்வொரு தோல்வியும் பல வெற்றிகளுக்கான அச்சாரம் என்பதை உணர வேண்டும். பலரை பார்க்கிறோம் வாழ்க்கை

0: ஓட்டத்தில் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தாலும் தளர்ந்து போய்விடுகிறார்கள். சிறு குழந்தைகள் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் அழலாம், அடம்பிடிக்கலாம். வளர்ந்து பெரியவர்களானவர்களும் குழந்தைகளைப் போல தளர்ந்து போனால் யார் தேற்றுவது? நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு அனுபவத்தையும் அகமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள பழகினால் வாழ்க்கையில் எதுவுமே சிக்கலானதாக தோன்றாது. வெளிநாட்டுக்கு ஒருவர் சுற்றுலா சென்றிருந்தார். ஒரு பெருநகரம் ஒன்றில் இறங்கினார். இறங்கியவுடன் ஊரை சுற்றி பார்க்க உதவும் வழிகாட்டி கைடு ஒன்றை விலக்கி வாங்கினார். சாலையில் நின்றிருந்த வாடகைக்கார் ஒன்றில் ஏறி ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஓட்டுநரிடம் கேட்டார். ஓட்டுநர் மிக்க மகிழ்ச்சியோடு, மிக அருமையாக ஊரை சுற்றி காண்பிக்கிறேன் ஐயா, அதற்கு நீங்கள் $300 வாடகையாக தர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களே கைடு, அதை நீங்கள் ஊரை சுற்றி பார்த்து முடிக்கும் வரை திறந்து பார்க்கவே கூடாது என்றார். சுற்றுலா பயணம் சரி என்று ஒத்துக்கொண்டு வாடகை ஊர்தியில் ஏறி அன்று முழுவதும் மகிழ்ச்சியாக ஊரை சுற்றி பார்த்தார். மாலையில் $300 ஓட்டுநரிடம் கொடுத்துவிட்டு வண்டியிலிருந்து இறங்கினார். இறங்கியவுடன், எதற்காக அந்த ஓட்டுநர் கையிலிருந்த வழிகாட்டியை திறந்து பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்று கூறினார் என்று யோசித்து கொண்டே கைடை திறந்தார். அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் போட்டிருந்தது இப்படி: ஊரை சுற்றி பார்க்க வாடகை ஊர்திகளுக்கு $20 மேல் கொடுக்க வேண்டாம் என்று. இது ஒரு படிப்பினை. மீண்டும் இதே போன்ற ஏமாற்றம் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் அந்த சுற்றுலா பயணிக்கு அந்த அனுபவம் கற்றுத்தருகின்ற படிப்பினை. தவறு செய்யாத மனிதர் இல்லை. வேலை செய்பவர்கள் மட்டுமே தவறுகளும் செய்வார்கள். வேலையை செய்யாதவர்களுக்கு தவறு நேர்வதற்கு வாய்ப்புகளே இல்லை. எனவே தவறு செய்வது மனித இயற்கை. ஆனால் ஒரு தடவை செய்த தவற்றை மறுமுறையும் செய்யாமல் பார்த்து கொள்வதே புத்திசாலித்தனம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:08. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணையும் இந்நிகழ்ச்சி சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறுவதற்கு, அதாவது உங்கள் பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம்ம வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற திரைப்படம் உங்கள் ஊராக்கியவற்றை உங்களோட குரலில் நீங்கள் பதிவு செஞ்சு அனுப்பலாம். அந்த வகையில் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயரின் குரல் பதிவு.
7: என் பேர் கவியரசு, நான் சோழமிருக்கேன்.

இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பிறந்த நாள்ன்றதுனால எனக்கு ராம் படத்துல இருந்து நிழல் இன்றி நிஜமும் இருந்திடுமா அந்த பாட்டு கொடுங்க.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும்

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேரம் காலை 10:17. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: வணக்கம், என்னோட பேர் வசந்த், நான் யாழ்கிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு யுவன் சாரோட பர்த்டே, ஸோ ஹாப்பி பர்த்டே யுவன் சார். யுவன் சாருக்கு யுவன் சாரோட சாங்கே ஒன்று டெடிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ யாரடி நீ மோகன்லேருந்து ஒரு சாங் அவருக்காக நம்ம டெடிகேட் பண்ணலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 10:23 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
8: வணக்கம், நான் தருமபுரியிலிருந்து நாராயணமூர்த்தி பேசுறேன். இன்று எங்கள் இசை இளவரசன் யுவன் சங்கர் ராஜா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வாமனன் படத்திலிருந்து ஏதோ செய்கிறாய் என்ற பாடலை கேட்டுக்கொள்கிறேன்.

0: போதும்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 10:30. நேர்களே, இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நெர்லை நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், என் பெயர் மணிகண்டன். நான் வந்து ஏலகிரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து யுவன் சாரோட பிறந்தநாள். அவருக்கு வாழ்த்துக்கள் கூறிவிட்டு யுவன் சாரோட பாடல் ஒன்று எனக்காக டெடிக்கேட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தாத்தா இது என்ன செடி?
4: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
3: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
4: எதுக்கு?
3: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
4: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
5: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
6: 10:38 நேயர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர் குறித்த புதிய அறிவிப்பு. நேயர்களே, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 10 நிலவரப்படி வினாடிக்கு 11,000 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 10,000 கனஅடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது 11,000 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது அதிகரித்துள்ளது. நேர்களை, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: அனைவருக்கும் காலை வணக்கம். என்ஜோ கலந்து ராணி பேசுகிறேன். படம் வேலையில்லா பட்டதாரி, நான் போன பின்னும் இந்த பாடலை போடுங்க ஐயா.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: குறிப்பிட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம். சத்தியமங்கலம் நெசவாளர் காலனி, சத்யா வடிவேல். துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து இன்னிசை பாடி வரும் பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: 10:52 நேர்களை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். திண்டுக்கல் நாகநகர் நடராஜன். படம் பரமசிவன். பாடல் ஒரு கிளி காதல் என்ற பாடல் தாருங்கள். நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 10:57 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான அடியரின் குரல் பதிவு.
2: வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எனக்கு பிடித்த படம் சேதனம். பாடல் வந்தாரப்பா வந்தாரப்பா. நன்றி, வணக்கம். பீமராஜன்.
3: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணா.

நேர்களே, ஒலிக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

நேர்களே, இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மனநிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:00 மணி நேயர்களை கேட்கலாம்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்களுக்கு சுவையான வணக்கம். பொதுவா உழைச்சு களைச்சு வந்த மக்களுக்கு ஒரு கிளாஸ் டீயோ காஃபியோ குடிச்சா அவங்களுக்கு தெம்பா இருக்கும். எனக்கும் அப்படிதாங்க, காஃபினா அவ்வளோ பிடிக்கும். அதுலயும் சில டைம் இந்த கோல்ட் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோல்டு காஃபி குடிக்கிறதுல அவ்வளோ அலாதியான பிரியம். இந்த கோல்டு காஃபிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐஸ்டு காஃபி, ஐஸ் கோல்டு காஃபி, கோல்டு ப்ரூ, எஸ்கேஃபே, ஃப்ராப்பர், ஃப்ராப்பிச்சினோஸ், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கு. இந்த கோல்ட் காஃபி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. என்னன்னா, ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் வருது உண்டு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் வந்திருந்தப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முழுக்க முழுக்க இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மாட்டிக்கிட்ட நிறைய மக்கள் இறந்தும் போயிட்டாங்க, அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தாங்க. ஆனா 2 வாரம் கழிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் பில்டிங்ல இருந்து ஒரு அம்மா மீட்டெடுக்கப்பட்டாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அட, 2 வாரம் உள்ள சர்வே பண்ணி இருந்திருக்காங்களே, உயிரோட மீட்டெடுத்தது, ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள. ஒரு பத்திரிகையாளர் அவங்க கிட்ட கேட்டாங்க, இந்த சமயத்துல நீங்க என்ன சாப்பிடணும்னு விரும்புறீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நெக் காஃபி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மொழியில நெக் காஃபி அப்படின்னா ஐஸ் காஃபின்னு அர்த்தம். அதாவது நான் இப்ப சொன்ன கோல்டு காஃபி. அந்த கதையை கேட்டப்புறம் தாங்க எனக்கு தோணுச்சு, 2 வாரம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு என்ன மாதிரியான மனநிலைமையில இருந்திருப்பாங்க, ஆனா வெளியே வந்த அடுத்த நிமிஷமே இந்த கோல்டு காஃபியை குடிக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா, அந்த கோல்டு காஃபியில எவ்வளோ டேஸ்ட் இருக்கும், அது எவ்வளோ ஒரு அலாதியான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி செய்யறதுன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு நானே வீட்டில் செஞ்சு குடித்தேன். அப்போ இருந்து கோல்ட் காஃபிக்கு நானும் ஃபேனுங்க. இந்த கோல்ட் காஃபின்னு சொல்லப்படுறது பிரெஞ்சு நாட்டு மிலிட்ரி நபர்களால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. குறிப்பா பிரெஞ்சுக்காரர்கள் அரபு நாட்டு படைகளோட போரிடும் பொழுது அவங்க அங்கங்க கேம்ப் போட்டு தங்கியிருப்பாங்க இல்லையா, அப்போ பால் தீர்ந்துருவோம். அந்த சமயத்துல இந்த காஃபி டிகாஷன் போட்டு வச்சிருக்கிற இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணிய ஊத்தி அதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி அதில் வித்தியாசமாக ட்ரை பண்ணி குடிச்சிருந்துருக்கிறாங்க. பொதுவாக பிரான்ஸ், போர்ச்சுகல் நாட்டு சமையல் கலைகள் மிகவும் பிரபலமானவையாக உலகம் முழுக்க இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கோல்ட் காஃபியானது அவங்க கிட்டேருந்து தான் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தது. இந்த கோல்ட் காஃபி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். நீங்கள் எந்த பிராண்ட் உபயோகப்படுத்தினாலும் சரி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், பால் பவுடர். பால் பவுடர் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும், நிறைய உணவு வகைகளுக்கு இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதன் பிறகு குளிர்ந்த நீர், ஐஸ் கட்டிகள். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் ரொம்பவே அவசியம், என்னன்னா மூடி போட்ட ஒரு ஜார். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் கடைகள்லயுமே கிடைக்குது. நம்மளுடைய விரல்ல இருந்து உள்ளங்கை நீளத்துக்கு ஒரு டம்ளர் மாதிரி மேல மூடி இருக்கும். அந்த மூடி போட்ட ஒரு டம்ளர் வச்சிருந்தோம்னா இந்த கோல்ட் காஃபிய கலக்கிறதுக்கு ரொம்பவே எளிதா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இருந்ததுன்னா ஓகே, அந்த மூடி போட்ட ஜார் இல்லைனாலும் நீங்க கலக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பாத்திரத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா கூடுமானவரை இந்த ஜாரை வாங்கிக்கிறதுக்கு பாருங்க, ரொம்ப கம்மியான விலை தான், 50-60 ரூபாயில கிடைக்கும். அதன் பிறகு தேன் தேவையான அளவு, அதாவது உங்களுடைய இனிப்பு சுவை எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேன் எடுத்துக்கலாம், அவ்வளவுதாங்க. இந்த கோல்ட் காஃபி நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிகள்ல கிடைக்குது. நான் சொல்லக்கூடியது எளிமையான ஒரு வெரைட்டி. சரி, இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன்

0: பால் பவுடர் 1 to 1 டேபிள் ஸ்பூன் தேன். உங்களுக்கு கூடுதலா இனிப்பு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட பயன்படுத்திக்கலாம். அந்த ஜார்ல இது மூணையும் சேர்த்து ஒரு நபருக்கு தேவையான 1 டம்ளர் குளிர்ந்த நீர். குளிர்ந்த நீரை சேர்த்து அந்த ஜாரோடைய மூடிய மூடி நல்லா குளுக்கணும். அதாவது ஷேக் ஷேக் ஷேக், டான்ஸ் டான்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணணும் அந்த ஜாரை. நீங்க எந்த அளவுக்கு ஷேக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய டேஸ்ட் இன்னும் அதிகமாயிட்டே போகும். அதாவது நொர தள்ள தள்ள அதை நீங்க ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ண பிறகு நீங்க குடிக்கக்கூடிய அந்த டம்ளர்ல இத மாத்துங்க. மாத்திட்டு கூடுமான வர கிளாஸ் டம்ளர் பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மாத்தின பிறகு 10 to 15 ஐஸ் கட்டிகள் அதில் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு காஃபி பிரியர்களுக்கு புதுசா சர்ப்ரைஸா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செய்ய தெரியலனாலும் உங்க வீட்டுல செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை சொல்லி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லுங்க.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

பூவே பெண் பூவே, இன்னைக்கு பூவே பெண் பூவேல பெண் தோழிகள் தான் பேச போகிறோம். அந்த நேரம் தான் இந்த நேரம். இந்த நேரத்தில் பெண் தோழிகள் நம்ம கூட என்ன பகிர்ந்துக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கலாம், நம்ம கணவன்களுக்கு நம்ம மனைவிகளாக இருக்கலாம், நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ நம்ம அம்மா முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம சமைத்த அந்த சமையல் அனுபவம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில். இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா, புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்கள்லையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25. இந்த எண்களை அழைத்து உங்களோட அந்த முதல் அம்மா சொல்லிக் கொடுத்த சமையல் அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம்.

0: இதில் முதல்ல என்னோட அனுபவத்தையும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோட அம்மா முதல்ல சொல்லி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு தான், மைசூர் பாக்கு செய்ய தான் கற்றுக்கிட்டேன். அதுவும் எந்த வயசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் போன டைமில் தான் வந்து சமையல் கட்டுக்கே போனேன், அங்கே போய் தான் வந்து கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் கற்றுக்க 19 வயது ஆகிடுச்சு, அப்போது தான் நான் முதல் முதல்ல நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி தோழிகள், நீங்கள் என்னத்தை முதல்ல கற்றுக்கிட்டீங்க, அதை எப்படி செஞ்சீங்க, உங்கள் அம்மாக்கிட்ட இருந்து பாராட்டு பெற்றீங்களா, இல்லை அச்சோ உனக்கு சமையலே வராது போ அப்படின்னு திட்டு வாங்கினீங்களா அப்படின்றவங்களோட சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம கூட முதலாவதாக இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சம்பூர்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சம்பூர்ணா, நீங்க வந்து முத முத உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையல் என்ன, அத சரியா செஞ்சீங்களா இல்ல என்ன திட்டு வாங்கினீங்களா, அத சொல்லுங்க.
1: நாங்க திட்டு வாங்கல,
0: முதல் முதல்ல உங்களுக்கு அம்மா சமைக்க சொல்லி கொடுத்த டிஷ் என்னது, அத சொல்லுங்க.
1: அது வந்து முதல் முதல்ல எங்க அம்மா சோறு ஆக்கி பருப்பு குழம்பு வச்சிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சும் தெரியாத வச்சோம்.
0: எப்படி, நல்லா வச்சீங்களா?
1: நல்லா வச்சோம்.
0: நீங்க வச்ச பருப்பு சாம்பார் அன்னைக்கு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்ல எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, அத சொல்லுங்க. சம்பூர்ணியமா இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. தோழிகள் பார்த்தீங்கன்னா உங்களோட முதல் அனுபவம், அதாவது உங்க வீட்டில் உங்க அம்மா உங்களுக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுத்த அந்த சமையல் அனுபவம், அதை தான் பகிர்ந்துக்க போறீங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
12: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகள் அவங்க அம்மா கிட்ட முதல் முதல்ல கத்துக்கிட்ட அந்த சமையல் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
13: வணக்கம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
13: நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமிங்கம்மா.
6: சொல்லுங்க சிவகாமிங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
13: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க?
13: இன்னைக்குங்களாம்மா? இன்னைக்கு வந்து கொத்தவரங்க பொரியல் வச்சுங்கம்மா. கொள்ளுப்பருப்பு சட்னி ஆட்டுனுங்க, அப்புறம் ரசங்க.
6: அப்படிங்களா, சரி. நீங்க முதல் முதல்ல உங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட சமையல்னா என்ன?
13: தக்காளி குழம்புங்கம்மா, தக்காளி வணக்கறதாங்க கத்துக்கிட்டேன்.
6: அப்படிங்களா, எப்படி நல்லா செஞ்சீங்களா முதல்ல செய்யும் போதே, இல்ல சொதப்பிச்சு திட்டு வாங்கி?
13: இல்ல, நான் இப்போ 3வது 4வது படிச்சிருப்பேன். ஸ்கூல் போயிட்டு வந்து குழம்பு நானே செஞ்சேன். அப்பெல்லாம் கேஸ் எல்லாம் இல்ல, விறகடுப்பு தான் அம்மா வீட்டுல எல்லாம்.
6: ஆமா,
13: அதே நல்லா வடக்கெல்லாம் 10 வருஷம் எடுத்தது. அதே எங்க தம்பி எது பசிக்கெல்லாம் சாப்பிட்டா அப்பெல்லாம் தெரியாது இல்லைங்க.
6: ஆமா ஆமா, அதுவும் நம்ம சமையல் கத்துக்கிறது அப்படின்னாலே அம்மா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, அந்த நேரத்துல ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டதா தான் இருக்கும் இல்லையா? சட்னி இந்த மாதிரி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இதுதான் இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க உங்களோட அனுபவத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க இணைப்பு இணைந்ததற்கு.

0: நன்றி.
1: நன்றிங்கம்மா.
0: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க மகேஸ்வரிமா. நீங்க வந்து முத முத உங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட சமையல் என்ன?
2: அப்போ வந்து பச்சை
0: குழம்பு சூப்பரா செஞ்சீங்களா? எப்படி செஞ்சீங்க?
2: சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் போட்டு வேக வச்சு பறஞ்சு தாளிச்சு எடுத்து சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி வேக வச்சு
0: நன்றிமா இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்ததா ஒரு தோழி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில தோழிகள் அவங்க அம்மா கிட்ட முதல் முதல்ல கத்துக்கிட்ட அந்த சமையலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு தோழி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புக்கு வந்துட்டீங்க. சரி, அவங்க வந்து இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. தோழிகள் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: அணில் கொழுக்கடை மாவு வழங்கும் பூவே வெண்பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:30 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைக்கி பூவை பெண்பூவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் முத முத உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு செஞ்ச அந்த சமையலை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கீங்க, அந்த அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
10: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
11: நான் சேலம் மாவட்டம் சாரமந்தலத்து பேசுகிறேன் மேடம்.
10: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
11: பழனியம்மாள்.
10: பழனியம்மாள், நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்படிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து நீங்க வீட்டுல சமைக்கிறதுல எந்த சமையல் ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருமே சொல்லிருக்காங்க உங்ககிட்ட?
11: எங்க வீட்லயா?
10: ஆமா,
11: என் பசங்க எல்லாம் பருப்பு சாம்பார் ரொம்ப பிடிக்கும்மா, நீ பருப்பு சாம்பார் வச்சியா
10: சரிங்க. அந்த சமையல் முதல் முதல்ல செய்ய ஆரம்பிச்ச அந்த பருப்பு

0: சாம்பாரோட அனுபவத்தை சொல்லுங்களேன். அதை எப்படி செஞ்சீங்க? அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே செஞ்சீங்களா, இல்லை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து கொடுத்துட்டு அப்படி செஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: அம்மா பக்கத்துலயே இருந்து தக்காளி வெங்காயம் பொண்ணுதான் வச்சாங்க
0: பரவாயில்லையே,
1: எங்க அப்பா பாராட்டு
0: முதல் நாளே பாராட்டு வாங்கிருக்கீங்களே.
1: ஆமா மேடம், ஆனா அம்மா பக்கத்துல இருந்து அம்மா செய்யற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதனால அம்மா செஞ்சுட்டேன்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
1: சரி மேடம்,
0: அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம், இணைப்பிலேருந்து விடுபட்டுட்டாங்க. இன்றைக்கி நம்ம பூவே பெண் பூவில் பார்த்தீங்கன்னா, தோழிகள் முதல் முதல்ல அவங்க அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட சமையல் பற்றின அனுபவத்தை தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் ரங்காபுரத்துலேருந்து கனகா பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்கள் கனகாம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம்.
2: நான் நல்லா இருக்கிறேம்மா.
0: சொல்லுங்க, நீங்க முதல் முதல்ல கத்துக்கிட்ட சமையல் அம்மா கிட்ட இருந்து அப்படின்னா என்ன?
2: புளி ஊறுகாய். புளி ஊறுகாய் செஞ்சு கத்துக்கிறேன் எங்க அம்மா கிட்ட இருந்து.
0: அப்படியா, புளி ஊறுகாய் ரெசிபியே புதுசா இருக்கே, எப்படி செஞ்சீங்க சொல்லுங்க.
2: அதான் புளி ஊறுகாய் வந்து புளி, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லாமே வெல்லம் கொஞ்சமா, வெல்லம் கொஞ்சம் போட்டு எல்லாம் ஆட்டணும். ஆட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறமா வடகம் போட்டு தாளிச்சிடணுமா.
0: அவ்வளவுதானா? முதல் முதல்ல நீங்க நல்லா வந்து ஒரு டேஸ்டான புளி ஊறுகாய் தான் செஞ்சிருக்கீங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, நீங்க முதல் முதல்ல அந்த சமைச்ச அன்னைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நம்ம ரொம்ப அருமையா செஞ்சிருக்கோம், நம்ம நல்லா எல்லாமே கத்துப்போம் அப்படி இருந்ததா, இல்ல எப்படி இருந்தது?
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா.
0: சரி, இன்னைக்கும் நீங்க வந்து இவ்வளோ நாள் வந்து சமைச்சிருப்பீங்க, கண்டிப்பா வீட்டில் சமையல் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. இன்னைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இன்னைக்குமே அதே சந்தோஷத்தோட புதுசு புதுசா கத்துக்கிறீங்களா?
2: ஆமா, எல்லாமே இப்ப கத்துக்கணுமா. இப்ப எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சுக்கிறோமா.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.
2: நன்றி, வணக்கம்மா.
0: நன்றி, வணக்கம்மா. வணக்கம், அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். அவங்க இணைப்புல இருந்தே விடுபட்டுட்டாங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:42 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பெண் தோழிகள் அவங்க அம்மா கிட்ட முதல் முதல்ல கற்றுக்கிட்ட சமையல் அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? தோழிகள் அழைத்து பேச வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா, புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்கள்லையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைக்கலாம். இப்போ நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஜோதிமணி, நீங்க முதல் முதல்ல உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையல் அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம்.
1: எங்க அம்மா கிட்ட கத்துக்க முடியல, 13 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க.
0: சரி, அப்ப உங்களுக்கு
1: தெரிஞ்சுட்டு எங்க அப்பாவுக்கு சமையல் செஞ்சுட்டு எங்க அப்பா பெருமையா பேசிக்கிட்டாரு. எங்க ஜோதி ரசம் வச்சா கை அவ்வளவு வாசம் அடிக்கணுவாரு.
0: அதாவது அப்பாவிடம் இருந்து கத்துக்கொண்ட பெண் அம்மா தானே? வணக்கம். சொல்லுங்க. அம்மாவே ஏமாத்தியாச்சா?
1: ஆமா, சமையல் செய்யறதே இல்ல, அவங்களே கூட செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம். அந்த டைம் ஆனாலும் அவங்களா செய்வாங்க.
0: சரி, அப்போ இப்போ
1: 25 வயசு வரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருந்தோம்.
0: அதுக்கப்புறம்
1: மாமியார் வீட்டுல வந்துதான் எல்லாம் அவங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்பதான் செய்யறதுன்னு அப்புறமா தனியா வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சமையலே கத்துக்கிட்டோம்.
0: சரி, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இல்ல நீங்களே வந்து உப்பு புளி எல்லாத்தையும் போடு, ஏதோ ஒண்ணு குழம்பு வைப்போம், அதுக்கப்புறம் சரி பண்ணிப்போம்னு செஞ்சிட்டீங்களா?
1: புளி
0: ஊத்தாத மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்
1: அது செஞ்சு என்னவோ கம்மியா இருக்கு. தக்காளி அரிசி போட்டு எல்லாம் கரெக்டா போட்டு புளி ஊத்துல ஒரு மாதிரியே இருந்தது. அதுதான்
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. பதினோரு மணி 44 நிமிடத்துல நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. அடுத்ததா நம்ம கூட இணைப்பு இணைக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம். அந்த வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிடுங்க.
2: நான் வெளிய வந்துட்டேங்க மேம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மோகனாங்க மேம், பொம்புடி விடிவெளி நகருங்க மேம்.
0: சொல்லுங்க மோகனா, என்ன சமையல் வந்து முதல் முதல்ல அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
2: ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டது வந்து உப்புமாங்க மேம்.
0: உப்புமா நிறைய பேர் பிடிக்காதுன்னு சொல்ற ஒரு விஷயத்தை தான் முதல் முதல்ல கத்துருந்திருக்கீங்க இல்லையா?
2: ஆமாங்க மேம், ஃபர்ஸ்ட் நாள் அம்மா கூட இருந்து சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா செஞ்சுட்டேங்க மேம். ரெண்டாவது நாள்ல தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நீங்க உப்புமா செஞ்சு வைப்பா அப்படின்னாங்க. அப்ப எனக்கு 10 வயசுங்க மேம், 5th படிக்கிறேன். அப்ப உப்புமா செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு தண்ணி ஊத்திட்டு தண்ணி கொதிக்கவே இல்லைங்க மேம். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ரவையை போடணும்ன்றது தெரியல. அப்படியே போட்டு கலக்கி மூடி வச்சுட்டேங்க மேம். உப்பும் போடல.
0: வெரி குட்.
2: வந்து நைட்டு 8:30 வந்து பாத்துட்டு அப்புறம் அம்மா மீண்டும் வேற சமைச்சு சாப்பிட்டாங்க மேம். அது மறக்க முடியாத நினைவு. அந்த நினைவை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க மேம்.
0: நன்றிமா, நன்றிமா இணைப்பில் இருந்ததற்கு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளை சமைக்க சொல்லி அம்மா சொல்லிட்டு போவாங்க. இந்த இப்போது சொன்ன தோழி சொன்ன மாதிரி, ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலையோ இல்லை வெளி வேலையினாலேயோ தோட்டத்தில் வேலை இருக்கிறதுனாலையோ எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இதை வந்து இதை இந்தந்த டைமில் போடணும், இவ்வளோ போடணும், போட்டு கொதிக்க வச்சுட்டு தாளிச்சிடு, அவ்வளோதான். அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய தோழிகள் கற்று இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் அதாவது என்ன மாதிரியான ஆட்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடவே இருந்து இப்படி கட் பண்ணணும், இத்தனை தக்காளியை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்ட தோழிகளாகவும் இருப்பீங்க. அந்த மாதிரியான உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். அடுத்தது

0: நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழி கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்ட சவுந்தரியிலிருந்து
0: பேசலுங்க.
1: ரம்யா.
0: ரம்யா, ரம்யா கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன்.
1: சொல்லுங்க
0: ரம்யா, உங்களோட அனுபவம் முதல் முதல்ல நீங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையல் குறிப்புனா
1: என்ன?
0: சாம்பார் வைக்க கத்துக்கிட்டீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? அம்மா வந்து உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லியிருந்தாங்களா, இல்ல நீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
1: அளவை எடுத்து கொடுப்பாங்க? அதை வச்சு சமைக்க கத்துக்கிட்டீங்க.
0: சரிங்க, எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க உங்களோட சமையல? அப்படியா? இன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே வந்து மாஸ்டர் செஃப் அளவுக்கு எல்லாமே கத்துக்கிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். அதாவது முதல் தொடக்கம் வந்து பருப்பு சாம்பார் தான் பெரும்பாலான பெண்களுக்கு, இல்லையா? சரிம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:55 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில். அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் அம்மா. தருமபுரி மாவட்டம் கோலகத்திலிருந்து முனியம்மாள் மனசாங்க.
6: சொல்லுங்க முனியம்மாள் அம்மா, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: ம், நல்லா இருக்கேன். நீங்க முத முதல்ல உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையல் அனுபவம் சொல்லுங்களேன்.
7: குழம்பு தாங்கம்மா.
6: ம்,
7: அம்மா வந்து பருப்பு உடச்சி பானையிலதான் வைப்பாங்க. அத போட்டு மிளகா கிள்ளி போட்டுதான் சமைப்பாங்க.
6: வெங்காயம்
7: பூண்டு எல்லாம் போட்டு
6: சொல்லுங்க.
7: தக்காளி போட்டு, அப்ப தக்காளி அதிகம் பண்ண மாட்டாங்கம்மா, புளிதான் போடுவாங்க. உப்பு போட்டு அது வேகும் போது அதை தண்ணிய ஊத்தி சாப்பிட்டா கூட டேஸ்டா இருக்கு. இப்ப கூட எனக்கு அதுதான் செய்ய தோணுதுங்க அம்மா.
6: ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. எங்க
7: அம்மாவுடைய நினைவு அதை மறக்க முடியாதுங்க அம்மா. எங்க அம்மாவுடைய பழி சொப்புமே சூப்பரா இருக்கும்.
6: கண்டிப்பா
7: மிளகம் போட்டு தாளிச்சா ஆரோக்கியமா இருக்குமா.
6: கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்குமே அம்மா ஸ்பெஷல் தானே?
7: ஆமாங்க அம்மா.
6: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
7: நன்றிங்கம்மா.
6: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்
8: வணக்கம்.
6: பின்னாடி வானொலி பெட்டியோட அளவு குறைச்சிடுங்க. இப்ப சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
8: சந்தியாபா, கிருஷ்ணகிரி மாவட்டம்.
6: கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து
8: சந்தியா.
6: சந்தியா பேசுறீங்க. சொல்லுங்க சந்தியா, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
6: ம், நானும் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
8: நல்லா இருக்காங்க.
6: ம், சரி சொல்லுங்க. நீங்க முதல் முதல்

0: உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையல் அனுபவம்?
1: புளிக்குழம்பு.
0: புளிக்குழம்பு எப்படி அம்மா பக்கமே இருந்து கத்து கொடுத்தாங்களா, எப்படி சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க வேலைக்கு, நான் செஞ்சேன்.
0: அப்படிங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: இப்ப வீட்டுல தான் இருக்கா.
0: அப்படிங்களா? இப்பவுமே வந்து என்ன மாதிரியான சமையல் எல்லாம் செய்ய கத்துக்கிட்டீங்க?
1: எல்லா சமையலுமே செய்வேன்.
0: எல்லாமே செய்வீங்களா? பரவாயில்லையே. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆனால் புளிக்குழம்பு தான் செய்ய கற்றுக்கிருந்துருக்கீங்க.
1: ஆமா.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.
1: நன்றி.
0: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை.
2: அனுபவத்தைன்றத விட எங்க பாட்டி கிட்ட தான் நாங்க அனுபவம். சின்ன பிள்ளைல தாத்தா கூட்டிட்டு வந்தாங்க எங்க பாட்டி கிட்டிய. அப்ப படிக்கும் போதுனாக்க களி செஞ்சு சொன்னாங்க ஒரு நாள் சமயத்துக்கு. களி செய்ய சொன்னா எனக்கு தெரியாது.
0: சரி,
2: குண்டா சட்டியில செய்வாங்கப்பா.
0: ஆமா, சட்டி தான் அதிகமா பயன்படுத்துவாங்க.
2: சட்டியில் செய்யக்குள்ள அப்படி கலர்னா அது அப்படியே சட்டியோடயே அடிப்பாடு போயிருச்சு களி.
0: அச்சிச்சோ.
2: அப்புறமா எங்கடா பார்த்தா களிய காணனா எங்க தாத்தா திட்டாரு. அந்த பிள்ளைய போய் எதுக்கு களி பண்ணு
0: சொன்ன?
2: சும்மா இருக்கிற பிள்ளைய அது களியார பண்ணு சொல்லிட்டே அப்படின்னு.
0: ஏழாவது படிக்குள்ளே களி செஞ்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்குமே நிறைய பேருக்கு களி செய்ய தெரியாது. நிகழ்ச்சியோட நிறைவு தோழி யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு பூவே பெண் பூவே பார்த்தீங்கன்னா, பெண் தோழிகள் அவங்க அம்மா கிட்ட முதல் முதல்ல கற்றுக்கிட்ட அந்த சமையல் அனுபவம் பற்றி தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச முயற்சி செய்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்களை இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் முதலாவதா இடி மின்னல் மழை வானத்தில் விஞ்ஞான விளையாட்டு கலந்துரையாடல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகள். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்பம். அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி.ஏ. விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து.

மூன்று மணிக்கு கட்சிவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல். ஆறு 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 அரியலூர் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 வயல்வெளி, இன்று அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்குலின் வினோ அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 8:00 இளம் தென்றல், இன்று சொல்லுக வெல்லுக, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச்சுடர். இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கப்படும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேர்களை இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இந்த பாட்டை கேட்போம்.
1: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்ற இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்ற.
0: இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
2: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
0: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.
3: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: specialized underwater capabilities required for multi-domain deep water operations at sea. He added that Nippon will significantly enhance the Western Naval Command's capabilities for complex underwater operations as a dedicated diving support and submarine rescue vessel. Nepal has intensified efforts to rescue hundreds of people trapped inside tunnels at hydropower projects, including the Trishuli 3A site, following Wednesday's flash floods. Rescuers, including experts from India and China, have been attempting to make contact but have so far received no response from inside the tunnel. Hundreds of the 2,500 people reported missing are believed to be employees of Nepal's hydropower projects. Wednesday's disaster has killed at least 794 people and more than 2,500 people are missing in Nepal. In Tibet, the official death toll is 16, with 546 reported to be missing, while rescuers are struggling to find survivors. Following severe flooding in Nepal and heavy rainfall in the catchment areas, the water levels in Gandak and Kosi rivers have risen in Bihar. To regulate the river flow, all 36 gates of the Valmiki Nagar barrage and 20 gates of the Kosi barrage have been opened. However, the water levels and discharge of both rivers have declined over the past 24 hours. Meanwhile, amid misleading reports circulating on social media, the Supaul District Administration has clarified that the water level of the Kosi River is rising at a normal rate and the Kosi Barrage is completely safe. The United States has struck Iranian military targets on Larak Island in the Strait of Hormuz last night. American forces said they targeted two Iranian launchers on Larak Island after Iran's Islamic Revolutionary Guard Corps IRGC troops were seen preparing to launch rockets carrying sea mines into the Strait of Hormuz. Iranian state broadcaster IRIB reported that the attack killed and wounded several Iranian personnel and civilians. Iran has retaliated with IRGC launching ballistic missiles on U.S. bases in Jordan in response to the U.S. strike. The Intermeteorological Department, IMD, has forecast extremely heavy rainfall conditions today in places over Odisha and Chhattisgarh. Very heavy rainfall is also expected during the day over Arunachal Pradesh, Bihar, East Uttar Pradesh, Jharkhand, Nagaland, Manipur, Mizoram and Tripura and Uttarakhand. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in the forenoon session today. The Sensex declined 390 points to 76,875, while the Nifty lost 150 points to 24,026 when reports last came in. Broad-based selling was seen across most sectors, with media, metal and IT emerging as major laggards. And with that, we end this news bulletin.
1: உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: அறிவியல் மலர். இயற்கை எத்தனை முறை பார்த்தாலும் புதுசா தோன்றும் ஒரு அழகான அதிசயம். ஒரு பக்கம் சுட்டரிக்கும் சூரியன், மறுபக்கம் குளிர்ந்த காற்று, வானத்தில் திரளும் கரும் மேகங்கள், அதிலிருந்து பூமியை தேடி வரும் மழை துளிகள், சில நேரம் வானத்தை ஒளிரச் செய்யும் மின்னல், அதன் பின்னாலே கேட்கும் இடியின் முழக்கம், நாம் ரசிக்க

இந்த இயற்கை காட்சிகளுக்கு பின்னாடி எத்தனை அறிவியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அந்த சுவாரஸ்யமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு அழகான அறிவியல் பயணம்தான் நம்ம அறிவியல் மலர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில இடி மின்னல் மழை வானத்தின் விஞ்ஞான விளையாட்டு கலந்துரையாடல் கேட்கலாம்.

0: வானம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகுது. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று கூடுது. காத்து கூட வேகமா வீசுது. திடீர்னு வானத்தை பிளக்கும் அளவுக்கு ஒரு மின்னல், அதுக்கப்புறம் டமார் டமார்னு இடி சத்தம், அப்புறம் மழை பெய்யுது.
1: ஆனா சீதா, ஒரு நிமிஷம், இந்த மழை எங்கிருந்து வந்துச்சு? இந்த மின்னல் எப்படி உருவாச்சு? இடி ஏன் இவ்ளோ சத்தமா கேக்குது? இது எல்லாமே இயற்கையோட மாயாஜாலமா?
0: இது மாயாஜாலம் இல்ல.
1: என்ன, மாயாஜாலம் இல்லையா? அப்போ
0: சயின்ஸ், அதாவது அறிவியல்.
1: என்ன, சயின்ஸா? அப்படின்னா இன்னைக்கு நாம வானத்தையே ஒரு சயின்ஸ் லெபரட்டரியா மாத்த போறோம், அப்படித்தானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு இடி மின்னல் மழை வானத்தின் விஞ்ஞான விளையாட்டு நிகழ்ச்சியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தெரிஞ்சுக்கலாமா?
1: சரி, முதல்ல ஒரு சின்ன கேள்வி, மேகம் அப்படின்னா என்ன?
0: மேகம் வெறும் புகை மட்டும் கிடையாது, அதுக்குள்ள எண்ணற்ற, அதாவது நிறைய மிகச்சிறிய நீர்த்துளிகளும் உயரமான குளிர்ந்த பகுதிகளில் பனித்துகள்களும் இருக்கலாம்.
1: அப்படியா? அப்போ மேகம் அப்படின்றது வானத்துல இருக்கிற ஒரு பெரிய தண்ணீர் கூட்டமா?
0: சரியா சொன்னீங்க. சூரியனுடைய வெப்பத்தால தான் கடல், ஏரி, ஆறு, குளம் இந்த மாதிரியான நீர்நிலைகள்ல இருந்து தண்ணி ஆவியாகுது. அந்த நீராவி மேல போகுது. மேல போக போக காற்று குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அந்த நீராவி குளிர்ந்து சிறிய நீர்த்துளிகளா மாறுது. அந்த நீர்த்துளிகளும் பனித்துளிகளும் ஒன்றா சேர்ந்து மேகங்களை உருவாக்குது.
1: அதாவது நீ சொல்றத பார்த்தா கீழே தண்ணி, மேல போனா நீராவி, அதே குளிர்ந்ததுன்னா நீர்த்துளி, அந்த நீர்த்துளி எல்லாம் சேர்ந்தது மேகம், அப்படித்தானே?
0: எக்ஸாக்ட்லி, இதுதான் நீர் சுழற்சியின் ஒரு முக்கியமான பகுதின்னு கூட சொல்லலாம்.
1: அடடா, நம்ம மேகத்தை பார்த்து மழை வருமான்னு கேக்குறோம், ஆனா மேகத்துக்குள்ள முழு சயின்ஸ் வேலையே நடந்துட்டு இருக்கு.
0: மேகத்துக்குள்ள இருக்கும் சிறிய நீர்த்துளிகள் ஒன்னோட ஒன்னு மோதியும் சேர்ந்துதான் பெரிதாகுது. ஒரு கட்டத்துல அந்த நீர்த்துளிகள் போதுமான அளவு பெருசானதும் காற்றால தாங்க முடியாத அளவுக்கு எடை அதிகமா இருக்குமா? ஆமா, அதுதான் மழை.
1: சரி, இனிமே பூமிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கீழே வர ஆரம்பிக்குது, அதானே?
0: இயற்கையில சின்ன விஷயம்னு எதுவுமே இல்ல. நம்ம சாதாரணமா பாக்குற ஒவ்வொரு துளிக்குள்ளும் ஒரு அறிவியல் கதை இருக்கு.
1: என்ன, ஒரு மலை துளிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கா? சரி, இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல ஹீரோ என்ட்ரி, அப்படித்தானே?
0: ஹீரோவா? அது யாரு?
1: அதான் சீதா, மின்னல்.
0: புயல் மேகங்களுக்குள்ள நீர்த்துளிகள், பனித்துளிகள், ஆலங்கட்டி போன்றவை வேகமாக நகரும் போது ஒன்றோடு ஒன்று மோதிக்கும். அந்த மோதல்கள் காரணமாக மின்சார மின்னூட்டங்கள் பிரிந்து மேகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் சேரும். இதனால பெரிய மின்னழுத்த வேறுபாடு உருவாகலாம். இந்த மின்சாரம் காற்றின் வழியாக திடீரென பாயும் போது மின்னல் உருவாகிறது.
1: அதாவது வானத்துல ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டி ஷோ.
0: ஆமா, ஆனா அது பார்க்க அழகா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த இயற்கை நிகழ்வு. அது தெரியுமா உனக்கு?
1: சரி, மின்னல் புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மின்னலை பார்த்த உடனே டமார்னு ஒரு சத்தம், அந்த சத்தம் தான் இடி இல்லையா?
0: ஆமா, மின்னல் செல்லும் பாதையை சுற்றியுள்ள காற்று மிக வேகமா சூடாகி விரிவடையும். அதனால காற்றில் அழுத்த மாற்றமும் அதிர்வுகளும் ஏற்படும். அந்த அதிர்வலைகள் நம்ம காதுக்கு இடி சத்தமா கேக்குது.
1: அதனாலதான் மின்னல் முதல்ல தெரியுது, இடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லேட்டா கேக்குது.
0: கரெக்ட், ஒளி ஒளியை விட மிக வேகமா பயணிக்குது.
1: அதாவது மின்னல்ன்றது VIP என்ட்ரி, இடி கொஞ்சம்

0: லேட் என்ட்ரி அவ்வளவுதானே?
1: அதுவும் சரிதான். மழை நமக்கு ரொம்ப அவசியமானது. விவசாயம், குடிநீர், நிலத்தடி நீர், தாவரங்கள், விலங்குகள் என பலவற்றுக்கும் மழை ரொம்ப முக்கியம். ஆனா மிக அதிகமான மழை பெய்யும் போது சில பாதிப்புகளும் ஏற்படும்.
0: ஆமா ஆமா, அதிகமா மழை பெய்யறப்போ வெள்ளம் கூட ஏற்படலாம்.
1: ஆமா,
0: சாலைகள்ல தண்ணீர் கூட தேங்கலாம்.
1: ஆமா,
0: சில இடங்கள்ல நிலச்சரிவும் ஏற்படலாம்.
1: பலத்த காற்றுடன் கூடிய புயல் இருந்தா மரங்கள், மின்கம்பங்கள் போன்றவையும் சேதமடையலாம். அதனாலதான் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை நேரங்கள்ல பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
0: சரி சீதா, இந்த மின்னல் நேரத்துல நாம என்ன செய்யணும்?

0: தண்ணீர் கூட தேங்கலாம்.
1: ஆமா,
0: சில இடங்கள்ல நிலச்சரிவும் ஏற்படலாம்.
1: பலத்த காற்றுடன் கூடிய புயல் இருந்தா மரங்கள், மின்கம்பங்கள் போன்றவையும் சேதமடையலாம். அதனாலதான் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை நேரங்கள்ல பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
0: சரி சீதா, இந்த மின்னல் நேரத்துல நாம என்ன செய்யணும்?

0: முதல்ல முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பான கட்டடத்துக்குள்ள இருக்க வேணும். வெளியில இருந்தா தனியா நிற்கும் உயரமான மரங்கள் கீழே தஞ்சம் அடைவதை தவிர்க்கணும். திறந்த வெளியில தேவையில்லாம இருப்பதை தவிர்க்கணும்.
1: அதாவது மலைய ரசிக்கலாம் அப்படித்தானே?
0: ஆனா பாதுகாப்ப மறந்துடக்கூடாது.
1: கரெக்டா சனசீதா, மலைய ரசிக்கணும், மின்னலை மதிக்கணும், பாதுகாப்பு முதல்ல வைக்கணும்.
0: ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? மழை வரும்போது நாம பலவிதமான ரியாக்ஷன் பண்றோம். ஒருத்தர் வாவ் மழை, இன்னொருத்தர் ஐயோ துணி காய வைக்கணுமே. ஆனா ஒரு விவசாயிக்கு மழை அப்படின்றது வாழ்க்கையோட நம்பிக்கை.
1: அதனாலதான் இயற்கையோட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொருத்தருடைய பார்வை வேறுபடுது இல்லையா?
0: மேகம் வந்து நீரை சேர்க்கும், மழையாகி மண்ணை தேற்றும், மின்னல் வந்து வானம் காட்டும், இடி வந்து இசை கூட்டும், இயற்கை எழுதும் ஒவ்வொரு வரியும் அறிவியல் சொல்லும் அழகான கதை.
1: வானத்தை பார்த்த அழகு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் அழகு.
0: சரி, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா?
1: மின்னல் நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ் மாதிரி தான் தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அளவுல மின்சார டிசார்ஜே நடக்குது.
0: இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மின்னலை பார்த்த உடனே இடி சத்தம் கேட்காம கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்குறதுக்கு காரணம் ஒளி ஒளியை விட வேகமாக பயணிப்பதுதான்.
1: அதனாலதான் மின்னல் தெரிஞ்சதுக்கும் இடி கேக்குறதுக்கும் இடையிலான நேரத்தை வச்சு இடியுடன் கூடிய மலை எவ்வளவு தூரத்துல இருக்கிறது அப்படின்றத தோராயமா நம்மளால மதிப்பிட முடியுது.
0: நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு சாதாரண மழை கதை கிடையாது. ஒரு மழை துளி உருவாகும் கதை, ஒரு மேகம் உருவாகும் கதை, ஒரு மின்னல் பிறக்கும் கதை, ஒரு இடி நம்ம காதுகளை வந்தடையும் கதை, இவை அனைத்திற்கும் பின்னால் இருப்பது அறிவியல்.
1: ஆமா சீதா, இதுக்கு மேல மலைய பாக்குறப்போ மழை பெய்யுதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படின்றத நினைச்சு பார்க்கணும்.
0: வானம் ஒரு புத்தகம் என்றால் மேகங்கள் அதன் பக்கங்கள், மழை அதன் கவிதை, மின்னல் அதன் கையொப்பம், இடி அதன் இசை.
1: இயற்கையை ரசிப்போம், அதன் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வோம், அதன் சக்தியை மதிப்போம், பாதுகாப்பாக இருப்போம். சரிதானே சீதா?
0: இயற்கை நமக்கு அழகை மட்டும் கொடுக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. மேகம் சொல்லும் பாடம், மழை சொல்லும் வாழ்க்கை, மின்னல் காட்டும் சக்தி, இடி உணர்த்தும் இயற்கையின் கம்பீரம், இயற்கையை வெறுமனே ரசிக்காமல் அதன் பின்னால் இருக்கும் அறிவியலை புரிந்து கொள்ள தொடங்கினால் நம்மை சுற்றியிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் கதையாக மாறிவிடும். இயற்கையை நேசிப்போம், அறிவியலை அறிந்து கொள்வோம், நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். மீண்டும் ஒரு அழகான அறிவியல் சிந்தனையோடு உங்களை அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இன்றைய இந்த அறிவியல் பயணத்தில் இடி மின்னல் மழை வானத்தின் விஞ்ஞான விளையாட்டு கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: கேட்கலாம் அரசியல் செய்திகள்.
1: இன்னைக்கு அறிவியல் செய்திகள்ல FSSAI உணவுப் பொருட்களின் முன்புறத்துல எச்சரிக்கை லேபிள்களை அறிமுகப்படுத்த முன்மொழிவு செய்துள்ளது. இது குறித்த முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI பேக்கிங் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களின் பாக்கெட்டின் முன்புறத்தில் கட்டாயமாக எச்சரிக்கை லேபிள்களை வைக்க முன்மொழித்துள்ளது. இந்த லேபிள்கள் உணவில் உள்ள அதிக சர்க்கரை, உப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு குறித்த

நுகர்வோருக்கு தெளிவாக தெரிவிக்கும் வகையில் இருக்கும். இந்த முன்மொழிவு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இணக்க அறிக்கையின் ஒரு பகுதியாகும். அதிக சர்க்கரை, உப்பு மற்றும் கொழுப்பு போன்ற உணவுப் பொருட்களை அடையாளம் காண சிவப்பு நிறத்தில் தெளிவான எழுத்து மற்றும் குறியீடுகள் பயன்படுத்த உள்ளன. முன்புற எச்சரிக்கை லேபிள் பாக்கெட்டின் முன்புறத்தில் உள்ள முக்கியமான இடத்தில் எச்சரிக்கை லேபிள் வைக்கப்படும். இதன் மூலம் உணவுப் பொருளில் உள்ள அதிக சர்க்கரை, அதிக உப்பு, அதிக நிறைவுற்ற கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறித்து நுகர்வோர் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். FSSAI-இன் முன்மொழிவின்படி ஹை ஃபேட், ஹை சுகர், ஹை சால்ட், ஹைலி ஸ்வீட்டனட் பீவரேஜ் போன்ற எச்சரிக்கை அறிவிப்புகள் தடித்த எழுத்தில் இடம்பெறும். மேலும் இந்த எச்சரிக்கை லேபிளில் பயன்படுத்தப்படும் எழுத்தின் அளவு பாக்கெட்டின் பின்புறத்தில் உள்ள ஊட்டச்சத்து தகவல் அட்டவணையில் பயன்படுத்தும் எழுத்தை விட குறைந்தது 1 புள்ளி அளவு பெரிதாக இருக்க வேண்டும். ஊட்டச்சத்து அளவுக்கான வரம்புகள். இந்த புதிய ஊட்டச்சத்து வரம்புகள் 2024 ஆண்டுக்கான இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த வழிகாட்டுதல்கள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR மற்றும் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் NIN ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டவை. சர்க்கரை, உப்பு மற்றும் கொழுப்பு உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு சரியான உணவு ஆலோசனைகளை வழங்க இந்த வழிகாட்டுதல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த எச்சரிக்கை முறை தொகுக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களுக்கான நிர்ணய வரம்புகளை மீறும் போது பயன்படுத்தப்படும். இந்த திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முக்கிய ஊட்டச்சத்துக்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட அளவை மீறும் உணவுப் பொருட்களுக்கு எச்சரிக்கை லேபிள் வழங்கப்படும். 2வது கட்டத்தில் ஒரே ஒரு ஊட்டச்சத்துக்கான நிர்ணயிக்கப்பட்ட அளவை மீறினாலும் அந்த உணவுப் பொருளுக்கு எச்சரிக்கை லேபிள் வழங்கப்படும். மேலும் எதிர்காலத்தில் நட்சத்திர மதிப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்துவது குறித்தும் முன்மொழிவு உள்ளது. இந்த முறையில் உணவின் ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டு நட்சத்திரங்கள் அல்லது மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த முன்மொழிவு பொதுநல வழக்கு தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னணியில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உணவுப் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்து விவரங்கள் தொடர்பான வெளிப்படை தன்மையை வலியுறுத்துகிறது. அதிக சர்க்கரை, உப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு கொண்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது உடல் பருமன் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களுடன் தொடர்புடையதாக இருப்பதால் நுகர்வோர் உணவை தேர்வு செய்யும் போது சரியான தகவல் கிடைப்பது முக்கியம். நாம் கடைக்கு சென்று ஒரு உணவுப் பொருளை வாங்கும் போது அதன் பாக்கெட்டில் இருக்கும் தகவல்களை முழுமையாக படிப்பதற்கு உணவுப் பொருட்களின் பாக்கெட்டின் முன்புறத்திலேயே அதிக சர்க்கரை, உப்பு, கொழுப்பு இருக்கிறதா என்பதை தெளிவாக காட்டும் எச்சரிக்கை லேபிள்களை கொண்டுவர FSSAI முன்மொழிந்துள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் ஆரோக்கியமான உணவு தேர்வை எளிதாக செய்ய முடியும். இன்றைய அறிவியல் செய்திகள்ல FSSAI உணவுப் பொருட்களின் முன்புறத்தில் எச்சரிக்கை லேபிள்களை அறிமுகப்படுத்த முன்மொழிந்துள்ளது. இது குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.

ஒளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது அறிவியல் மலர். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி கல்வி மையத்தை தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மையம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை பற்றி கற்றுக்கொள்வது உஸ்பெகிஸ்தான் மாணவர்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய கல்வி முறை கட்டமைப்பையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருக்குறளின் சிறப்பையும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தமிழருக்கும் பிரதமர் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் ஆன்மீக தத்துவம் நடைமுறை வாழ்க்கை என அனைத்து துறைகளிலும் உத்வேகத்தை அளித்துள்ளது.

0: இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டதையும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழின் செழுமையையும் திருவள்ளுவரின் பேரறிவையும் உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். உலகளாவிய அரசியல் பிரச்சினைகள், விநியோக சங்கிலி மற்றும் இடர்பாடுகள் உள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து பாதிப்புகள் உள்ள போதிலும் இந்தியாவின் முக்கிய பொருட்களான கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் குறைந்த விலைக்கே அவை விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். முதலீடுகளை அதிகரிக்க முறையான சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரணாப் முகர்ஜி சிறந்த நிர்வாகியாகவும் கல்வியாளராகவும் நாட்டுக்கு சேவை செய்யும் உறுதியுடன் செயல்பட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது அரசியல் வாழ்வில் அரசியல் அமைப்பு மாண்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் தேசப்பற்றையும் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் போற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான சேவையில் அயராத அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றியவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி என்றும் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விதி 110 கீழ் பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக ஏற்கனவே அறிவித்திருந்ததை ஏற்று மேலும் 3 ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 720 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர் கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு தமிழகத்திலிருந்து 305 பேர் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 270 பேர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் விரும்பினால் அரசு செலவில் அவர்களை நேபாளம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பேசும் உறுப்பினர்கள் அவையின் மாண்பு மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய பிறகும் ரீல்ஸாக இது சுற்றி வருவதை சில உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். அது தொடர்பாக விரைவில் உரிமைக்குழு நியமித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார். இந்த வார இறுதிக்குள் பேரவையின் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் எட்டு முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக நான்கு முழ வேட்டிகளாக உற்பத்தி செய்து வெளுக்கப்பட்ட வேட்டிகளாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். இந்த நிலையை அரசு எடுத்திருப்பதால் நெசவாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வேட்டி சேலைகள் பயனாளிகளிடையே போதிய வரவேற்பின்மை இருந்ததால் பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இன்று பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சோழர்கால செப்பேடுகளை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதனை தெரிவித்த அமைச்சர் நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த செப்பேடுகள் வைக்கப்படும் என்றும் கூறினார். பணிகள் முடிவடைந்தவுடன் இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்புவராயருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தை விரைவில் திறப்பது, தஞ்சையில் உள்ள சோழர்கால அருங்காட்சியக பணிகளை முடிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள், ரெயின்கோட் மற்றும் புதிய வாகன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானில் இஸ்லாமிய புரட்சி படைக்கு சொந்தமான இரண்டு ஏவுகணை வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்தனர். ஹோர்மூஸ் பகுதியில் வரும் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஈரான் ராணுவம் மேற்கொண்டிருந்ததாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாட்டு வானொலி விடுத்துள்ள செய்தியில் இந்த சம்பவத்தில் ஈரானிய ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் சில உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் கன்னிவெடி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல் மற்றும் படகுகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் காப்போம். இருங்க, எப்பவும் போல அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை காப்பாத்துங்க, இதை காப்பாத்துங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க அப்படின்னு அப்படிதானே யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எப்பவும் சொல்ற விஷயத்தையே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம். கேட்கலாமா?

0: என்னங்க பாட்டு பிடிச்சிருந்ததா, பாட்டுல வர கருத்து பிடிச்சிருந்ததா? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மனசுல என்னைக்குமே நிலைநிறுத்துவோம் சூழல் காப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5,00,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், வயது வரம்பு 18 முதல் 55

0: வயது வரை ஆண்டு வருமானம் ரூபாய் 300,000-க்குள் சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: 2027 கேட் நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

ஒழித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மெல் இசை பண்பலையில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: என்ன நேர்களே, காலையிலேருந்து பரபரப்பாக ஒரே வேலையை செஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு நினைக்கிறேன். நேயர்கள் கடிதம் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி காற்றலையில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் வர இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டிருக்காங்க நாகர்கூடல் பகுதியிலிருந்து ஈஸ்வரி. ஒரு காகிதத்திலிருந்து பிறக்கிறது கவிதை மட்டும் இல்லை, நம்மளுடைய நேயர்களோட மனசும் தான். சில நேரம் வந்து ஒரு பாடலாக பிறந்து அப்படியே நம்ம மனசுக்குள்ளே வாழும், அந்த மாதிரியான ஒரு பாடலாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து இது ஒன்று இருக்குது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, மதிக்கொன் பாளையத்திலிருந்து வி மோகன் சுகுணா கேட்டிருக்காங்க. கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே அந்த பாடல்.

0: மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. 2027 ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள் ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.
6: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து செல்வம் பிரசன்னா எழுதியிருக்காங்க, என் ராஜாவின் மனசிலே என்ற திரைப்படத்திலிருந்து. இதன் இருக்கலே அந்த பாடல்.

0: பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே
1: உள்ளன. அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். புரதங்கள் வந்து ஒரு நாளைக்கு யாராரு எவ்வளோ எடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், எவ்வளோ தேவைகள் அப்படின்றத வந்து எல்லாம் சொன்ன செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டையில் 6 கிராம் வந்து புரதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணுறது மஞ்சக்கரு வந்து ரொம்ப வந்து கெடுதல், மஞ்சக்கரு வந்து எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ராலு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம், சேரம் பண்ணுறோம். அப்படி கிடையாது, மஞ்சக்கருவில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். இதில் என்னன்னாக்கா ஒரு எக்கு நீங்கள் எடுக்கிறீங்க செய்கிறீங்கனாக்கா வெறும் மஞ்சக்கரு 6 கிராம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து மஞ்சக்கரை எடுத்துகிட்டு வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். மீனி 3 கிராம் புரதம் எதில் இருக்குது, நமக்கு வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் முழு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் 6 கிராம் வந்து புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சக்கரை எடுத்துகிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதில் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அதனால் வந்து வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து வந்து முழு முட்டையாக கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதம் நமக்கு வந்து இருக்கிறது செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்புக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறி கடையிலெல்லாம் விற்கும்ல உப்புக்கடலை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த உப்பெல்லாம் போட்டு இருக்கும் செய்யும் பண்ணோம், அதில் தான் வந்து ஒரு 100 கிராமில் வந்து 22 கிராம் புரதம் இருக்குது. அதில் தான் வந்து ஹையஸ்ட்டு புரதம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடலை வெரைட்டியில் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா வந்து இந்த உப்பு கடலில் தான் வந்து இருக்குது செய்து பண்ணது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கடலை, பச்சைக்கடலை, பச்சைப்பருப்பு, கருப்பு பருப்பு கடலைன்ற பாருங்க, பருப்பு பருப்பு வகைரா, அதில் பார்த்திங்கனாக்கா வந்து 100 கிராமில் வந்து கருப்பு பருப்பில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீனும், இதில் வந்து பச்சை கடலையில் வந்து 14 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் இந்த பருப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நம்ம ஏன் வந்து பருப்பை வந்து நம்ம வந்து அதிகம் உடம்புல எடுத்துக்கிறோம் சேரம் பண்ணுறோம்னா இதுதான், அந்த வேணுங்கிற புரதம் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்குது செய்து பண்ணுது. ஆக ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து இந்த இட்லி தோசையில் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து அரிசி பருப்பு இந்த வெரைட்டியில் தான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. இதில் என்னன்னாக்கா இந்த அரிசியில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தில் இந்த சிஸ்டைன்ற ஒரு அமினோ ஆசிட் நமக்கு இருக்காது, பட் ஆனால் அந்த பருப்பில் வந்து அந்த சிஸ்டைன்ற அமினோ ஆசிட் இருக்கும். அதே மாதிரி லைசின் லூசைன்ற வந்து அமினோ ஆசிட்

0: வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பருப்பில் கிடையாது, பட் ஆனால் அரிசியில் இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி அரைச்சி செஞ்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இட்லி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து ஏன் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா, அது வேறு வந்து புளிக்க வைக்கிறாங்க அந்த மாவில், அதனால் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து அதில் நல்லா சேர்ந்துடும். அதனால் இட்லி தோசை வந்து எப்பயுமே ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சாதாரண உணவாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஒரு இட்லி தோசையில் ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு காய்கறி கீரைகள்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு அடிச்சிங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த காம்பினேஷனை வச்சு நாம் வந்து பண்ணுறோம், செய்கிறோம் பண்ணுறோம். ஆக நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகள்லே, அதாவது இட்லி தோசை, ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால், பால்னா பால் ப்ராடக்ட்ஸு, தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சோம் பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: தகடூரின் அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னா, கூத்தப்பாடி பகுதியிலிருந்து பி. வெங்கடேசன் கேட்டிருக்காங்க, புதையல் திரைப்படத்திலிருந்து. இதன் இருக்கலையே அவர் கேட்ட அந்த பாடல்

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலுக்கு கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா, பாகல்பட்டி பகுதியிலிருந்து லக்ஷ்மி பெருமாள் எழுதியிருக்காங்க. புதிய பூமி திரைப்படத்திலிருந்து இதன் இருக்கலாம் அந்த பாடல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், கறவை மாடுகளுக்கான பசுந்தீவனம், இடுபொருட்களின் விலை ஆகியவை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் நல சங்கங்களின் கோரிக்கை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 720 கோடி ரூபாய் கூடுதல் செலவு பிடிக்கும் என்றும் கூறினார்.
1: பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்கவும் தற்போது அரசு முடிவு செய்துள்ளது. பால் கொள்முதல் விலை உயர்வினால் ஏற்படும் செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசு ஈடு செய்து வழங்கும்.
0: அவைவிதி 110 கீழ் பல்வேறு அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், எரிசக்தி துறை சார்பில் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பின் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய சூப்பர் கிரிட்டிக்கல் அனல்மின் நிலையம் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றார். 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்துறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் மின்னணு உற்பத்தி பூங்கா நிறுவப்படும். கோவையில் டிஜிட்டல் நிதி தொழில்நுட்ப மையம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும்

முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை அருகே செம்மஞ்சேரி பகுதியில் உலகத்தரத்திலான சர்வதேச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படவில்லை என்று பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இம்மையம் 46 வகையான விளையாட்டுகளை உள்ளடக்கிய விளையாட்டு மையமாக உலகத்தரத்தில் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இதுவரை 220 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும், 84 பேர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும், அவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில பள்ளிக்கல்வி செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் சீருடைகள், ரெயின்கோட், புதிய வாகன வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுப்பு, மகப்பேறு விடுப்பு போன்ற கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து தூய்மை பணியாளர்களின் நலன்கள் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகை இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வெளுக்கப்பட்ட சேட்டிகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், இந்நடவடிக்கையால் நெசவாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். முதற்கட்டமாக மதுரை தேனி மாவட்டங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருச்சி நகரிலிருந்து வயலூர் முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும் சாலை திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றார். பிரதமரிடம் ஒப்படைத்துள்ள சோழர்கால ஆனைமங்கல செப்பேடுகள் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்று நாகையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்தார். அரூர் தொகுதி தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் கேள்வி நேரத்தின் போது பேரவையில் அவர் பதிலளித்தார். சமூக நலக்கூடங்கள் தேவைப்படும் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் சமூக நீதித்துறையின் சார்பில் அவை கட்டித்தரப்படும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் 11.64 கோடி ரூபாய் நிதியில் 9 புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், கள்ளக்குறிச்சி, திருத்தணி சர்க்கரை ஆலைகளில் நவீன சுழல் வடிவ கரும்பு பிரித்திறன் இயந்திரம் மற்றும் மின் மோட்டார்கள் 8.58 கோடி ரூபாய் நிதியில் நிறுவப்படும் என்றார். செங்கல்ராயன், திருத்தணி, வேலூர் மற்றும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகளில் தலா 2 வடிகலன் பகுதிகள் 6 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி மயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 34 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வினோத் இன்று வெளியிட்டார். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட இத்துறைக்கான அமைச்சர் திரு விக்னேஷ், கள்ளச்சாராயம், கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையாகி மனம் திருந்தியவர்களுக்காக வழங்கப்படும் மறுவாழ்வு நிதி 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட

0: சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் 300 குழந்தை மையங்களுக்கான கட்டிடங்கள் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை பிரிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வகை செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கர் உலகளாவிய பார்வையுடன் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஈரான், அர்மேனியா நாட்டு தலைவர்களுடன் இன்று பைஷக்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாளை 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். முன்னதாக பைஷக்கில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார். அம்மக்களின் ஆற்றல் உத்வேகத்தை பாராட்டிய பிரதமர் இந்தியா கிர்கிஸ்தான் இடையே இணைப்பை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்தார். பைஷக்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது சேலம் செய்தியாளர் கூறுகிறார்.
1: மேட்டூர் அணை மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் வலது கரையில் நாளை காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின் விசையை இயக்கி மேல்மட்ட மதகு கதவு உயர்த்தி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சரின் வருகை மற்றும் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட உள்ளது முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகளில் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை மண்டல ஐஜி தலைமையில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று எமது தூத்துக்குடி செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதய மாதாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தருமபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:56.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் சேலம், நீலகிரி, நடுவட்டம், சேலம், அழகாபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி, பார்வூட், சேலம், சந்தியூர், KVK AWS ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர், சோலையாறு, நீலகிரி, தேவாலா, கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, வால்பாறை, PTO, தர்மபுரி, பாப்ரெட்டிப்பட்டி, நீலகிரி, மேல்கூடலூர், சேலம், ஓமலூர், கோயம்புத்தூர், உபாசி, TRF AWS, கோயம்புத்தூர், வால்பாறை, PAP, நீலகிரி, கூடலூர் பஜார், சேலம், ஆனைமடுவு அணை, சென்னை, மேடவாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன்

0: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் மாறுபாடு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில முக்கிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களின் நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

0: தகடூரி நண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: யார் அது என் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்கிறது? நம்ம வள்ளி.
2: செல்வி வந்துட்டியா? உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன்.
1: கடை தெருவுக்கு போயிட்டு வரேன். ஆமா, என்ன விஷயமா என்னை தேடிக்கிட்டு இங்க காத்துக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் முக்கியமான செய்தியா?
2: ஆமா செல்வி, எங்க கழனியில ஏரோட்டி, விதைப்பு, தொழு உரம்னு எல்லாமே அங்கக முறையில தானே ஒண்ணுக்கு 4 பேருக்கிட்ட விசாரிச்சு தானே செஞ்சுக்கிட்டு வரோம்.
1: உங்க கழனிய நானும் பார்த்தேனே, பயிரெல்லாம் நல்ல பச்சை பசேல் வளர்ந்து வருதே.
2: ஆனா இப்ப பூச்சிங்க வர ஆரம்பிக்குது செல்வி. நம்ம மாணிக்க அண்ணல்ல மருந்து அடிமா சரியாயிடும்னு சொன்னாரு.
1: அட, அதுக்கு நீ என்ன சொன்ன புள்ள?
2: நானும் சரி மச்சானும் சரி, இயற்கை முறையிலேயே பூச்சிகளை விரட்டலாம்னு இருக்கோம். அது விஷயமா தான் உன்னை பார்த்து என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு போக வந்தேன்.
1: நல்லதா போச்சு வள்ளி. அங்கக வேளாண்மையில ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவங்க. நீ முத இந்த விவரங்களை கேளு.
3: பொதுவாகவே நவீன வேளாண்மை முறைகளை இப்போ நம்ம கையாள்வதன் மூலம் நம்ம எப்படி இருக்கோம்னா, விவசாயத்தில் நம்ம முன்னோடியாக தான் இருக்கிறோம். ஆனால் அதிகமாக, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவு நம்ம உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த வேளாண் இடுபொருட்களுக்குண்டான செலவு அதிகமாகிறது. அதே மாதிரி நச்சு தன்மை கொண்ட வேளாண் பொருட்கள் தயார் செய்கிறோம். அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்கக வேளாண்மை முறையில் நம்ம மாறினா அதற்கு ஒருங்கிணைந்த முறையில் தான் நம்ம கொண்டு போகணும். அதனால் பூச்சி விரட்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் கொண்டு வரணும். முதலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா உளவியல் முறைகள் ரொம்ப முக்கியம். உளவியல் முறைகள், அதுக்கப்புறம் இயந்திர தொழில்நுட்பங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், அதுக்கப்புறம் தாவர பூச்சி கொல்லிகள் அல்லது தாவர பூச்சி

இரட்டிகள், அப்புறமா அங்கக பூச்சிக்கொல்லிகள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவிழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ ஒன்றுன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே, அதாவது உளவியல் முறையிலேருந்தே எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கோடை உழவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் வந்து நிலத்தை வந்து நம்ம ஆழமாக உழுகிறது மூலமாக இதுக்கு முன்னாடி பயிர் செஞ்ச, அறுவடை செஞ்ச அந்த தண்டுகள்லேருந்து, அந்த இலைகள்லேருந்து முட்டை குவியல்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் அதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அது உள்ள மண்ணை வந்து மேற்பரப்புக்கு நம்ம புரட்டி போடும் பொழுது இந்த இவையெல்லாம் பறவைகள் மற்றும் இந்த கடும் வெப்பத்தினால என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். ஸோ இதுலேயே நம்ம வந்து ஒரு 10% வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா களை கட்டுப்பாடு. களை வந்து வரப்பில் மட்டும் இல்லாமல் வயலை சுற்றி இருக்கிற களைகளையும் நம்ம வந்து கட்டுப்பாடில் வைத்துக்கணும். இந்த ஆஃப் சீசனில், அதாவது நம்ம அறுவடை செஞ்சதுக்கப்புறமா அந்த கீழ் தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு, அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களை செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்து போகும் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். அப்போ நம்ம அந்த களைகள், ஆல்டர்னேட் ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த களைகளை வந்து நம்ம முதல்ல அழித்து சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை. முக்கியமாக இந்த நெல் சாகுபடி செய்யும் இதில் பார்த்தீங்கன்னா 3 போகமுமே, அதாவது சொர்ணவாரி, சம்பா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நவரை, 3 வந்து நெல்லே இப்படி போட்டுட்டு வரும்பொழுது அது கண்டினியூஸாக வந்து இந்த தண்டு புழுக்களுக்கு, இலை சுருட்டு புழுக்களுக்கெல்லாம் அது சோர்ஸ் ஆயிரும். அப்போ பயிர் சுழற்சி முறைகளில் நம்ம போகணும். இந்த மாதிரி பயிர் சுழற்சி பண்ணும்போது மண்ணோடைய தரமும் நமக்கு இதாகும், அதே மாதிரி இந்த பூச்சிகளுடைய தாக்குதலும் நம்ம வந்து குறைக்கலாம். அடுத்தது விதைக்கும் பருவம். நம்ம வந்து ஒவ்வொரு சீசன்லையும் வந்து எந்த நேரத்தில் நம்ம விதைக்கிறோமோ அங்கே பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பருவத்தை, அந்த நாட்களை ஒரு 15 தள்ளி அப்படி நடும் பொழுது நம்ம வந்து அந்த பூச்சி தாக்குதலிருந்து நம்ம தவிர்க்கலாம். அடுத்து கவர்ச்சி பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்ச்சி பயிர்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஊடு பயிராகவும் விடலாம், இல்லைன்னா வரப்பு பயிராகவும் விடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆமணக்கு செடி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த மாதிரி வரப்பு பயிர்கள் போடும் பொழுது இந்த அந்து பூச்சிகள்லாம் முதல்ல வந்து வரப்பு பயிரில் இலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இலைகளில் வந்து முதல் வந்து முட்டை குவியலை வைக்கும். அப்போ அதுலேருந்து வர புழுக்கள் வந்து தான் வந்து ஒரு முட்டை குவியலேருந்து ஒரு 200-250 புழுக்கள் அப்படியே போய் தாக்குதல் ஆரம்பிக்கும். அப்போ இந்த வரப்பு பயிர்களை வந்து நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை பூச்சி விரட்டிகளோ நம்ம இது பண்ணி அதை நம்ம கட்டுப்படுத்தலாம். இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா முட்டைக்கோசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு செடியோ இல்லை முள்ளங்கி செடியோ வரப்பு செடியாகவோ இல்லைன்னா ஊடு பயிராகவோ நம்ம போடலாம். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அதாவது டைமண்ட் பேக் மாத்துன்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் இதில்னா இந்த முட்டைக்கோசில் இதிலலாம். அதனால் இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம், இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மஞ்சள் கலரில் பூக்கும் செடிகளான இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து நம்ம ஊடு பயிராகவோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வரப்பு பயிராகவோ போடும் பொழுது 100 தாக்குதல் வந்து கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று வந்து இந்த பச்சை புழு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பச்சை புழு தாக்குதல் வந்து உங்களுக்கு இந்த வரப்பு பயிரே வந்து அதை வந்து எடுத்துக்கிறனால மெயின் கிராப்லேருந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக வந்து இந்த செவ்வந்தி பூக்களை வந்து நீங்கள் வரப்பு பயிராக இது போடும்போது இந்த சிலந்திகளோ அப்படி இல்லைனாக்கா பொறிவண்டுகளோ அதிகமாக வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளை அது கவர்ந்தெழுக்கும். ஸோ இது ஒரு வகையான முறைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி காய்கறி பயிர்களில் ஊடு பயிராக வெங்காயத்தை போடுவாங்க, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரையை போடலாம் வரப்பு பயிராக. ஸோ இப்படி பண்ணும்போது இலைப்பேன்கள் இதெல்லாம் வந்து வெங்காயத்தில் அதிகமாக போயிடும், உங்களுக்கு வந்து மெயின் கிராப்பில் வந்து தாக்குதல் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பயிர் வகை செடிகளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வண்டுகளை எல்லாம் வந்து திசை திருப்புறதுக்கு வந்து சணப்பு பயிரை சாகுபடி செய்யலாம். அதை வந்து பசுந்தாள் உரமாகவும் போடலாம், இல்லைன்னா முதல்ல வந்து பசுந்தாள் விதைச்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா 45 நாளில் 40 நாளில் மடக்கி உழுதும் போடலாம். அடுத்து கம்பளி பூச்சி இல்லைன்னா இந்த புரொடினியா புழு, இந்த பச்சை புழு, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆமணக்கு செடி ரொம்ப உகந்ததாக இருக்கும். அது வந்து வரப்புகளில் நம்ம போடலாம். வரப்பு பக்கத்துலேயே இல்லாட்டினாலும் கொஞ்சம் தள்ளி கூட நம்ம வரப்பு செடிகளை ஆமணக்கு செடியாக வளர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 100 எல்லாம் இது பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மஞ்சள் சாமந்தி அது வந்து நீங்கள் வரப்பு பயிராக போட்டிங்கன்னா 100 எல்லா இடத்துலையும் தாக்குதல் இருக்காது. ஒரு சில இடங்களில் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த டியூப் ரோஸ்ன்னு சொல்கிற அந்த இடத்துலலாம் நிறைய 100 தாக்குதல் இருக்கும். அப்போ இந்த செவ்வந்தி பூக்களை ஓரங்களில் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உளவியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு இடத்துலேருந்து குடிபெயர்ந்து பக்கத்து வயல்லேருந்தோ இல்லை வந்து அடுத்த ஊரில் இருந்தோ இந்த அந்து பூச்சிகள் பறந்து வந்து தான் வந்து புதுசாக நீங்கள் வந்து சாகுபடி செய்த பயிரில் வந்து முட்டையை முதல்ல வைக்கும். ஸோ அப்போ வந்து எப்படி உள்ள வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்காணிக்கணும். இந்த கண்காணிக்கிறதுக்கு சில பொறிகள் இருக்கிறது. அந்த பொறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விளக்கு பொறி. இப்போ இந்த விளக்கு பொறிக்கு பெரிய செலவு பண்ணி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் பளிச்சுன்னு நல்லா எரியிற நம்ம குண்டு பல்பு அந்த மாதிரி பல்புகளை வச்சு நம்ம வரப்புகள்லேயே வந்து நீங்கள் மோட்டார் பக்கத்தில் அந்த விளக்கு பொறிகளை நீங்கள் வைக்கலாம். விளக்கு பொறிக்கும் இந்த கீழே தரையில் ஒரு பேசினில் தண்ணீரில் எண்ணெய் கலந்து நீங்கள் வைக்கும் பொழுது எந்த வகையான அந்து பூச்சிகள் வந்து முட்டை வைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம்.

அது உள்ள வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது நீங்க பூச்சி விரட்டி மருந்துகளை தெளிச்சு இது பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான உங்களுக்கு ஒரு பொறி ஆகும். இன்னொரு பொறி என்ன அப்படின்னா, முக்கியமா இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் இப்ப மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி இனக்கவர்ச்சி பொறிகள்ல ஒரு ஏக்கருக்கு 5 அப்படிங்கிற மாதிரி நீங்க வைக்கலாம். இது எந்தெந்த மாதிரி பயிர்களுக்குன்னா, நெல்லுக்கு குருத்து பூச்சி, அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ப்புழு, அதே மாதிரி வெண்டைக்கு காய்ப்புழு, தென்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருகத்துக்கும் சிகப்பு கூன்மண்ட்டுக்கும் இந்த மாதிரி இதுக்கு உண்டான இனக்கவர்ச்சி பொறிகள்லாம் இருக்கு. ஸோ அந்த வண்டுகள் வந்து விழுகிறத நம்ம அதை கண்ட்ரோலுக்கும் வச்சுக்கலாம், இல்லை கண்காணிப்பதற்காக கூட இந்த பொறிகளை நம்ம உபயோகப்படுத்தலாம். இது ஒரு வகையான பொறி. இன்னொன்று, எல்லா பயிர்களிலுமே முக்கியமாக வந்து காய்கறி பயிர்களில், அதே மாதிரி பந்தல் காய்கறிகளில் வைரஸ் நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வைரஸ் நோய் தாக்குதல்லாம் எதிர் மூலயமா வருது அப்படின்னா, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து இந்த நோய் கிருமியை பரப்பும். அப்போது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி புழுக்களை விட இதோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100 மடங்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன், அதே மாதிரி வெள்ளை ஈ, சில இதில் வந்து அசுவினி பூச்சிகள், இதுனால தான் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து விவசாயிகள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அதே மாதிரி மல்லிகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொட்டில் வர ஒரு ஈ, மொட்டு ஈன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகளை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு முறைகள் விவசாயிகள் பயன்படுத்துறதுனால அது கட்டுப்படுத்த முடியாது. திரும்ப திரும்ப அதனுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் வருமே தவிர அதை குறைக்க முடியாது. இதுக்கு ஒரு நல்ல சிறந்த பொறி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை வந்து ஏக்கருக்கு ஒரு 12 வீதம் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா, சிறிய லேசாக காத்தடிக்கும் போது கூட இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாமே அதில் போய் ஒட்டிக்கும். அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறதுக்கு பதிலாக 1 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் மல்லிக்கோ கத்திரிக்கோ நீங்கள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கலாம், இல்லை பூச்சி விரட்டிகளை நம்ம அடிக்கலாம். இதே இலைப்பேன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊதா நிற ஒட்டும் பொறியை நீங்கள் வைக்கலாம். பந்தல் காய்கறிகளுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கக முறையில் மெயினாக இந்த பண்ணை கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த பயிருடைய தாள்களில் தான் அந்த பூச்சிகள், அதுக்கப்புறமா அந்த பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் தாக்கப்பட்ட இலைகள் இருக்கும். அந்த இலைகளை நம்ம அங்கேயே நம்ம அந்த பண்ணை கழிவுகளை போடும் பொழுது அதிலிருந்து அடுத்து வர பயிருக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு பரவுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த எஞ்சிய பண்ணை கழிவுகள்லாம் நம்ம இந்த நிலத்திலேயே இல்லாமல் அதை வரப்புறையும் நிலத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பயிருக்கு போகணும். ஸோ இது ஒரு உளவியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர் ரகங்கள், அது எந்த பயிராக இருக்கலாம். இப்போ நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பானுக்கும் இலை சுருட்டு புழுக்கு, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரகங்களை நம்ம தேர்வு செய்து நம்ம சாகுபடி செய்யலாம். விதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி விதைகளில் நிறைய இந்த வைரஸ் நோய் பரவக்கூடாது, விதையின் மூலியமாகவும் பரவும். அதனால் நல்ல தரமான விதைகளை நம்ம எடுத்து விதை நேர்த்தி செய்து நம்ம அதை நட்டு அதுக்கப்புறம் அதுலயே பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு நோய்க்குண்டான எதிர்ப்பு திறன் அதில் வந்துடும். நல்ல விதை தேர்வு நீங்கள் செய்தீங்கன்னா. ஸோ இதை நட்டு உங்களுக்கு இது பண்ணும் பொழுது பெரிய பெரிய புழுக்கள்லாம் வரும், நிலக்கடலையில் கத்திரி இதுலலாம் ரொடினியா புழுக்கள்லாம் வரும். ஸோ இந்த புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வரும் பொழுது சின்ன சின்ன பறவைகள் வந்து அதை கொத்தி சாப்பிடுவதற்கு ஏதுவாக வயல்களில் நீங்கள் பறவை சட்டம் வைக்கலாம். இப்போ ஒரு புழுவை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே அது அந்து பூச்சியாக மாறும் பொழுது அந்த ஒரு பெண் அந்து பூச்சி உங்களுக்கு 200-300 முட்டைகள் போடும். அதனால இந்த மாதிரி முறைகளை நம்ம ஒருங்கிணைந்து நம்ம அதை பின்பற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையிலேயே நன்மை செய்யும் பூச்சிகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். சிலந்திகளுடைய எண்ணிக்கை பொறி வண்டுகள்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கும்புடு பூச்சி, அதுக்கப்புறம் முட்டை ஒட்டுண்ணிகள், அதாவது குளவி வகையை சேர்ந்தது சின்ன சின்ன ஈக்கள் மாதிரி இருக்கும் அது முட்டை ஒட்டுண்ணிகள். இந்த மாதிரியான ஒரு இயற்கையாகவே இருக்கிற நன்மை செய்யும் பூச்சிகளுடைய எண்ணிக்கை இப்போ ரசாயன முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுல ரொம்பவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இல்லை அறவே இருப்பது இல்லை. அப்போது இந்த மாதிரி அங்கக முறையில் நம்ம வந்து பின்பற்றி வந்தோம்னா இயற்கையாகவே இந்த நன்மை செய்யும் பூச்சிகளுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கலாம். அப்போ அதிகரிக்கும் பொழுது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள், புழுக்கள் இதையெல்லாம் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் சாப்பிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புகையான் பூச்சின்னு சொல்லுவோம் நெல்லில், அப்போது அங்கக முறையில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அந்த உளவியல் முறைகள்லாம் நம்ம செய்யும் பொழுது ஒரு குத்துக்கு ஒரு சிலந்தி இருந்தாலே போதுமானது, அந்த சிலந்தி உங்களுக்கு இந்த புகையான் பூச்சிகளை எல்லாத்தையுமே விழுங்கி சாப்பிட்றோம். பொறி வண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பயிறு வகைகளில், அதுக்கப்புறம் இந்த காராமணி காய்கறி பயிர்களில், இந்த அசுவினி பூச்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா இலை நுனிகளில் அப்படியே 1000கணக்கான பூச்சிகள் வந்து உட்காரும். அப்போது இந்த பொறி வண்டுகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பொறி வண்டுகள் அந்த அசுவினி பூச்சிகளை எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து இயற்கையாகவே அதுவே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி தான் கும்புடு
பூச்சிகள். முட்டை ஒட்டுண்ணி

இயற்கையாகவே இருக்குது. அந்த இயற்கையாகவே இருக்கிறதை நம்ம வந்து அதோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒட்டுண்ணிகள் சில பயிரில் தாக்கிற சில பூச்சிகளுக்கு ஒட்டுண்ணிகள் வந்து மார்க்கெட்டில் விற்குது, அதையும் வாங்கியும் நம்ம வெளியிடலாம். ஆனால் அதை பண்ணிவிட்டு உடனே திருப்பி நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம அடிக்கக்கூடாது. அப்போ வயலில் அது இருக்காது, அது திரும்பி வந்து அது இறந்து போயிடும், திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்ஸ் வந்துடுச்சு, நீங்கள் வந்து பொருளாதார சேத நிலையை தாண்டி தாக்குதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு இது பண்ணிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து பூச்சி விரட்டிகள், அதாவது தாவர பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தலாம். இது ரொம்ப முக்கியமாக எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்த இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுவாக இந்த இயற்கையில் பண்ணுறவங்க, அங்கக முறையில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஆதி காலத்தில் பண்ணுற முறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது சரியான முறையில் எந்த நேரத்தில் அதை வந்து இது பண்ணி செய்யணும் அப்படிங்கிற முறைகளை தெரிஞ்சுட்டு இந்த தாவர பூச்சிக்கொல்லிகளை பண்ணலாம். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது, நம்ம வயல்லையே சுற்றுப்புற சூழலில் இருக்கிற சில தாவரங்களை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து அதுலேருந்து எப்படி நம்ம தயார் பண்ணி பண்ணலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு. வேம்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறையாவே இருக்குது. கோடை காலத்தில் உங்களுக்கு அந்த வேம்பு பூ எடுத்து பழம் வைக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம அந்த கொட்டைகளும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து அதை சேமித்து வருடம் முழுதும் அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த வேம்பு, அடுத்தது நொச்சி, தும்பை, அரளி, எருக்கு, இந்த மாதிரியான இலைகளை எடுத்து நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாகவோ இல்லை பூச்சி விரட்டிகளாகவோ நம்ம தயார் செய்யலாம். ஸோ இந்த பூச்சி விரட்டிகளில் முக்கியமாக வந்து முதல் முதல்ல பார்த்திங்கன்னா புகையிலை கஷாயம், அதாவது இந்த புழுக்களுக்கு, இந்த பருத்தியிலையும் சரி அதே மாதிரி இந்த காய்கறியில் காய் புழுக்களுக்கு இந்த புகையிலை கஷாயம் வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புகையிலை செடியை பார்த்தீங்கன்னா காட்டு புகையிலை கிடைச்சா ரொம்ப நல்லது. இது ஒரு 2 கிலோ எடுத்துட்டு நல்லா இடிச்சு அதை 15-20 லிட்டர் தண்ணியில் நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரே ஒரு கொதி வர பண்ணிட்டு 80 லிட்டர் தண்ணீரில் நல்லா கலந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு 2-3 நாட்கள் 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம அதை ஊற வச்சு நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ணோன்னா இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளும் சரி இந்த காய்ப்புழுக்களுக்கும் சரி நல்ல ஒரு கட்டுப்பாடு நமக்கு தெரியும். இதில் முக்கியமாக நம்ம 2 வகையை சொல்லலாம், வேப்பம் கொட்டைச்சாறு இல்லாட்டி வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் எந்த இடத்துல ஆட்டி எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, கடைகளில் வாங்கிறத விட. இல்லைனா அடுத்து வேப்பங்கொட்டை சாறு. இந்த வேப்பங்கொட்டை சாறு வந்து எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, இப்போ எப்பயுமே 1 ஏக்கருக்கு 5 கிலோ தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த 5 கிலோ வேப்பங்கொட்டையை முதல் நாளே நல்லா இடித்து நல்லா ஆட்டு உரல் இதில் இடித்து நீங்கள் வந்து அதில் ஒரு பக்கெட்டில் போட்டு அடுத்த நாள் வந்து அந்த 100 லிட்டர் தண்ணீரை அதை மேக்கப் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு காடா துணியில் நல்லா வடிகட்டி அதை நீங்கள் அடுத்த நாளே இது உபயோகப்படுத்தலாம். இல்லாட்டி 4 நாட்கள் வரைக்கும் வச்சும் நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். இது தாவர பூச்சி விரட்டியில் ரொம்ப முக்கியமானது. இது வந்து 1 வருடத்திற்கு நீங்கள் இந்த வேப்பம் கொட்டைகளை நீங்களே வந்து உங்களுடைய 1 மரம் இருந்தால் போதும், அதுலேருந்து எடுத்து நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். அப்போ உங்களுடைய செலவும் கம்மியாகும், உங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துக்கு போடுற செலவையும் நீங்கள் அதை கம்மிப்படுத்தலாம். வேப்ப எண்ணெய்னா 3%. வேப்ப எண்ணெய் வந்து 3%னா 1 லிட்டருக்கு வந்து 30 மில்லி. அது கூட வந்து நீங்கள் வந்து சோப்பு சொல்யூஷனோ இல்லைனா சோப்பு பவுடரோ நீங்கள் கலந்து நீங்கள் அதை அடிக்கலாம். வேப்ப எண்ணெயை நீங்கள் அடிக்கலாம், எண்ணெயும் தண்ணீரும் கலக்காதனால நீங்கள் அதை சேர்த்து இது பண்ணலாம். அப்படி இல்லைனா காதி சோப்பு வாங்கி அந்த பவுடரை நீங்கள் கலந்து நீங்கள் வேப்ப எண்ணெய் அடிக்கலாம். இது சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சி விரட்டி ஆகும். இது இல்லாமல் ஆவாரம்பூ, புங்கம்பூ, வேப்பிலை இந்த 3 இலைகளையுமே நீங்கள் அரைச்சி நீங்கள் 1 கொதிநிலை வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் 100 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி நீங்கள் அதுவும் அடிக்கலாம். அடுத்தது நொச்சி, அப்புறமா சோத்துக்கத்தாலை, பீனாறு இலை கரைசல், இதுவும் அதே மாதிரி நீங்கள் இந்த 3 இலைகளையும் இது பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இலைகளை விட சீத்தாப்பழ இலைன்னு ஒன்று இருக்குது. இந்த சீத்தாப்பழ இலை அதே மாதிரி சீத்தாப்பழ கொட்டை அதில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வந்து பூச்சி விரட்டிகளில் ரொம்ப முக்கியமானது. இது நிறைய வந்து பயோ ப்ராடக்ட்ஸில் இதை கலந்து தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் சீத்தாப்பழ இருந்ததுன்னா அதையுமே வந்து நீங்கள் சீத்தாப்பழ இலையுமே எடுத்து நீங்கள் அதையுமே இந்த வடிசாறு மாதிரி நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இயற்கை முறையில் ஒருங்கிணைந்த முறையில் உங்களுடைய வயலில் எந்தெந்த மாதிரி செடிகள் இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுட்டு உங்கள் பயிரில் எந்த நேரத்தில் வந்து இந்த பூச்சி வந்து தாக்குதல் வந்து இறங்குது அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது இல்லை அந்த நிலை வரும் பொழுது இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி அல்லது பூச்சி விரட்டிகள், தாவர சாறுகள் இதை பயன்படுத்தி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக உங்களுக்கு இதுக்குண்டான செலவும் கம்மியாகும், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குவது செலவும் கம்மியாகும், அப்போ வருமானம் உங்களுக்கு அதிகமாகும்.

0: கிடைக்கும்.
1: என்ன பிள்ளை, அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி.ஏ. விஜயசாந்தி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: இவங்க சொன்ன அத்தனை வழிமுறைகளும் ரொம்ப சுலபமா இருக்கிறதோட எளிமையா கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடியதாகவும் இருக்கு. எங்க கழனியில பூச்சிகளை இவங்க சொன்ன முறையிலேயே கட்டுப்படுத்திடலான்னு தைரியம் வந்துருச்சு.
1: இயற்கை முறையில பூச்சிகளை கட்டுப்படுத்துறது ஆரோக்கியமான பயிர் கிடைக்க உதவுது. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் உறுதி செய்யுது.
2: சரியா சொன்ன. இது அவசியம் மாணிக்க அண்ணனுக்கும் சொல்லி புரிய வைக்கணும்.
1: தேவையான விஷயங்க கிடைச்சிருச்சா?
2: தேவைக்கு அதிகமாவே விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வாரேன்.

0: எளிமையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடியதாகவும் இருக்குது. எங்கள் கழனியில் பூச்சிகளை இவங்க சொன்ன முறையிலேயே கட்டுப்படுத்திடலான்னு தைரியம் வந்துருச்சு.
1: இயற்கை முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது ஆரோக்கியமான பயிர் கிடைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் உறுதி செய்யுது.
0: சரியாக சொன்னேன். இது அவசியம் மாணிக்க அண்ணனுக்கும் சொல்லி புரிய வைக்கணும்.
1: தேவையான விஷயங்க கிடைச்சிருச்சா?
0: தேவைக்கு அதிகமாகவே விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வாரேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பசுந்தீவனம் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு. தீவன பயிர்கள் தமிழக உழவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தீவன பயிர்கள் கால்நடைகளுக்கு மட்டும் உணவாகாமல் நகர்ப்புற மனிதர்களின் நல்வாழ்விற்கும் அதிக பலன்களை அளிக்கின்றன. பயர் வகை தீவன பயிர்கள் இயற்கையாக வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து வேகமாக மண் வளத்தை பெருக்குகின்றன. பசுந்தீவன பயிர்கள் பால் உற்பத்தியின் முதுகெலும்பு என்றே கூறலாம். நம் நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாடு 8 இடத்தை வகிக்கிறது. எனினும் தீவன பயிரின் தேவையில் சுமார் 42.6% குறைபாடு உள்ளது. நம் நாட்டில் ஆண்டு முழுவதும் உள்ள தீவன உற்பத்தியை கணக்கிடும்போது பற்றாக்குறை இருந்தாலும் மழைக்காலங்களில் தேவைக்கு அதிகமாக பசுந்தீவனங்கள் கிடைக்கின்றன. இவற்றை வீணாக்காமல் சேமித்து பற்றாக்குறை காலங்களில் பயன்படுத்துவது சிறந்ததாகும். பசுந்தீவனத்தை பதப்படுத்துதல் இரு வகையாக கூறலாம். ஊறுகாய்ப்புல் அல்லது பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம். தரமான ஊறுகாய்ப்புல்லின் குணங்கள் என்னென்ன? புல்லின் பசுமை அதிகம் மாறாமல் மர வண்ணத்தில் இருக்கும். நல்ல ஈர்க்கக்கூடிய மணம் வீசும். கார அமில நிலை சுமார் 4 இருக்கும். அதிக அளவு லாக்டிக் அமிலமும் குறைந்த அளவு பியூட்ரிக் அமிலமும் இருக்கும். ஊறுகாய்ப்புல் தயாரிக்கும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். ஊறுகாய்ப்புல் என்பது குழி வெட்டி அதில் தீவன பயிர்களை போட்டு காற்று புகாமல் மூடி பதப்படுத்தும் பசுந்தீவன முறையாகும். தீவன பயிர்களை பூக்கும் பருவத்தில் அறுவடை செய்வது அவசியமாகும். சோளம், மக்காச்சோளம், கம்பு, கோஃபோர், நீர்ப்புல், கினியாப்புல் ஆகியவை ஊறுகாய்ப்புல் தயாரிப்பதற்கு உகந்த தீவன பயிர்களாகும். பசுந்தீவனத்தை பதப்படுத்தி சேமிக்கும் செய்முறையினை தெரிந்து கொள்ளலாம். தக்க பருவத்தில் அதாவது ஈரப்பதம் 70-75% இருக்கும்போது

0: அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த பின் வயலிலேயே 3 முதல் 4 மணி நேரம் உலரவிட வேண்டும். உலர்ந்த தீவனத்தை 4 அல்லது 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகளாக வெட்ட வேண்டும். ஊறுகாய்ப்புல் தயாரிப்பிற்கு என்று தயாரிக்கப்பட்ட சிமெண்ட் தொட்டியில் அல்லது மரத்தினால் ஆன பெட்டியில் வெட்டிய தீவனத்தை அடுக்கடுக்காக நிரப்ப வேண்டும். 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வெட்டிய தீவனத்தை நிரப்பி அதன் மீது கரும்பு சர்க்கரை பாகு 3 முதல் 4 கிலோ, யூரியா 1/2 கிலோ, உப்பு 1/2 கிலோ என்ற அளவில் தூவ வேண்டும். பின்பு நிரப்பிய தீவன பயிர்களுக்கு இடையே உள்ள காற்று முழுவதையும் நன்கு அழுத்தி வெளியேற்ற வேண்டும். அதேபோல மற்ற அடுக்குகளையும் தயாரிக்க வேண்டும். ஒவ்வொரு அடுக்கையும் மிதித்து காற்றை வெளியேற்றுவது அவசியமாகும். தொட்டி நிரம்பியவுடன் பாலித்தீன் பேப்பரை விரித்து அதன் மேல் மண்ணை கொட்டி காற்று புகாமல் பூச வேண்டும். தொட்டியில் மழைநீர் புகாமல் இருக்க கூரை அமைத்தல் அவசியம். பூசிய மண்ணில் அவ்வப்போது விரிசல் ஏற்பட்டு காற்று உள்ளே புகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 3 மாதத்திற்கு பிறகு தொட்டியை திறந்து ஊறுகாய்ப்புல்லை பயன்படுத்தலாம். ஊட்டமேற்றிய மற்றும் பதப்படுத்திய கரும்பு தொகை தீவனம் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கரும்பு ஓராண்டு கால பயிராகும். கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் கரும்பு வெட்டப்படும். அப்போது ஏராளமான கரும்பு தொகை கிடைக்கும். 1 டன் கரும்புக்கு தோராயமாக 150 கிலோ தொகை கிடைக்கும். இத்தொகையை பயன்படுத்தி தீவனமாக மாற்றுவதன் மூலம் ஆண்டு முழுவதும் பயன்படுத்த முடியும். 1000 கிலோ கரும்பு தொகைக்கு தேவைப்படும் பொருட்கள் கரும்பு கழிவுப்பாகு அல்லது வெல்லம் 20 கிலோ, சமையல் உப்பு 10 கிலோ, யூரியா 10 கிலோ. செயல்முறையினை தெரிந்து கொள்ளலாம். கரும்பு தொகையை அரிவாள் அல்லது புல் வெட்டும் கருவி கொண்டு 1 முதல் 2 அங்குலம் அளவுள்ள சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். துண்டாக வெட்டப்பட்ட கரும்பு தொகையை 1/2 அடி அளவு அடுக்கி உப்பு, யூரியா, வெல்லம் அல்லது கழிவு பாகு கரைசலை தெளிக்க வேண்டும். ஒவ்வொரு 1/2 அடிக்கும் இக்கரைசலை தெளிக்க வேண்டும். 1000 கிலோ தொகைக்கு தேவையான 10 கிலோ யூரியாவை 20 லிட்டர் தண்ணீரில் கரைத்து 20 கிலோ கரும்பு கழிவு பாகுடன் சேர்த்து குழியின் உயரத்திற்கு ஏற்ப அதிலிருந்து ஒரு பகுதியை தெளிக்க பயன்படுத்த வேண்டும். உப்பையும் அதுபோலவே சீராக தூவ வேண்டும். இறுதியாக குழியின் விளிம்பு வரை நிரம்பிய பின் கூம்பு வடிவமாக அமைத்து நன்கு அழுத்தி பாலித்தீன் விரிப்புகளை கொண்டு காற்று மற்றும் மழைநீர் புகாமல் மூடிவிட வேண்டும். பாலித்தீன் விரிப்பு மீது தேவையான அளவு மண் கொட்டி நன்றாக பூசி மொழுகிவிட வேண்டும். தீவனம் நிரப்பி மூடப்பட்ட குழியை குறைந்தது 1 மாத காலத்திற்கு மூடிய நிலையிலேயே விட்டுவிட வேண்டும். காற்றும் மழைநீரும் புகாமல் பாதுகாக்கப்படும் நிலையில் இத்தீவனத்தை சில காலங்கள் வரை சேமிக்க முடியும். குழியை திறக்கும்போது முதலில் மேல் பகுதியில் உள்ள மண்ணை நீக்க வேண்டும். பின்பு பாலித்தீன் உறையை சிறிதே அகற்றி தேவையான தீவனத்தை எடுத்த பிறகு மீண்டும் நன்கு மூடிவிட வேண்டும். குழியை திறக்க ஆரம்பித்துவிட்டால் தொடர்ச்சியாக எடுத்து பயன்படுத்துவது நல்லது. ஊட்டமேற்றிய மற்றும் பதப்படுத்திய கரும்பு தொகையின் நன்மைகள்: வறட்சி காலங்களில் தீவனமாக பயன்படுத்தலாம். சுவை ஏற்றப்பட்ட தொகையை கால்நடைகள் விரும்பி உண்ணும். கால்நடை உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கும். எரிசக்தி மற்றும் புரதத்தின் அளவு அதிகரிக்கிறது. கரும்பு தொகையில் 1.05% செரிமான புரதமும் 15.66% மொத்த செரிமான சத்துக்களும் இருக்கும். பதப்படுத்தப்பட்ட கரும்பு தொகையில் இவை முறையே 3.49 மற்றும் 22.78% அதிகரிக்கும். உலர் தீவனம். தீவன பயிர்கள் முழுமையாக முதிர்ச்சி அடைவதற்கு முன்பு, அதாவது 50% பூக்கள் வந்தவுடன் அறுவடை செய்து உலர வைத்து சேமிக்க வேண்டும். தீவன பயிர்கள் வைக்கோல், சோளக்கட்டை போன்று மஞ்சள் நிறத்தில் இல்லாமல் பச்சை நிறத்தில் இருத்தல் அவசியம். இதனுடைய ஈரத்தன்மை 15% தான் இருக்க வேண்டும். இனி செயல்முறையை தெரிந்து கொள்ளலாம். உலர் தீவனத்தை சூரிய ஒளி இருக்கும் நாட்களில் தயாரிக்க வேண்டும். முதல் நாள் பனித்துளிகள் உலர்ந்தவுடன் மதியம் 1 மணி வரை அறுவடை செய்து வயலிலேயே உலர்த்த வேண்டும். பின்பு மாலை 4 மணிக்கு தீவன பயிரை திருப்பிவிட வேண்டும். 2வது நாள் மீண்டும் 2 முறை வயலிலேயே திருப்பிவிட வேண்டும். 3வது நாள் மீண்டும் திருப்பிவிட்டு உலர வைத்து சேமித்துக் கொள்ளலாம். அதாவது ஈரப்பதம் 15% குறைவாக இருக்க வேண்டும். பயறு வகை தீவன பயிர்களில் இருந்து உலர் தீவனம் தயாரிக்கும் போது இலைகள் உதிர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே கவனமாக பயிர்களை கையாள வேண்டும். மழைக்காலங்களில் வேலி அல்லது ஏற்ற குச்சி அடுக்குகளில் உலர வைக்கலாம். உலர் தீவனம் தயாரிக்கும் போது இலைகள் உதிர்வதை தடுக்க படிப்படியாக உலர வைப்பதன் மூலம் 20% வரை புரதச்சத்து குறைவதை தடுக்கலாம். எனவே விவசாயிகள் பசுந்தீவன பதப்படுத்துதல் மற்றும் சேமித்தல் முறையை கையாண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியும்.

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 வயது முதல் 35 வயது வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். எனவே விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு.

தகடூரின் அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, இயற்கை எல் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை சிக்கும் நேரம் மதியம் 2:30. வண்ணம் பல கொண்ட மலர்களைப் போல இசையும் பல வண்ணம் கொண்டது. அந்த இசை மலர்களை ஒன்றாக தொடர்த்து உங்கள் இதயத்திற்கே பூங்கொத்தாக தருகிறோம். இது உங்கள் பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆனந்த பூங்காட்சி திரைப்படத்திலிருந்து. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கக்குள்ள என்னுடைய ஒரு சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசுலலாம் நிறைய பாட்டு கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்குள்ள. எங்கள் வீட்லேயும் பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அந்த சொரம் சரிகமப்பா கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அடடா பாட்டு கிளாஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கு நான் அடுத்த நாள் போக மாட்டேன்னு சொன்ன நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமையான தருணம் இருந்தால் கண்டிப்பாக கேட்ட ரசிக நேயர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்தில் இருந்து.

நேர்களை இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். இந்த பாடலில் அழகாக ஒரு வரி வரும், பாட்டுக்கு பாலைவனமே பூ பூக்கும்ட்டு, என்ன ஒரு லைன் இல்லையா? அடுத்த பாடலும் வந்து ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்தில் இருந்தான். இந்த பாடல் வந்து கைப்பிடித்து எழுத்தை சொல்லி தந்தவர் ஆசிரியர், வாழ்க்கையை படிக்க வைத்தவர், பாடம் கற்றுத்தந்து பாதையை காட்டியவர் ஆசிரியர். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கே வேற லெவல் இல்லை. ஆளு தொடங்கி 247 எழுத்து முதல்ல லாஸ்ட் படியில் ஏணியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய நம்மளை மேல் நோக்கி உயரத்தில் வானத்தை தொடுற அளவுக்கு ஏணியில் ஒவ்வொரு படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்ட்டு படி வரைக்கும் ஏற வைக்கக்கூடியவங்க தான் நம்ம ஆசிரியர். எத்தனை பந்தங்கள் இருந்தாலும் அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கு வேற லெவல் இல்லையா? அந்த பாடலை சொல்கிற மாதிரி ஒரு பாடல் தான் இது. நேர்களை கேட்டு ரசிங்.

அழகிய நினைவுகளை இசையோடு சேர்த்து கொண்டு செல்கிறோம் இந்த இசை பயணத்தில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அதே ஆனந்த பூங்காற்று திரைப்படத்திலிருந்து இது நேர்களே.

0: இசையால் இணைந்திருக்கிறோம். உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காற்றோடு வரும் ராகம், கானங்களோடு போகும் நேரம், வார்த்தைகள் சொல்லாத இசையால் இணைகிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில. அடுத்த திரைப்படம் 1999 வெளிவந்த மோனிசா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க டி ராஜேந்தர், பாடியிருக்காங்க எஸ்பிபி மற்றும் சுஜாதா மோகன். இதோ நேர்களே இந்த பாடல்.
1: ஹலோ, மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

0: இப்ப உங்களுக்கு என்ன வேணும்?
1: வேண்டும் வேண்டும் காதல் வேண்டும் தருவா.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கத்து நிகழ்ச்சியில். மோனிசா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க டி ராஜேந்திரன், பாடியிருக்காங்க பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா. அவங்க குரலில் கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. இசையால் இணைந்திருந்தோம் நேர்களே. எப்பயுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. 4:43 கலரில் வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043 42 24 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணும் அப்படின்னா, நீங்க 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவரா இருந்தா போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து ஸ்வாதி கேட்டிருக்காங்க. வாய்மையே வெல்லும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
2: நிலைசில நேரம் பாத்தீங்கன்னா 3:07 ஆயிட்டு நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஊத்தங்கரை பகுதியிலிருந்து முகமது கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: வித்வான் வடிவேலன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: 3:13 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சேவியில் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈசல்பட்டியிலிருந்து தீபா ரவி கேட்டிருக்காங்க. ஜோடி திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் மகேஸ்வரி ராஜேந்திரன் கேட்டிருக்காங்க. பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

ஏற்காடு பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது அனில் கொல்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். அடுத்ததாக ஒளிக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி மதிக்கோன்பாளையம் பகுதியிலிருந்து மோகன் சுகுணா கேட்டிருக்காங்க. குஷி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
5: நலம் நலம் அறியாவல் நலம் நலம் அறியாவல்.
4: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 3:40 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. பீமா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 3:45, இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. கட்சேவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாளையம்புதூர் பகுதியிலிருந்து விமலா செந்தில் கேட்டிருக்காங்க. ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: சபமிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
4: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டம் வெண்ணைமலை பகுதியிலிருந்து பாஸ்கர் கேட்டிருக்காங்க. தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

அடுத்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அனில் கொல்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பரபரப்பான விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சியில உங்களோடு அறிவிப்பாளராக நான் ஸ்டீஃபன் ராஜ்
2: மற்றும் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி.
0: வழக்கம் போல வந்து விடைத்திடும் நாக்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்திட்டங்கள் மட்டும்தான், புதிய சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாதுங்க. ஒரு முறை வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்து நீங்க பரிசா பாடல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் 7 நாட்களுக்கு பின்புதான் வந்து நீங்க பங்கேற்க முடியும். குறிப்புகளை சரியா வந்து கேட்டு அதற்கான பதில சொன்னீங்கன்னா நீங்க பரிசா பாடலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடல் ஒழிக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால்
2: 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 24-40-30 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். மற்ற நேர்கள் 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 24-40-31 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: நிகழ்ச்சியாளர்களுடைய முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். கதிரொளி அன்பு வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்னம்
0: துரை நாகரசம்பட்டியிலிருந்து பேசுறீங்க. துரையா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்தலாமா? ஓகே, உங்களுக்கான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த கலாச்சாரம் பழமையான விஷயங்கள் அப்படின்னும் போது வந்து எப்பவுமே நமக்கு வந்து அதை பற்றின ஒரு தேடல் இருக்கும். அதுவும் நம்மளுடைய வரலாறு நம்ம படிக்கும் போது நம்மளையும் அறியாமல் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது. இது ஒரு சங்ககால வரலாற்று நூல். 1000க்கும் மேற்பட்ட புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக இந்த நூல் இருக்கு. நீங்க வந்து என்னங்க இதிகாசம் என்பது தவறான பதில்ங்கய்யா. நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வருக வணக்கம். ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? இவர் இந்த நூல் பாத்தீங்கன்னா சேரமனையின் அவையை சார்ந்த அரசியல் கிளார் பொன்முடியார் போன்ற சங்ககால புலவர்கள் வந்து இந்த நூல்ல பாடியிருக்காங்க. கலிங்கத்து பரணி. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
4: எனது அன்பு தம்பி ஸ்டீபன் ராஜிக்கும் மற்றும் கதிரொளிக்கும் மாலை வணக்கம் சொல்வது கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: ரகுபதி ஐயா, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
4: நல்லா
0: இருக்கும், நல்லா இருக்கும். பதில் உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து நிறைய போர் முறைகளை பத்தியும் அங்க நடந்த அந்த போர் நடந்த வெற்றிகள் அப்புறம் வந்து வீரர்களுடைய வீரத்தை புறம்பொருள் சார்ந்த நூலா வந்து இது சொல்லலாம். ஏதாவது முயற்சி பண்ணுங்க, எடுத்தோடனே பேக் அடிக்க கூடாது. அதாவது நமக்கு தெரிஞ்சது கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து ரிமைண்ட் பண்ணி அதுல எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்க வந்து பதில் சொல்லணும். எடுத்தோடனே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. நிகழ்ச்சி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம்.
5: இனி வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: இருவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: சொல்லுங்க. இன்னொரு குறிப்பு.
2: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்த நூல் வந்து முழுமையாக இப்போ இல்ல, சில பாடல்கள் மட்டுமே வந்து இருக்கு இந்த நூல்கள்ல. அதை மட்டும்தான் நம்ம வந்து இப்ப பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிருக்கோம்.
6: உங்களுக்கான
2: குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்த நூல் புறப்பொருள் சார்ந்த ஒரு நூல்.
6: அப்படிங்களா?
2: எப்பயுமே அகம் புறம் ரெண்டு இருக்கும்.

0: இல்லைங்களா, அதில் வந்து புறம் சார்ந்த நூல்னு சொல்லலாம் இந்த நூலை.
1: தேவாரம்
0: தேவாரம் பக்தி இலக்கியங்கள்லேருந்து நம்ம கேட்கல, இது உங்களுக்கு இரண்டாவது குறிப்பாக கூட வச்சுக்கோங்க. முயற்சிக்கு நன்றியாக தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
2: நன்றி. பரவாயில்ல, வேகமாக வந்துட்டு கிளம்பிட்டாங்க. இது வந்து ஒரு புத்தகம் நேயர்களே, இது வந்து ஒரு சங்ககால வரலாற்று நூல். நிறைய தகவல்கள் இதிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய குறிப்பு. இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா சரியான பதில் வந்து கண்டுபிடிச்சலாம். நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பில் இருப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்புனா, இந்த சேரமன்னன், பெருஞ்சேரல் இரும்புரை, தகடூரை ஆண்ட அதியமான் எழினி, இவங்க வந்து படையெடுத்து போரிட்டுதான் இந்த நூல் வந்து ரொம்ப டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது.
3: இந்த நூல் அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படியா?
2: அதையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது, அதை மட்டும் அதை பத்தி மட்டும் இல்ல, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு சொல்ல
3: வரேன். இது வந்து பெரிய புராணம் அந்த புத்தகம்
2: இல்ல, பெரிய புராணம் இல்ல. இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய வீரம், அந்த போர் முறைகள், அவங்க எப்படி எல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, அது சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம்.
3: ஒரு புத்தகம் தான்.
2: ஆமா, சரி சரி. நன்றி சந்திரசேகர், நிகழ்ச்சியில் இருந்து நன்றி. நிகழ்ச்சியின் தலைப்பாளர் அன்பு வணக்கம். தயவு செஞ்சு உங்களுடைய வானொலி அளவை குறைச்சிட்டு வந்து பேசலாம். நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: ஐயா வணக்கம்யா.
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஐயா இன்னொரு குறிப்பு முயற்சி செய்யலாம்
2: ஐயா. அதான் இந்த நூல் வந்து போர் செய்திகளை தொகுத்து கூறுவதால் இந்த நூல் வந்து ரொம்ப ஸ்பெஷலா மற்ற நூல்களை காட்டிலும் வந்து சிறப்பானதா பார்க்கப்படுது.
4: சேர மன்னர்கள் பற்றி இந்த நூல் இடம்பெயர்ந்துங்களா?
2: ஆமாங்க, சேர மன்னர்கள் மட்டும் இல்லாம நம்ம தர்மபுரியை ஆண்ட மன்னர்கள் பத்தியும் கூட இந்த நூல் வந்து சொல்லுது. அதாவது மன்னர்களை பத்தி மட்டும் இல்லாம அந்த மன்னர்கள் எந்த மாதிரியான போர் முறைகளை வந்து கையாண்டாங்க அப்படின்றது இந்த நூல் சொல்லுதுங்கய்யா.
4: சரி, நீ சொன்ன குறிப்புல வச்சு இணையத்துல எடுத்திருக்கேன். பதிற்று பத்து
2: இல்லைங்கய்யா, பதிற்று பத்து இல்லை.
4: நன்றிங்க,
2: நன்றி. நன்றி நிகழ்ச்சி வந்து நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் மாதம்பட்டி தனியாசலம் பேசுறேன் சார்.
2: மாதம்பட்டியில் தனியாசலம் பேசுறீங்க ஐயா. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
5: ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்க சார் மேலும்.
2: உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா குறிப்பும் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க ஐயா. முக்கியமான குறிப்பை நான் கொடுத்துட்டேன்.
0: முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இந்த நூல்கள்ல பாடியிருக்காங்க, அந்த பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நூல்.
5: ஐயா தகடூர்
2: கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம்.
5: தர்மபுரியில் உள்ள தகடூர் யாத்திரை.
2: தர்மபுரியில் உள்ள தகடூர் யாத்திரை இல்லைங்க, இது தகடூர் யாத்திரைன்றது நூல். அதுல வந்து நம்ம தர்மபுரி மாவட்டத்தை முன்னாள் ஆட்சி செஞ்ச நிறைய மன்னர்களுடைய வரலாறுகளும் இதிகாசம் அவங்களுடைய போர் முறைகளும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரியா தான் சொல்லியிருக்கீங்க தனிகாட்சியலம். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க?
5: மாதம்பதி எம் தனிகாசலம் சார்.
2: சரிங்க ஐயா, உங்களுக்கு பரிசு என்ன பாடல் வழங்கலாம்?
5: பாடலுங்களா சார்? வைர நெஞ்சம் படம் சார்.
2: வைர நெஞ்சம் ரொம்ப பழசா இருக்கு, கொஞ்சம் இடைப்பட்ட பாடலா கேளுங்க.
5: இடைப்பட்ட பாடலா?
2: நீங்க வெற்றி பெற்றதை கொண்டாடுற மாதிரி.
5: அப்படிங்களா சார்? ஏதோ ஒரு புது பாடல் நீங்களே கொடுங்க சார்.
2: சரிங்க, நன்றி தனிகாட்சியலம், ரொம்ப நல்லா வந்து பேசுனீங்க. கதிரொலி, நம்ம நேயர்களுக்கு இந்த தகடூர் யாத்திரை நூலை பற்றின முழு தகவல்களையும் சொல்லுங்க.
0: கண்டிப்பாக சொல்லிடலாம், நேயர் வந்து சரியான பதில சொல்லிட்டாங்க. தகடூர் யாத்திரை தான் இந்த நூல். இது வந்து சங்ககால வரலாற்று நூல். இது ஒன்றுக்கும் மேற்பட்ட புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது. உரைநடை கலந்த செயல் வடிவிலான சம்பு காவியம் போன்ற ஒரு தொகுப்பு நூல் தான் இது. சேர மன்னனின் அவையை சார்ந்த அரசியல் கிழார் பொன்முடியார் போன்ற சங்ககால புலவர்கள் இந்நூலில் பாடியுள்ளனர். முழுமையான நூல் தற்போது கிடைக்கவில்லை. இருந்தாலுமே புறத்திரட்டு போன்ற பிற தொகுப்பு நூல்களின் வாயிலாக இதன் 48 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த நூல் சேர மன்னனுக்கும் குறுநில மன்னனுக்கும் நடைபெற்ற போர் பற்றிய தகவல்களை கூறுகிறது. இது முற்றிலும் போர் முறைகள், அதனுடைய வெற்றிகள் மற்றும் அதன் வீரத்தை பாடும் புறப்பொருள் சார்ந்த நூலாக இருக்கு. சேர மன்னனான பெருஞ்சேரல் இரும்புரை, தகடூரை ஆண்ட அதியமான், எலினி,

0: நெடுமோ நஞ்சு மீது படையெடுத்து சென்று போரிட்டதை வந்து அவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் படையிட்டாங்களோ அந்த போர் செய்தியை வந்து இந்த நூல் விரிவாக கூறுது. இந்த போரில் சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை வெற்றி பெற்று மறுபடியும் தகடூரை அளித்தார்கள். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து தகடூரை எரித்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற சிறப்பு பெயரை வந்து இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்நூல் போர் செய்திகளை தொகுத்து கூறுவதால் தகடூர் மாலை அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுது.
1: ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக வந்து தகடூர் யாத்திரை நூல் நம்மளுடைய வரலாறு, அதை முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைச்ச எல்லாருமே படிச்சிங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. சரியான பதில சொல்ல மாதம் பத்தி தணிகாட்சியத்திற்கு அவருடைய பரிசு பாடல் ஒழிக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து அவருடைய பரிசு பாடல் ஒழிக்கும் நேர்களே.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா, முதுகு கழுத்து மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
16: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
6: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: பிளஸ் 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும்

0: தினத்தில் கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 விடை தேடும் விழாக்கள் நிகழ்ச்சி அடைந்திருக்கும் நேர்களே, சரியான பதிலை சொல்லி மாதம் பதியை சேர்ந்த தனியார் செல்லம் வந்து பரிசு பாடல் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பரிசு பாடல் பெற விரும்பினா குறிப்புகளுக்கு வந்து சரியான பதில் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த இணையதளத்தை AI டெக்னாலஜிலாம் பயன்படுத்துறதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் தினசரி செய்தித்தாள் படிக்கிறது இல்லை நீங்கள் அந்த போட்டி தேர்வுகளுக்காக படிக்கிற புத்தகங்களை படித்த ஞாபகங்களை கொண்டு நீங்கள் வந்து விளையாடணும். குறிப்புகள் வந்து உங்களுடைய அந்த ஞாபக திறனையும் அந்த போட்டி போடுறத மனப்பக்குவத்தை வளர்க்கறதுக்கு தானே தவிர நீங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்றத வந்து கதிரொலி சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி அணிக்குடைய அடுத்த அழைப்பாளர் அவர் இருப்போம். அன்பு வணக்கம்.
5: வருக வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
4: என்னம்மா சொன்னேன், உடனே போயிட்டாங்க.
5: அதாவது நான் வழிமொழிகிறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து நேயர்கள் வந்துட்டாங்க.
4: சரி, அடுத்த நேரில் சந்திப்போம். அன்பு வணக்கம்.
5: வருக வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
4: கல்யாண சுந்தரம் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா? இவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்த பிரபலமான ஒரு நபர், அரசியல்வாதி. இவர் வந்து ராணுவ அதிகாரியாகவும் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து அந்த நாட்டோட ஜனாதிபதியாகவும் பணியாற்றியிருக்கிறார் இறக்குறவரை. இல்லைங்கய்யா, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளர் பரவாயில்ல, வந்த வேகத்தில் போயிட்டாங்க. கதிரொலி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நபர். இவருடைய பேரில் வந்து நிறைய சாதனைகள் வந்து இடம்பெற்றிருக்கு, தெரியுமா உங்களுக்கு?
5: கண்டிப்பா. அது மட்டும் இல்லாத பழங்கால பொருட்கள்லாம் சேகரிப்போமே, அந்த இடம் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு?
4: அருங்காட்சியகமா?
5: கரெக்டா சொல்லிட்டீங்க. அதான் ஒரு அறிவழி கூட வச்சிருக்கணும்ன்ற
4: அந்த அருங்காட்சியகம். அப்படி இல்லையே பத்தியா?
5: இருந்தாலும் சரியான பதிலை சொல்லிட்டீங்களே.
4: சரிம்மா, நிகழ்ச்சியில் நேயர் இருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கம்.
5: இனிப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
6: ஹலோ
4: ஐயா, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க.
6: தரணி.
4: தரணி, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
6: பெரம்பலூர்லேருந்து.
4: பெரம்பலூர்லேருந்து பேசுகிறீங்க. தரணி, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
6: ஆ, கேட்டேன்.
4: விடை தெரியுமா?
6: விலாமதீர் புட்டின்.
4: இல்லைங்க. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க. நம்ம சொன்னது எல்லாமே அவருக்கும் பொருந்தும், ஆனால் தவறான பதிலில் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சி நீ மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: வருக வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
6: தருமபுரம் சிவகுமார். தருமபுரம் சிவகுமார்.
4: சிவகுமார், சிவகுமார், குறிப்பு கேட்டிங்களா?
6: சொல்லுங்க.
5: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெயரில் வந்து ஒரு அருங்காட்சியகமும் இருக்கு. விடை சொல்லாமே.
4: ஐயா, இவர் வந்து ஒரு நபர், அதாவது ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி, ராணுவ தளபதி. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நாட்டில் இவர் ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் அல்ல. கேட்டீங்களா? ஜனாதிபதி ஆட்சி முறை இல்லைங்க, மன்னர்கள் ஆட்சி முறை தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. நல்லா முயற்சி பண்ணீங்க. சிவகுமார், நிகழ்ச்சி அணி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? முகப்பேருன்றது மட்டும் கேட்டுச்சிங்க, அதுக்கப்புறம் உங்க பேர் கேட்கலையே.
7: சென்னையில இருந்து பிரமிளா. நான் சென்னை முகப்பேர்ல இருக்கேன், அத சொன்னேன்.
4: சரிங்க பிரமிளா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
7: கேட்டேன் சார். அது வந்து ரமன் மகேஷ் அவர்களா?
4: அவரா இல்ல அவரா டவுட்ல கேக்குறீங்களா? ஒரே ஆப்ஷன்
7: இல்ல. அவர்தான் இன்றே பிறந்த நாள். உங்களுக்கு ஆசியாவின் நோபல் பிரைஸ் என்று அழைக்கப்படும் ரமன் மகேஷ். அவங்க அதனால அது அவங்க அரசு தலைவராகவும் இருந்தாங்கன்னு நாள் குறித்து காலையில சொல்லுவீங்களா? அதுல
4: பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஆனால் இது சரியான பதிலாக அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இன்னொன்று இருக்குது. அவருடைய பெயரில் ஒரு விருதும் வழங்குறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
7: அதான் ரமன் மகசேசே விருது, ஆசியாவின் நோபல் பிரைஸ்.
4: ஓகேங்க.

0: சூப்பர், நல்ல தகவலை சொன்னீங்க பிரமிளா. சரியான பதில் தான். உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: ராம் படத்துல ஆர் ஈராரோ நான் இங்கு பாட அந்த சாங்.
0: நிச்சயமா வந்து வழங்கிடலாம்.
2: பாட்டாவே பாடிட்டீங்களே.
0: நன்றி பிரமிளா, உங்களுக்கான பரிசு படம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். பிரமிளா நன்றி. கதிரொலி, இன்னைக்கு வந்து ராமன் மகசீஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் இல்லையா?
2: கண்டிப்பா.
0: அவரை பத்தின சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத நேயர்களுக்கு சொல்லுங்க.
2: கண்டிப்பா சொல்லிடலாம். இவர் வந்து மக்களின் சாம்பியன் என்ற புனைப்பெயர் வந்து இவருக்கு இருந்துச்சு. இவருடைய பெயர்ல ஒரு அருங்காட்சியகம் இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னோம். ஏழை விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த முயன்றவர். நில சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்த ஒரு நபர்னே சொல்லலாம். இவர் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர். இவருடைய பெயரில் சிறந்த சமூக சேவை மற்றும் மக்கள் சேவையாற்றும் சாதனையாளர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வந்து வழங்கப்படுது. இது ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு அழைக்கப்படுது. அரசு பணி, பொது சேவை, சமூக தலைமை இதழியல், இலக்கியம் மற்றும் மக்கள் தொடர்பு, கலை, அமைதி மற்றும் பன்னாட்டு புரிதல், இந்த சேவைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுது.
0: இதில் ஏதாவது ஒரு விருது உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை கதிரொலி?
2: கண்டிப்பாக வருங்காலத்தில் வாங்கிடலாம்.
0: ஸோ அதுக்கான முயற்சி உங்ககிட்ட இருக்குது, அதை நிறைய மெனக்கெடுறீங்க. அதனால் சொன்ன அந்த விருது நீங்களும் வாங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய தகவல்களை வந்து கதிரொலி சொன்னாங்க ராமன் மகசீசே அவர்களை பற்றி. தொடர் நிகழ்ச்சி நினைந்தர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பிரமிளா அவர்களுடைய பரிசு பாடல் ஒலிக்கும் நேர்களே.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிலியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேரம் மாலை 4:36 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் சரியான பதிலை சொன்ன சென்னையை சேர்ந்த பிரமிளாவுக்கு பரிசுப்பாடல் கிடைச்சது. நீங்களும் பரிசுப்பாடல் பெற விரும்பினீங்கன்னா சொல்லக்கூடிய குறிப்புகளுக்கு சரியான பதிலை வந்து சொல்லி பரிசு பாடல் பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நேயர் அடுத்த நேயர் அன்பு வணக்கம். வணக்கம் சொன்னோடனே கோச்சிட்டு போயிட்டாரு. சரி பரவாயில்லைங்க. இன்றைக்கி வந்து அடுத்த குறிப்பை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பறவை அப்படின்றத சொல்லும் போது ஒருத்தர் வேகம் வந்திருக்கிறாரு. அன்பு வணக்கம்.
2: உங்களுக்கான
1: குறிப்பு என்ன? இது வந்து ஒரு பறவை, மற்ற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பறவை. இது அந்த பறவை வந்து வலசை பறவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், அது என்ன பறவை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். இல்லைங்க, ராஜாளி பறவை என்பது தவறான பதில். நல்ல முயற்சிங்கய்யா. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ மறு தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: இணைப்பிலிருந்து விடப்பட்டாங்க.
1: வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.

0: குரும்பட்டிலிருந்து
1: சத்தார் சத்தார் பேசுறீங்க. நீங்களும் அந்த ரேடியோ சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே சத்தார்.
0: கம்மி பண்ணிட்டேன்.
1: ஓகே
2: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
0: சொல்லுங்க மேடம்.
2: இது பார்த்தீங்கன்னா ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலங்கள் இல்லைன்னா ஆழமற்ற நீர்நிலைகளில் வந்து கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பறவை. வேடந்தங்கள் நிறைய பறவைகள் இருக்கே, என்ன பறவை? சரிங்க, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம், வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: சுதா பேசுறாங்க, சிவம்பட்டிலிருந்து சுதாமூர்த்தி.
2: சிவம்பட்டிலிருந்து சுதாமூர்த்திங்களா? குறிப்புகளை கேட்டீங்களாமா?
3: கேட்டேன். அரிவாள் முக்கன் பறவை.
2: அரிவாள் முக்கன் பறவை, முயற்சிக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நல்ல முயற்சி பண்ணீங்க, இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஆனால் வேற பறவை, பேரை வந்து மாற்றி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், சொன்னோட வேகமாக ஊருக்கு போயிட்டாங்க. நிகழ்ச்சி ஒன்றி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: பாலக்கோடு அன்பு பேசுகிறேங்க. ஐயா
1: பாலக்கோட்டிலேருந்து அன்பு பேசுகிறீங்க. அன்பு, லாஸ்ட்டாக நீங்கள் என்னைக்கு வந்து நிகழ்ச்சி?
4: ஒரு வாரம் முடிஞ்ச பின்னாடி தாங்க ஐயா வந்திருக்கிறேன்.
1: வந்திருக்கீங்களா? சரி.
4: ஆமாங்க.
1: இல்லை ஒரு கிளாரிட்டி வேணும்ல, அன்பு அடிக்கடி பேர் அடிப்படுதுன்றனால கேட்டுக்கிட்டேன்.
4: ஆமாம் ஆமாம், எப்பவுமே அது பேர் அப்படி தான் சொல்லுவோம். பாடல் போன வாரம் வாங்கினேன், இப்போ மறுபடியும் முடிஞ்ச பின்னாடி இன்றைக்கி வந்திருக்கேன்.
1: சரி சரிங்க அன்பு, குறிப்பு கேட்டிங்களா?
4: கேட்டுருக்குறேங்கய்யா. இது நாரை வகையை சேர்ந்ததுங்களா?
1: நாரை வகையை சேர்ந்தது இல்லைங்கய்யா.
4: சரிங்கய்யா. சாம்பல் வாலாட்டி பறவை?
1: சாம்பல் வாலாட்டி பறவை இல்லை. இது வந்து இப்போ நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதிலும் நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இனத்தை சேர்ந்தது தான், ஆனால் அந்த பதில் இல்லை. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம். நன்றி அன்பு. நிகழ்ச்சி ஒன்றி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
5: பண்பலை சித்தன்.
1: பண்பலை சித்தன், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க ஐயா?
5: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கம்மலைப்பேட்டை தாசம்பட்டி சித்தன்.
1: ஐயா நீங்க சமீபத்துல பேசுனீங்கன்னு நினைக்கிறேன்ல?
5: பேசுறீங்க? இல்ல சார், நாளா வந்து 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு.
1: 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்களா? சரிங்க, சொல்லுங்க சித்தன், விடை கண்டுபிடிச்சிங்களா?
5: பூநாரை.
1: இல்லைங்க, பூநாரை என்பதும் தவறான பதில் தான். இன்னும் நல்ல முயற்சி தேவை. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: ஓய்வு பெற்ற நேரத்தில் சேகர் சின்னசாமி அலசகரை இறங்கடகோட்டையில் இருந்து பேசுறேன் மேடம்.
2: சரிங்க, என் குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
6: கேட்டேங்க மேடம், ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இவை மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் மிக வேகமாக பறக்கும் திறன் கொண்டது இந்த பறவை.
6: ஜெண்டு பெங்குயின்.
1: ஜெண்டு பெங்குயின் இல்லைங்கய்யா. நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி நான் அடுத்த நேருக்கு வந்து ஒரு டைரக்டான குறிப்பு கொடுக்க போகிறேன். அது என்ன குறிப்பு அப்படின்றது உனக்கே தெரியாது. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்பவர் யார் இங்கிருந்து?
5: பாபாஜான், பாலக்கோட்டிலிருந்து.
1: பாபாஜான் பேசுறீங்க. பாபாஜான் கண்டுபிடிச்சிங்களா?
5: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க சார், முயற்சியெல்லாம்.
1: இது வந்து வாத்து இனத்தை சேர்ந்த ஒரு பறவைன்னு வச்சுக்கோங்களேன்.
5: இது பச்சை பேரொந்தி பறவை
1: இல்லைங்கய்யா.
5: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
7: தர்மபுரி மாவட்டம் அரியம்மன் கோட்டை கீழ்காளி அம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
2: கலைமணி ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
7: சொல்லுங்க.
2: இது பாத்தீங்கன்னா சுமார் 65 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது.
7: மரகத பறவை.
2: மரகத பறவை, மரகத பறவைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
7: தெரியலீங்களே.
2: என்னங்க தெரியலன்றீங்க? நம்மளுடைய தமிழ்நாட்டோட தேசிய பறவை இல்லைங்களா?
1: நல்ல முயற்சிங்கய்யா, நல்ல முயற்சி பண்ணீங்க. பரவாயில்ல கதிரொலி, இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பறவை இனத்தை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து ரிவீல் பண்ணிடலாம் சரிங்களா?
2: கண்டிப்பாக.
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வாத்து இனத்தை சார்ந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
2: ஆமாம், நார்மல் வாத்தோட இது ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் வாத்து இனத்தை சார்ந்தது. இதனோட பேர் பார்த்தீங்கன்னா ஊசிவால் வாத்து. சுமார் 65 சென்டிமீட்டர் இருக்கக்கூடியது. வலசை போகக்கூடிய பறவையில் இதுவும் முக்கியமான ஒன்று. இது தமிழ்நாட்டுக்கு குளிர்காலத்தில் தூர தேசங்களில் இருந்து வரும் ஒரு வலசை பறவை. இதில் ஆண்வாத்தின் வால் பகுதி ஒரு நீண்ட ஊசி அல்லது கத்தி போல கூர்மையாக நீண்டு காணப்படுமா, அதனால தான் இதுக்கு வந்து ஊசி வால் வாத்துன்ற பெயரே இருக்கு. இவை வட அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மிக குளிர்ந்த பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யும்னு சொல்கிறாங்க. ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலங்கள், ஆழமற்ற நீர்நிலைகளில் கூட்டம் கூட்டமாக இருக்கும்.

0: நீர் தாவரங்களின் விதைகள், வேர்கள், சிறிய பூச்சிகள் இதில் தான் உணவாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. குளிர்காலத்தில் கடும் குளிரை தாங்க முடியாமல் இவை தெற்காசிய நாடுகளான இந்தியா, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு போன்ற வெப்பமண்டல பகுதிகளுக்கு வலசை வருமா. இவை மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் மிக வேகமாக திறன் கொண்ட ஒரு பறவைன்னே சொல்லலாம். விடை வந்து நான் சரியாக சொன்னதுனால எனக்கு பறவை அந்த பாடல் போடலாமே.
1: குறிப்பு நாமளே கொடுத்துட்டு நாமளே வந்து பாடல் கேட்க முடியாது இல்லையா? நேர்களுக்கு தான் அந்த விதிமுறைகள், நமக்கு அந்த விதிமுறைகள் இல்லை. பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணாங்க அந்த கலையரசன் அவர்கள் கூட. ஸோ ஊசி வாழ் வாத்து இல்லையா, ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாத்து, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: முதலாமாண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை திரும்ப நக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தகடூர் யாத்திரை அப்படின்ற ஒரு நூல், ஊசி வாழ் வாத்து, அப்புறம் ராமன் மகசேசே அப்படின்ற மூன்று குறிப்புகளை கொடுத்தோம். சரியான பதில் சொன்னவங்களுக்கு பாடல் நம்ம வழங்கியிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குறிப்பு காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியை அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க மதியன்பாளை ராமகையிலிருந்து 1வது வந்து 7 லட்சம் பேசுறேங்க.
0: ஐயா, உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த சுற்றுலாத்தலம் இருக்கு.
1: நீர்வீழ்ச்சி குற்றாலம் சொல்லுங்களா?
0: குற்றாலம் இல்லைங்கயா, இதுக்கு அப்படி குற்றாலத்துக்கு இந்த பக்கம். ஆனா நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி. நிகழ்ச்சி மனத்தை அழைப்பல. நன்றி நன்றி. அன்பு வணக்கம்.
3: ஹலோ. வணக்கங்கண்ணா.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பழக்கடை குருநாதன் சித்ரா.
2: குருநாதன் சித்ரா,
0: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. அந்த கண்ணுன்ற வார்த்தை நீங்க தான் சொல்றீங்க, அதனால உங்களை டக்குன்னு ஞாபகம் வருது.

0: ஒன்றும் சீக்கிரம் இல்லையா. சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த சுற்றுலாத்தலம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டரில் இந்த சுற்றுலாத்தலம் இருக்குது. ரொம்ப முக்கியமானதாக வந்து சாத்தனூர் டேம் இல்லைங்க, மேற்கு தொடர்ச்சி மலைனா அந்த பக்கம்
1: இல்லை,
0: மதுரை சைடு. நம்மளது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நமக்கும் சம்மந்தம்
1: இல்லை.
0: நல்லது, நல்லா முயற்சி பண்ணிங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சி நீ மடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம்.
2: வருக வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
3: கோட்டையூர்லேருந்து
0: ஆறுமுகம். ஆறுமுகம், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: கொடுங்க.
0: ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த சுற்றுலாத்தலத்துக்கு பக்கத்துலேயே 3 வந்து வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் வந்து இந்த சுற்றுலாத்தலத்துக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது கூடுதல் சிறப்பு.
3: ஈஸ்வரன் கோயில், தப்பக்குழி.
0: ஈஸ்வரன் கோயில், தப்பக்குழி, சரி. ஆனால் நம்ம கேட்டது சுற்றுலாத்தலம், கோயிலை பற்றி கேட்கல. அந்த சுற்றுலாத்தலத்துக்கு, அந்த சுற்றுலாத்தலத்துக்கு பக்கத்தில் 3 கோயில்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கான குறிப்பு
3: கொடுக்குறேன்.
0: தப்பக்குழி இல்லைங்கய்யா, பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
4: ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் இங்கே பூக்கள்மலந்து மிருகங்குடைய ராஜேஸ்வரி ராஜேந்திரன் பேசுறேன் ஐயா.
0: ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களே, வந்து பரிசு பொருள் வாங்கியிருக்கீங்களே?
4: ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே, நன்றி,
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி ராஜேஸ்வரி. அடுத்த முறை அந்த 7 நாள் கழிச்சு வாங்க, சரிங்களா? நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். பிடமனிருந்து ஜான் பாஷா பேசுறீங்க. ஜான் பாஷா, குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலாத்தலத்தை சுத்தி வந்து நிறைய வரலாற்று கருவூலங்கள் அமைஞ்சிருக்கு. இது வந்து தொல்லியல் ரீதியாக கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம்.
5: கொடைக்கானல் சார்?
0: கொடைக்கானல் இல்ல, ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையின் போது வந்து கொடைக்கானல் ஏத்துக்கலாம். ஆனா கொடைக்கானல் என்பது கொஞ்சம் தவறான பதில், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் நீங்க. நிகழ்ச்சி நிமிடமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். பரவாயில்ல, வந்த வேகத்தில் வந்து போயிருக்கிறாரு. கதிரொலி, நம்ம வந்து நேர்களை வந்து ரொம்ப குழப்பத்தில் விடுறோம் இல்லையா?
2: கண்டிப்பா. முக்கியமான குறிப்பு என்னன்னா இது வந்து ஒரு நதி,
0: நதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சரி, நாம் வந்து இப்போ இதை இந்த குறிப்பை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதான் வந்து ஒரு சுற்றுலாத்தலம்னு சொன்னோம், மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா குருடிமலை பகுதியில் இந்த ஆறு வந்து உருவாகுது. நீங்கள் சொன்ன மாதிரி பண்டைய சமஸ்கிருத நூல்களிலும் மகாபாரதத்திலும் கூட இது வந்து அறியப்படுது. இந்த நதி வந்து உள்ளூர் விவசாயிகளுக்கு வளமான மண் ஆதாரமாக இருந்துட்டுருக்கு. இந்த நதியில் 20 கிராமங்கள், 500 ஏக்கர் விவசாய நிலங்கள், ஏறத்தால 50,000 மக்கள் வந்து பயனடைகிறாங்க. பவானி மற்றும் நொய்யல் நதியோரம் இது வந்து வடக்கு பக்கமாக வந்து இந்த ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆற்றுப்படுகையில் பழங்கால மண் பாண்ட பொருட்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கூடுதல் சிறப்பு இல்லையா?
2: கண்டிப்பாக. இந்த நதி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த கௌசிகா நதி தான் வந்து சரியான பதில்.
0: சரியான பதில் வந்து கதிரொலி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி நினைவோம் நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திருவினாக்கள் நிகழ்ச்சியில் இருக்கீங்க நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்எம் துரை, ஜெய்சீலன், ரகுபதி, கோபால், ஜனநாதன், சந்திரசேகர், தணிகாட்சலம், கல்யாணசுந்தரம், தரணி, அதுக்கப்புறமா பிரமீளா, சிவகுமார், துரைசாமி, சித்தார், சுதா, ரமேஷ், அன்பு, தாசம்பட்டி, சித்தன், சேகர், சின்னசாமி, பாபாஜான், கலையரசன், லக்ஷ்மணன், குணசேகரன், ஆறுமுகம், ராஜேஸ்வரி, ஜான்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசினாங்க. இதில் வந்து மூணு பேர் வந்து சரியாக வந்து பதிலை சொல்லி பரிசாக வந்து பாடல் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ பரிசு பெற்றவர்களுக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு அதில் இணைப்பில் வரத்துக்கு முயற்சித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இத்துடன் இன்றைய விடைத்திரும்பு நாட்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்
1: மற்றும் கதிரொளி. நன்றி நேர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இதோ மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தலைநகரம் என்ற திரைப்படத்திலிருந்து டி மான் இசையில் ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டு ரசித்திருக்கேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.

0: Viking Bunions and Briefs.
1: நேரமலை 5:11. மனதை வருடும் இனிமையான பாடல்களை இந்த மாலை வேளையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜெய் என்ற திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் தாமரை பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல் உங்களுக்காக.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். மனதை வருடும் பாடல்.

உங்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான நேரம் 5:18. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வேதம் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
3: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
4: எல்லாம் முடிஞ்சது.
5: பட்ஜெட் போட்டாச்சா?
4: 5000 மிச்சம் இருக்கும்.
5: புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே
5: வாங்கினேன். இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
5: பெருசா வந்துட்டோம்.
4: நீ இப்ப கிளம்பு.
6: ஆர்பிஐ சொல்கிறது,
7: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: ஐந்து மணி 25 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனதை வருடும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது மாலை தென்றல். இதோ மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூ எல்லாம் உன் வாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், வித்யாசாகர் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் சாதனா சர்க்கம் குரலில் இந்த இனிய பாடல் உங்களுக்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
8: மணி 32 நிமிடம். நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

திண்டல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்கே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பத்ரி என்ற திரைப்படத்திலிருந்து ராமணா கோகுலா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் சீனிவாஸ், சுனிதா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

இனிமையான மாலை பொழுதில் இனிமையான பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது மாலை தென்றல். இதோ மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 12B என்ற திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹரிஸ் ராகவேந்திரா மகாலட்சுமி ஐயர் ஆகியோரின் குரலில் மற்றும் ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

0: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
6: 5:45. மனதை வருடும் பாடலோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது மாலை தென்றல். இதோ மாலை தினல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என் மன வானிலே என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் ஹரிகரன் சாதனா சர்க்கம் குரலில் இந்த இனிய பாடல் உங்களுக்காக.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேரம் மாலை 5:50. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும் நேர்களே, இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சொல்ல மறந்த கதை என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கார்த்திக் பவதாரிணி குரலில் இந்த அருமையான பாடல் உங்களுக்காக.

நேர்களே, மாலை தின்றல் நிகழ்ச்சியின் நிறைவில் வந்திருக்கோம். இன்று மாலை 6 மணிக்கு வருகிறது தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சி. நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது மாலை தின்றல். இதோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது குத்து என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிமையான பாடல், சென்மையை பிரசன்னா குரலில் இந்த இனிமையான பாடல்.

0: உழைத்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சங்குபாணி விநாயகர் திருக்கோவிலை தரிசிக்கலாம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் நகரத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான விநாயகர் கோவிலாகும். காஞ்சிபுரத்தின் முக்கியமான 16 கணபதி வடிவங்களில் இவரும் ஒருவர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தென்கிழக்கிலும், ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது இக்கோவில். உள்ளூர் மக்கள் இவரை சப்பாணி விநாயகர் என்று அன்போடு அழைக்கிறார்கள். இத்தல வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தபோது தேவர்கள் வேதங்களை ஆயுதமாக கொண்டு தாக்கினர். இதனால் கோபமடைந்த அசுரர்களில் ஒருவனான சங்காசுரனின் தம்பி கமலாசுரன் பிரம்ம தேவனிடமிருந்த வேதங்களை கவர்ந்து சென்று கடலுக்குள் மறைத்து வைத்தான். பிரம்மன் சிவபெருமானை வேண்ட அவரின் அறிவுரைப்படி விநாயகரை வழிபட்டார். விநாயகர் பெருமான் மல்லாளர் என்ற பெயரில் அவதரித்து மயில் வாகனத்தில் ஏறி சென்று கமலாசுரனை வதம் செய்தார். தம்பி இறந்த செய்தி கேட்டு சங்காசுரன் போருக்கு வந்தான். அவனால் விநாயகரை வெல்ல முடியாததால் சங்கு வடிவம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டான். விநாயகர் கடலுக்கு அடியில் சென்று சங்காசுரனை அழித்து வேதங்களை மீட்டார். அசுரனை வதம் செய்த பின்பு அவனை தனது துதிக்கையில் வெற்றி சங்காக ஏந்தி கொண்டார். வடமொழியில் பாணி என்றால் கை என்று பொருள். கையில் சங்கு ஏந்தியிருப்பதால் இவர் சங்குபாணி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார்.

0: ஸ்ரீ சங்குபாணி விநாயகர் சுயம்புமூர்த்தியாக காட்சியளிப்பது மிக அரிய சிறப்பாகும். இக்கோவில் நவகிரக வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு பரிகார தலமாகவும் ஆன்மீக அன்பர்களால் பார்க்கப்படுகிறது. இத்தலத்தின் மற்றொரு சிறப்பாக இங்கு முருகப்பெருமான் வேல் மற்றும் வாகனமான மயில் இல்லாமல் தனித்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். சங்குபாணி விநாயகரை தரிசிக்க காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் தரிசிக்க வரலாம். விநாயகர் சதுர்த்தி மற்றும் சங்கடஹார சதுர்த்தி நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். காஞ்சிபுரம் சங்குபாணி விநாயகரை பக்தர்கள் தோஷங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் கல்வியில் சிறக்கவும் வேண்டிக் கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் விநாயகருக்கு உகந்த கொழுக்கட்டை நைவேத்தியம் படைத்து பால் அபிஷேகம் செய்து சூரை தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். வினை தீர்க்கும் விநாயகர் முழு முதற் கடவுள். காஞ்சிபுரம் சங்குபாணி விநாயகரை நாமும் நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசித்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வளம் பெறுவோம், அருள் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: ஏனும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6:10. இசையால் இணைய இருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் நண்பன் திரைப்படத்தில் இருந்து. ஒரு நண்பன் கூடவே இருந்துட்டா எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்னு, அதாவது என்ஜாயில் இருந்து எல்லா விஷயத்துக்குமே தோல் கொடுக்குற நண்பன் இல்லைங்களா? இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ், ஏமச்சந்திரா மற்றும் முகேஷ் முகமது பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளில் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
6: இசையால் இணைந்திருக்கிறோம். இசை மின்னல் நிகழ்ச்சியில உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5.

மக்காடு பண்பலை 103.7. நேற்றைய கவலைகள் தூசி என தள்ளு, இன்றைய நொடியை புன்னகையால் அள்ளு. அந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த பாடல் ஆதி திரைப்படத்தில் இருந்து. இதோ நேர்களே அந்த பாடல். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க, வித்யாசாகர் பாடியிருக்காங்க, சுஜாதா மோர்கன் மற்றும் கே கே பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க, பா விஜய். கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

தந்தி மாலை வேளையில இசையால் இணைந்திருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லக்ஷ்மி திரைப்படத்துல இருந்து. இந்த பாடல் வந்து நம்ம தமிழ்நாட்டோட அனைத்து கலாச்சாரத்துமே ஒரு சொன்ன பாடல்னே சொல்லலாம். இதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே.

உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்று சொல்லுக வெள்ளுக. இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது. இன்று 7:25 வயல்வெளி என்ற நிகழ்ச்சியில் அலங்கார மீன்வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ. ஜாக்லின் வினோ அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நேயர்களே, நண்பன் திரைப்படத்தில் இருந்தோம், ஆதி திரைப்படத்தில் இருந்தோம், லட்சுமி திரைப்படத்தில் இருந்தும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே, நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். விளம்பரத்தை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: லாக் ஆக கூடாது. லிங்கை கிளிக் பண்றேன்.
1: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
0: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT, all banking services right at my fingertips.
4: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதற்கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவடைந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மாண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இந்த சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல்

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: பாதி ராத்திரியில SMS-ஆ
3: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்

0: சமநிலையுடன் செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிறுவனங்களை பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு 2,142 கோடி ரூபாய்தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை 3,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளதையும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதே செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். பாரத் பெட்ரோலியம் சார்பில் திருப்பூரில் 4 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தென்மண்டல தலைவர் திரு மகேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: திருப்பூர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு டேட்ல வந்து புதிய எல்பிஜி கனெக்ஷன் வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது புக் பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்கள் கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரீஃபில் எப்போ புக் பண்ணாலும் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 4 மணி நேரத்தில் உங்கள் வீடை தேடி சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால் இதுக்கு பேர் வந்துட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப், அதாவது விரைவாக உங்கள் வீடை தேடி வரும் சிலிண்டர்ன்றதை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கலை. எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களால நல்ல விரைவாக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு மொத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 16 சிட்டிஸ் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் இருக்குது, ஓசூர், ஊட்டி, சென்னையிலையும் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவுகளை உரிய வகையில் பிரித்து தரவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற

0: இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சீனாவின் டாலியானில் நடைபெற்ற இந்த தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT. All banking services right at my fingertips.
6: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
5: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT. All banking services right at my fingertips.
6: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
7: நேரம் மாலை 6:43.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, சென்னையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கழகத்தில் காலியாக உள்ள டெக்னீஷியன் பணியிடத்துக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியாக ITI முடித்திருக்க வேண்டும், வயது 25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.niot.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 14/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில்

0: அடுத்த அறிவிப்பாக சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மெக்கானிக்கல், உற்பத்தி, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என மொத்தம் 60 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 11/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.cpcl.onlineregistrationform.org என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக வருமான வரித்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வரி உதவியாளர், MTS, ஸ்டெனோகிராஃபர் என மொத்தம் 85 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க +2 டிகிரி கூடுதல் தகுதிகளாக சர்வதேச, தேசிய மற்றும் பல்கலை இடையிலான போட்டியில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தார்வாறு 18 முதல் 27 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஸ்கில் தேர்வு, மருத்துவ பரிசோதனை நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக ₹200 செலுத்த வேண்டும். விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.itsportalrecruitmentpune.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 16/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக டிப்ளமோ மற்றும் BSc படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 33 இருக்க வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ₹250 செலுத்த வேண்டும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 13/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
0: வானிலை அறிக்கை. வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருவள்ளூர், அம்பத்தூர் பகுதியில் 13 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 1/9/2026 மற்றும் 2/9/2026 ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 4/9/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள் 31/8/2026 முதல் 4/9/2026 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில்

0: வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 1/9/2026 மற்றும் 2/9/2026 ஆகிய நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். 31/8/2026 மற்றும் 1/9/2026 ஆகிய நாட்களில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 2/9/2026 முதல் 4/9/2026 வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் முதலாம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் ஜூன் 1 முதல் தொடங்கி நவம்பர் 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 வயது முதல் 35 வயது வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 31/2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
2: நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ், சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின்

0: நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். இந்த உலகத்துல துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா புத்தர் ஒரே வார்த்தையில் சொல்லுவார், ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம். அதனால ஆசைப்படுறத விடுங்க. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு எதிர்பார்ப்புகளும் இல்லை ஏமாற்றங்களும் இல்லை அப்படிம்பார். இதை கேட்கவே நல்லா இருக்கு பாருங்க. ஏதாவது எதிர்பார்த்தா தானே ஐயோ அது கிடைக்கல அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை அப்படிம்பார். அப்போ இந்த பற்றுக்கள் என்று சொல்லக்கூடிய ஆசையை விடுறது சுலபமா? திருமூலர் ஒன்று சொல்கிறார், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும். கடவுளை அடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் அதை கூட விட்டுருங்கிறார் டைரக்டர் லிங்கசாமி ஒரு கவிதை எழுதினார். எப்படி, ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படின்னு முடிச்சிருந்தார். ஆசையை விட சொன்னதே புத்தர் தான். அவர் சிலையவே ஆசை ஆசையாக வாங்கினேன் அப்படின்னு முடிக்கிறார். இப்போ நமக்கு எதையாவது விடுறதா இருந்தால், பற்றுக்களை விடுறதா இருந்தால் எப்படி விடலாம்? எளிமையான ஒரு கதை மூலமாக சொல்லலாம். இப்போ ஒரு மரத்தில் ஒரு குரங்கு ஏறுது. இது என்ன அதிசயமானு கேட்கக்கூடாது, ஏன்னா குரங்கு மரத்தில் தானே இருக்கும், மனுஷனும் ஏறுறான். இப்போ மனுஷன் ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி போவான், குரங்கு எப்படி போகும், இதை வச்சு சொல்லிவிடலாம். எப்படி, இப்போ நம்ம ஒரு கொப்பில் ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இங்கேருந்து குரங்காக இருந்தால் மலிச்சுன்னு ஒரு தாண்டு தாண்டும், இதை விடும் அதை பிடிக்கும். குரங்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கொப்பை விடும் அந்த கொப்பை பிடிக்கும். விட்டு பற்றும் இயல்புடையது குரங்கு. ஆனால் மனுஷங்களாகி நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, மரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த கொப்பிலிருந்து அந்த கொப்பை ஆட்டி பார்ப்போம். அது நம்மளை தாங்குமான்னு தெரிஞ்சாதான் என்ன செய்வோம், அந்த குப்பை பிடிச்சிக்கிட்டு இந்த குப்பை விடுவோம். அது வரைக்கும் இதை விட மாட்டோம், ஏன்னா இதையும் விட்டு அதையும் விட்டு நம்ம நடுவில் போய் விழுந்துடக்கூடாது. அப்போ நம்ம குணம் என்னன்னா, ஒன்றை பிடிச்சிக்கிட்டு விடுறது நம்முடைய குணம். பற்றி விடுகிற குணம் நம்முடைய குணம், விட்டு பற்றுகின்ற குணம் குரங்கனுடைய குணம். அதனால தான் திருவள்ளுவர் எவ்வளோ கவனமாக அந்த காலத்தில் திருக்குறள் எழுதுகிறார் பாருங்க, பற்றுக்களை விட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறீங்க, முதல்ல விற்று அப்படி தானே ஆரம்பிக்கணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை, பற்று அப்படிங்கிறார். என்னடா அது, பற்றை விடுறதுக்கு முதல்ல பற்றுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவருக்கு தெரியும், ஒன்றை பற்றுனா தான் இன்னொன்று விட முடியும். எப்படி, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆறு தடவைக்கு மேலே இதில் பற்றுங்கிற சொல் வருதுங்க. இதுக்கு என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசைகளை எல்லாம் பற்றுக்களை எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பற்றை நாம் பிடித்து கொள்ள வேண்டுமா? அது என்ன, இறைவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் மற்றைய பற்றுகளெல்லாம் நம்மை விட்டு போய்விடுவான். ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க, இப்படி வச்சுக்கோங்களேன், இப்படி கையை வச்சுக்கோங்க, இது கடவுள், இதுதான் உயிர்கள்னு வச்சுக்கோங்க. இந்த உயிர் எப்பவும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணோடு சேர்ந்து தான் இருக்குமா. இப்போ இந்த மூணுட்டருந்து இந்த உயிர் பிரிஞ்சு அப்படியே மெதுவாக வந்து இறைவனோடு சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ இது பக்குவப்பட்டுருமா. இதுக்கு பேர் என்ன, இப்படி வச்சு பாருங்கள், இப்படி பாருங்கள், இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேர். தெய்வங்கள்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறோம், சின்முத்திரை அப்படின்றோம். அப்போ இந்த உயிர் இறைவனோடு சேர வேண்டுமென்றால் இறைவன் மீது பற்று வைக்க வேண்டும். ஒன்றை பற்றி கொண்டால் ஏனைய பற்றுகள் நம்மை விட்டு போய்விடும். ஆசையை விட வேண்டும் என்று சொன்னால் ஆசைகளையெல்லாம் விட்டவனாகிய இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் நம் ஆசைகள் போய்விடும், துன்பங்கள் போய்விடும். பற்றுக்களை விடுவதற்கு பற்றி கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.

0: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெள்ளுக என்ற தலைப்பில் வளம் பெறவுள்ளது. தொடர்ந்து இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. தொடர்ந்து பண்பலையில் இணைந்திருங்கள் நேர்களே. தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று, அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் ஷியாமலா.
1: பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மின் கட்டமைப்புகள் உள்ளிட்ட முதலமைச்சரின் புதிய அறிவிப்புகள், செம்மஞ்சேரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான விவாதம், நேபாள பேரிடரில் தமிழர்கள் மீட்பு தொடர்பானவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் முக்கியமானவையாக இடம்பெற்றன. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்பு இன்று சட்டப்பேரவை கூடியது. முதல் நிகழ்வாக கேள்வி நேரத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்றல்குமார் தனது தொகுதியான கேவிக்குப்பத்தில் புறவழிச்சாலை அமைப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தின் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, இதை தவிர்க்கும் பொருட்டு இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒருவழி இருவழி சாலைகளே அதிகம் உள்ளன, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சாலைகளில் அதிக அளவில் சாலை விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது, இதனை தவிர்க்கும் பொருட்டு நெடுஞ்சாலைகளுடன் பிற சாலைகளை இணைப்பது தொடர்பாக 182 சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தேவையான பகுதிகளில் புறவழிச்சாலை ஏற்படுத்துவதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டுள்ளது, அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். இதனையடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, சோழர் காலத்து செப்பேடுகளை நெதர்லாந்து நாட்டிலிருந்து மீட்க வேண்டும் என கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது, இதையடுத்து தற்போது நெதர்லாந்து நாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டபோது சோழர் காலத்து செப்பேடுகளை அந்நாட்டு அரசிடமிருந்து கேட்டு பெற்றுள்ளார். இந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சோழர்கால செப்பேடுகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசியுள்ளார். தமிழர்களின் தொன்மையை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசிடமிருந்து பெற்று அந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் வைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதையடுத்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தனது கும்பகோணம் தொகுதியில் 2029 நடைபெறவுள்ள மகாமகம் ஏற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன், அமைச்சராக இருப்பவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்பது மரபு என ஆட்சேபனை தெரிவித்தார். அவரை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர், மரபுகளை நானும் மதிக்கிறேன், ஆனால் அமைச்சர் கேட்டிருக்கும் கேள்வி மகாமகம் தொடர்பானது, இதற்கு பதில் கிடைத்தால் அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பேசுகையில், 2029 மகாமக திருவிழா நடைபெறவுள்ளது, இது தொடர்பாக இருமுறை அதிகாரிகளுடன் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளேன், மேலும் மகாமகம் தொடர்பாக அங்கு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள கோவில்களையும் ஆய்வு செய்து வருகிறோம், மகாமகத்திற்கான அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார், அந்த வகையில் உலகமே பாராட்டும் வகையில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்றார். இதையடுத்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டார். கடந்த 19 தேதி சட்டப்பேரவையில் பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருந்தோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கறவை மாடுகளுக்கான பசும் தீவனம், உலர் தீவனம், தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் பால் கொள்முதல் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் என பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்று பால் கொள்முதல் விலையை 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக மாதத்திற்கு 60 கோடி ரூபாயும்

ஆண்டிற்கு 720 கோடி ரூபாயும் செலவாகும். இந்த செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசே ஈடு செய்யும் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் செமிகண்டக்டர் துறையில் அதிக அளவு முதலீட்டினை ஈர்க்கவும், மாநிலத்தின் பங்கினை கணிசமான அளவு உயர்த்திடவும், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பார்க் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனம் மூலம் அமைக்கப்படும் என அறிவித்தார். மேலும் நிதி தொழில்நுட்ப புதுமைகளுடன் டிஜிட்டல் நிதி சேவைகளை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மற்றும் அதன் அருகில் அமைந்துள்ள மாவட்ட பகுதிகளில் முக்கிய உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் ஆய்வு மேற்கொண்டு திருச்சி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் மின் நுகர்வு அதிகரித்து வருவதால் மின் தொடரமை மேம்படுத்துவது அவசியமாகியுள்ளது. இதற்காக அரசு தொலைநோக்குடன் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் 196 புதிய துணை மின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளமுடைய புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் மொத்தமாக 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். மின் பகிர்மான கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் மின்கடத்திகள், பில்லர் பாக்ஸ், சேதமடைந்த கேபிள்கள் உள்ளிட்ட உபகரணங்களை மாற்றுதல் போன்ற பணிகள் 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டார். இதையடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சென்னையில் உலகத்தரம் மிக்க விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்க செம்மஞ்சேரியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்க கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தோம். பரந்தூர் விமான நிலையம் போல இந்த திட்டத்தையும் ரத்து செய்வது தொடர்பாக செய்தி வெளியாகியிருப்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த 100 ஆண்டுகளாக தமிழகம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கவில்லை. தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க செய்யும் வகையில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உருவாக்க உள்ளோம். உலக தரத்திற்கு விளையாட்டுத் துறையை உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இந்த விளையாட்டு நகர திட்டத்தை ரத்து செய்யவில்லை, மறுகட்டமைப்பு செய்து வருகிறோம். 46 விளையாட்டுகள் அடங்கிய சர்வதேச அளவிலான இந்த விளையாட்டு நகரத்தை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திற்குள் பணிகளை தொடங்கி 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் நல்ல அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை ரீல்ஸாக வெளியிடுவது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கேள்வி நேரம் இல்லாததால் தான் உறுப்பினர்கள் பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தேன். ஆனால் அனைவருமே எழுந்து நின்றால் நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவை எல்லாம் ரீல்ஸாக வருவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்த போது அங்கு வந்த இளைஞர்கள் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் அதனை பார்த்து எங்களுக்கும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். அதே நேரம் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதை விட அந்த வார்த்தையை பேசாமல் இருக்க உறுப்பினர்களுக்கு சொல்லித்தரக்கூடாதா என என்னிடம் கேட்கின்றனர். உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அனைவரிடமும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். நான் கூறிய பிறகும் பலமுறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதை ஏற்காமல் நிற்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே கட்சி கொறடாக்கள் தான் அவர்களை கட்டுப்படுத்தி அவையை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆஸ்டன் பேசுகையில், பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் வேட்டி 8 முழத்திலிருந்து 4 முழமாக குறைக்கப்பட்டிருப்பது நெசவாளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இது தொடர்பான அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்த்தார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரியும் இதே கருத்தை வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி, 12 வருடங்களாக ஒரே மாதிரியான வேட்டி சேலையை கொடுத்து வருகிறார்கள். ஆகவே தரமான வேட்டி சேலை வழங்க வேண்டும் என பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வரப்பெற்றது. இதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி 4 முழம் வேட்டி, சரிகை புடவை ஆகியவை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். அதே நேரம் ஏற்கனவே நெசவாளர்கள் தயாரித்து வைத்துள்ள வேட்டி சேலைகளையும் கொள்முதல் செய்வோம் என பதிலளித்தார். இதைத் தொடர்ந்து நேபாள பேரிடரில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக

0: பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசினார். கடந்த 27ஆம் தேதி அமைச்சர் அதிகாரிகள் கொண்ட குழு தில்லி சென்றும், 28ஆம் தேதி மத்திய அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் 21 தமிழர்கள் நேபாளத்திலிருந்து தில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். 305 தமிழர்கள் கைலாச யாத்திரைக்கு சென்றிருந்தனர். இதில் 220 பேர் பாதுகாப்பாக உள்ளனர். 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளது. இதுவரை 2161 தொலைபேசி அழைப்புகள் உதவி மையத்திற்கு வரப்பெற்றுள்ளது. தொடர்ந்து நேபாளத்தில் தமிழர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் தூய்மைப் பணியாளர்களின் 9 அம்ச கோரிக்கை தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை, வேளாண் உழவர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீதான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமகிருஷ்ணன், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கபாண்டி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகி கத்பட், பாமக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பலர் பேசினர். 110 விதியின் கீழ் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு, பொங்கல் இலவச வேட்டி சேலை தொடர்பான அறிவிப்பு, விவாதம் தொடர்பான கருத்து மோதல்களுடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் ஷியாமலா. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் பி ராம்குமார்.
2: அரியலூர் மாவட்டம் சின்னப்பட்டாக்காடு கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் அண்மையில் நடைபெற்றது. முகாமில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்கள் துறைகளில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொண்டு 106 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அப்போது அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை கணக்கில் கொண்டு கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். மேலும் அவர் பேசும்போது,
3: எல்லாரும் வந்து குடி தண்ணீர் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியால வரவேண்டு பாத்தீங்கன்னா போர் சப்ளை இருக்கு போல இருக்கு, அதனால நல்ல தனிமையான ஒரு விவசாயம் பார்க்க முடியுது. மற்ற இடங்கள்ல கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி வசதி இல்ல. அதனால வந்து இந்த மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆகட்டும் தண்ணியுமே கூட கொஞ்சம் சிக்கனமா வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து மழை இல்ல, பட் கண்டிப்பா நமக்கு இந்த வருஷத்துக்கான மழை வந்து வந்துருக்கு. ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு பெய்யக்கூடிய அளவு மழை வந்து நமக்கு இருக்கு. இன்னும் வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம கிடைக்க இருக்கக்கூடிய அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை பத்திரமா வைக்கணும். ஆனா நம்ம ரோட்ல போகும்போது எல்லாம் பாக்குறோம், மக்கள் வந்து கால்நடைகளை வந்து கை பொச்சு கழுவுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து தண்ணியை புடிச்சு வச்சு சேமிக்க பழகுங்க.
2: மத்திய அரசின் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் ADIP மற்றும் ராஷ்டிரிய வயோஸ்ரீயா யோஜனா திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வகையில் செயற்கை மூட்டுகள் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இணைந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பு மதிப்பீட்டு முகாம்கள் நடத்தப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 295 நபர்களுக்கு 25.54 லட்சம் மதிப்பில் இடுப்பு பெல்ட், சர்க்கரை நாற்காலிகள், முழங்கால் பட்டைகள், முழங்கை ஊன்றுகோல், செயற்கை கால்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி வழங்கினார். அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பால்வளத்துறையின் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கறவை மாடு வாங்க கடனுதவி மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொண்டு 22 நபர்களுக்கு ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் கறவை மாட்டு கடனுதவிகளையும், கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள 2977 பால் உற்பத்தியாளர்களுக்கு 47 லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது,
3: விவசாயிகள்லாம் வந்து ஒரு மாடு இருந்தா போறோம் அப்படின்றாங்க, அப்படி இருக்க கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு 3-4 மாடு இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல வருமானமா இருக்க முடியும். ஏன்னா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சதுன்னா இன்னொரு மாடு சும்மா இருக்க முடியாது இல்ல, அந்த மாடு பால் கறக்கும். சோ மாத்தி மாத்தி இருக்கணும். அதனால வந்து ஒரு 3-4 மாடு இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாணம் வந்து நல்ல எருவா நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம நிலத்துக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கும். எல்லாத்த விட வந்து நீங்க ஆவின் மூலமா கூட்டுற ஒன்றிய

0: நீங்க வந்து பாடம் எல்லாம் வந்து செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆயிடுங்க. இதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து கேன் கிடைக்கும், இல்ல வேற ஏதாவது சப்சிடிஸ் ஏதாவது கிடைக்கலாம். லோன் வந்து 5% கொடுக்குறோம். அதை வந்து இப்ப இங்க மூலமா வந்தாதான் அது கிடைக்கும். இல்லைன்னா வெளியில வாங்கும் பொழுது கும்போது அந்த மாதிரி வாங்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து பணம் இல்லைன்னா ஒரு செவல மாடு பிடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல மாடு வந்து வளர்த்து கால்நடைகளுக்கான ஒரு வளமும் இருக்கணும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அதே மாதிரி ஆவின் மூலமாவுமே கூட வந்து தீவனம் எல்லாம் பசு தீவனம் எல்லாம் கொடுப்பாங்க, மினரல் மிக்சர்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்து உங்க மாடுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்து நல்லபடியா பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும். அதன் மூலமா நீங்க எல்லாரும் வந்து வருமானத்தை பெருக்கி நல்லா இருக்கணும்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்.
1: அரியலூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் அண்மையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர்.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் இன்று பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தினார். ஈரானுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுகளின் போது திரு நரேந்திர மோடி கூறினார். இதன் பின்னர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜைதே ஷாப்ரோவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வேளாண்மை, கட்டமைப்பு, விளையாட்டு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த சாதனைக்கு நாட்டு மக்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தாருடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் வாகனத்துறை திறன் மேம்பாட்டு குழுமத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வாகன உற்பத்தி துறையின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல் கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரை

0: வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 47 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான முறையீட்டு விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மீன்வளத்துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று லட்சத்தீவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக நீண்ட காலம் நீடித்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தகுதியான குடும்பத்தினருக்கு மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியல் சாசன விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய தகுதியின்றி இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுவது அரசியல் சாசன பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு காந்தி நகரில் நடைபெற உள்ளதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திரு புபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். மத்தியம் கிராமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அதனை வலுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மணிப்பூரில் நாளை தொடங்குவதாக இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகளின் முதல்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிகஞ்சில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆந்திரா, மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2

தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிரியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 86வது நிமிடத்தில் ஷமி சிங்கமயும் கோல் அடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வாள்வீச்சு பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவே

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச்சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவேனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:25.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: நாதன் கம்பெனி 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தருமபுரி.
7: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
10: இந்த மீன் தொட்டிய கழுவுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு.
11: என்ன மாதிரிதானே வேலையில மும்மரமா இறங்கி இருக்க போலயே?
10: வா செம்பருத்தி, காலையில ஆரம்பிச்சே இந்த வேலைய இன்னும் முடிய மாட்டேங்குது.
11: நான் வேணா ஒத்தாசைக்கு வரவா?
10: உனக்கு எதுக்கு புள்ள சிரமோ? இன்னும் 2 தொட்டி தான் இருக்கு, நானே முடிச்சிடுறேன். நீ அங்க உட்காரு.
11: ஏ புள்ள மருதானி, இந்த வண்ண மீன் வளர்ப்புல நல்ல வருமானம் வருதா?
10: ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு, இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீதான் நான் அப்ப கூப்பிட்டப்ப சேர மாட்டேன்ட்ட.
11: நான் வேற டவுன்ல இருக்கேன், இதை எப்படி செய்யணும்னு தயங்கிக்கிட்டே விட்டுட்டேன்.
10: டவுன்ல தான் இந்த வண்ண மீனுக்கு மவுசே, நல்ல விலைக்கு விக்கலாம்.
11: வாஸ்தவம் தான், ஆனா விவரம் தெரியாம வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறேன்.
10: செம்பருத்தி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பார்க்காம அது தோல்விய தரும்னு முன்னாடியே தீர்மானம் பண்றது சரியா இருக்காது. அந்த காரியத்துக்கு தேவையான அறிவை வளர்த்துக்கிட்டு தைரியமா இறங்கி வேலையை செய்யணும், அப்பதான் எல்லாம் கை கூடும்.
11: வசனம் எல்லாம் சரிதான், விவரம் தெரிஞ்சாதானே முடிவு எடுக்க முடியும். அதுக்கு என்ன வழி?
10: வழி நான் சொல்றேன், என் கூட வா.
11: மருதானி, இது என்ன இடம்? நிறைய நிறைய வண்ண மீன்கள்லாம் இருக்கே.
10: செம்பருத்தி, இது வண்ண மீன் வளர்ப்பு பயிற்சி மையம்.
11: அப்படியா, அது சரி. இங்க யாரு என்ன தகவல் சொல்றாங்க?
10: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்குலின் வினோ அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
12: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த தொழில சிறிய பண்ண அளவிலோ இல்லது பெரிய பண்ண அளவிலோ மேற்கொள்ளலாம். ஆரம்ப காலத்துல அலங்கார மீன்கள் வந்துட்டு பொழுதுபோக்குக்காக சிறிய பாட்டில் இல்லைன்னா சிறிய கண்ணாடி தொட்டில்களில் மட்டும் வளர்த்துட்டு வந்தாங்க. ஸோ காலப்போக்கில் அதன் முக்கியத்துவத்தை அறிஞ்சு பண்ண முறைகளில் நிறைய பெரிய அளவில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதோட முக்கியத்துவம் எப்படின்னா, மிகவும் லாபம் தரக்கூடிய அலங்கார மீன் வளர்ப்பு துறையாக இன்றைக்கு விளங்கி வருகிறது. 150 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் உலக அளவில் இந்த

அலங்கார மீன் உற்பத்தி இருக்குது. இந்த தொழிலை மேற்கொள்றது ரொம்ப ஈஸியானது. இந்த தொழில முழுநேர பண தொழிலாக இல்லாமல் பகுதி நேரமாகவும் நம்ம ஸ்கூல் குழந்தைகள்ல இருந்து இல்ல நம்மளுக்கு வீட்டுல இருக்கிற மகளிர் முதற்கொண்டு இந்த அலங்கார மீன் வளர்ப்பு முறையை மேற்கொள்ளலாம். இந்த வண்ண மீன் வளர்ப்பு முறையானது நம் வீட்டுல பின்புறத்துல உள்ள சும்மா காலியான இடத்துல ஒரு தொட்டி அமைச்சோ ஈஸியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த வகை அலங்கார மீன் வளர்ப்புக்கு குறைந்தபட்சம் 2 to 3 cents நிலப்பரப்பு நம்மளுக்கு இடம் தேவை. 5 to 10 cents நிலப்பரப்புலயும் நல்ல பெரிய அளவுல மேற்கொள்ளலாம். சோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி இட வசதி எல்லாம் விட்டு நம்ம காய்கறி நம்மளுக்கு தேவையான பயிர்களை நாமளே உற்பத்தி செஞ்சு சாப்பிடற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம பிளான் பண்ணி கட்டுறோம். அதே மாதிரிதான் சோ இதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பின்னாடி எல்லாம் கொஞ்சம் காலி இடம் விட்டோம்னா அந்த இடமே நம்மளுக்கு போதுமான அளவா இருக்கும் நம்ம இந்த அலங்கார மீனை உற்பத்தி செய்யறதுக்கு. தொட்டி அமைப்பு பாத்தீங்கன்னா காலியாக உள்ள இடத்திற்கு ஏற்ற போல வண்ண மீன் தொட்டி அமைக்கணும். இந்த வண்ண மீன்கள் வளர்ப்புக்கு சிமெண்ட் தொட்டி அல்லது FRP தொட்டின்னு சொல்லுவோம், ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக் தொட்டி. சோ இந்த தொட்டியை வந்துட்டு நம்ம அமைக்கிறது மூலியமா ஈஸியான அளவுக்கு நம்ம இனப்பெருக்கம் செய்யலாம் இந்த அலங்கார மீன்களை. இந்த சிமெண்ட் தொட்டியோட அளவு எவ்வளவு இருக்கணும்னா 3 feet விட்டோம் 2 feet உயரம் இருக்கிறதாகவோ இல்லைன்னா 5 feet விட்டோம் 2 feet உயரம் கொண்டதாகவோ சைஸுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பெரிய மீன் விடணும்னா கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன மீன்கள்னா கொஞ்சம் சின்ன சைஸா நம்ம விட்டு வளர்க்கலாம். சோ தொட்டியோட அடிப்பகுதி நன்றாக சிமெண்ட் கலவையை கொண்டு மூடியிருக்க வேணும். தொட்டி நீர் வந்துட்டு வெளியேற தொட்டியோட அடிப்பகுதியில தொட்டியோட அளவுக்கு ஏற்ப 1.5 to 1.25 feet ஒரு இன்ச் விட்டமுள்ள ஒரு பைப்பு துண்டுகளை நம்ம நீரை வந்துட்டு வெளியேற்றத்துக்கு நம்ம வச்சுக்கணும். இந்த அமைப்புல இருந்து நீர் வெளியேற இருக்க பொருத்தப்பட்டுள்ள துண்டுகளுக்கு ஒரு மூடிய வந்துட்டு அடைக்கணும். இது மட்டும் இல்லாமல் செவ்வக தொட்டியோ இல்ல சர்க்குலர் தொட்டியோ நம்ம வந்துட்டு மீன்களோட தரத்திற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கம்பி மற்றும் இரும்பு வலைகளையுமே நல்லா அது கூட மூடிய வந்துட்டு சரியான அளவுல நம்ம தேர்ந்தெடுக்க வேணும். தொட்டியோட அளவானது இருக்கும் இடத்திற்கு கொஞ்சம் வந்துட்டு உயரமா இருக்கிற மாதிரி அமைக்கணும். ஒரு தொட்டியோட அளவு 3 feet அகலம், 3 feet உயரம், 6 feet நீளம் அப்படிங்கறது மாதிரி நிறைய நம்ம அமைக்கலாம். அதே மாதிரி நம்ம கடைகள்லயுமே இப்ப நம்மளுக்கு ஏற்றார போல நம்ம தான் செய்யணும்னு இல்லை, அதை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிமெண்ட் தொட்டிகளையுமே சரி இல்லைனா FRP தொட்டிகளையும் சரி நம்ம வந்துட்டு விற்பனை நிலையத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தொட்டியை வந்துட்டு கட்டி ரொம்ப முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தொட்டியில நீரை நிரப்பி 7 days வந்துட்டு நல்ல அந்த தொட்டியோட நீருமே அப்படின்னா அனைத்து நீர்த்தர காரணிகளையும் செக் பண்ணி நம்ம வந்துட்டு நீரை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்துட்டு நிரப்பணும். 7 days பிறகு மீண்டும் தொட்டியில நீரை நிரப்பி 4 days வந்து தொட்டியுள்ள நீரை வந்துட்டு வெளியேற்றாமல் அப்படியே வைக்கணும். ஸோ அதற்கு பிறகுதான் தொட்டியுள்ள நீரை நிரப்பி 1-2 days கழிச்சு மீனை விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புதிய தொட்டியில உடனே நம்ம டேங்கை கட்டி உடனே தண்ணியை ஊற்றி உடனே மீன்களை இருப்பு செய்யக்கூடாது. ஏன்னா அந்த தொட்டியில வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனும் இருக்காது, அதே மாதிரி மீன்களுக்கு தேவையான உயிர் உணவுகளும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காது. அதனாலதான் நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எல்லா நீர்த்தர காரணிகளையும் பார்த்து 7 to 10 days தொட்டியில வந்துட்டு நீரோட வச்சிருந்தோம்னா பயோஃபிலிம் உருவாகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மீன்களை வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ தொட்டியில ஸ்டாக் பண்றப்போ 75% நீரை தான் நம்ம ஸ்டாக் பண்ணணும். அப்படியே தொட்டி நிரம்ப நிரம்ப வழிய வழிய தண்ணி வந்துட்டு தேக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு வளர்ப்புக்கேற்ற மீன் இனங்களை நம்ம வந்துட்டு தேர்வு செய்யற முறை தான் ரொம்ப முக்கியம். ஸோ வண்ண மீன்களை அலங்கார மீன்கள் வந்து 2 ways பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன், அதே மாதிரி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன். அதோட இனப்பெருக்க முறைகள்ல குட்டியிட்டு இனப்பெருக்க செய்யற மீன்கள் வந்துட்டு வளர்க்கறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்துட்டு தேவையான வந்துட்டு அந்த மீன்களை வந்துட்டு கப்பி, மோலி, பிளாட்டி, வால் வவ்வால் போன்ற மீன்களை வந்துட்டு வளர்க்கலாம். ஸோ அதே போல முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய மீன்களில் நிறைய வகை இருக்கு. இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு நம்ம டேக் கேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பொன்மீன், கொய்கெண்டை, கோல்டு ஃபிஷ் நம்ம வந்துட்டு குழந்தைகள்கிட்டலாம் ரொம்ப வந்துட்டு விருப்பமான மீன். கொய்கெண்டை, சிச்லீட், ஏஞ்சல் மீன், நம்ம பார்பு, டானியோ வகைகள் எல்லாம் இதில் வளர்க்கலாம். இதுலேயும் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் நம்மளுக்கு அந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன் வகைகளும் ஒன்று. நம்ம விருப்பம் அல்லது கன்சியூமர் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தைகள் பள்ளி இடமா இருந்துச்சுன்னா நல்ல இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா வளர்க்கலாம். அதே மாதிரி கப்பி மூலையும் ஈஸியாக நம்ம பராமரிக்கிறதுக்கு ஏற்ற வகையான மீன். அதனால வணிக ரீதியில் அதிக தேவைப்படும் மீன்களை அறிஞ்சு நம்ம தேர்வை செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த தொட்டியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதில் வந்துட்டு என்னென்ன தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் நீர்த்தாவரங்கள் தேவைப்படும். அலங்கார மீன் வளர்ப்பில் நீர்த்தாவரங்களில் பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீர்த்தாவரங்கள் வந்துட்டு மீன் தொட்டிகளை அழகுபடுத்துறது மட்டும் இல்லை, ஒரு மீன் வந்துட்டு இயற்கையான சூழ்நிலை அதோட வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை அது கொடுக்கும். அதனால நம்ம வந்துட்டு செடிகளில் வந்துட்டு வளர்க்குறோம். முக்கியமாக நீரோட மேற்பகுதியில் வந்துட்டு மெதக்கு நீர் தாவரங்கள் ரொம்ப

உப்பு வந்துட்டு ரொம்ப முக்கியம். செரட்டோஃபைலம், அதே மாதிரி பாசி, இந்த மாதிரி தாவரங்கள் வந்துட்டு அலங்கார மீன் வளர்ப்பு இனப்பெருக்கத்திற்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வந்துட்டு நம்ம ஆக்சிஜனையும் இது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சின்னதாக குட்டிகள் வந்துட்டு முட்டையிட்டு குட்டி பொறிக்கிறதா இருந்தாலும் சரி, குட்டி போடுற மீனாக இருந்தாலும் சரி, ஒரு மறைவிடமாகவும் இந்த தாவரங்கள் இருக்குது. அதே மாதிரி நீர் தாவரங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உபகரணங்களும் ரொம்ப முக்கியம். வண்ண மீன் வளர்ப்பில் முக்கியமானது தொட்டியில் பயன்படுத்தப்படும் ஏரேட்டர், காற்று பூத்தி சொல்லுவோம், ஒரு மோட்டர். இப்போ நம்ம கடையிலேயே நம்ம ஒரு டேங்க் வாங்க போகிறோம்னா அதோடையே கொடுத்துருவாங்க, நம்ம காற்று புகுத்தின்னு சொல்லுவோம், ஏரேட்டர் போடணும். ஸோ அதில் பயன்படுத்துறதுனால பிராணவாயு, டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லுவோம், அந்த அளவு வந்துட்டு அதிகரிக்கிறது. ஏன்னா அது வந்துட்டு மீன்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வலைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொட்டிக்கு அடிப்பகுதியில் வந்து நிறைய கூழாங்கள், அதே மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ எப்படி வளர்க்கலாம்னா, தொட்டிகளில் 75-80% நீர் நிரப்பி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஏற்ற மீன் வகைகளையும் நம்ம தேர்வு செஞ்சாச்சு. முட்டையிட்டு வளர்க்குற மீனா இல்லை குட்டியிட்டு வளர்க்குற மீனா நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வளர்க்க போகிற மீன் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்கிறவங்களா இருந்துச்சுன்னா குட்டி போடுற மீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வளர்த்ததுக்கு அப்புறமேட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்களை நம்ம தேர்வு செய்யலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற மீனை நம்ம தேர்விடலாம். குட்டியிடும் மீன் வகைகளை வந்துட்டு ஒரு மாதம் வளர்ந்த குட்டிகளை கூட நம்ம வந்துட்டு கடைகளில் வாங்கியோ இல்லை மீன் வள கல்லூரிகளில் இருந்து வாங்கியோ நம்ம இருப்பு செஞ்சு 2 மாசத்தில் நம்ம வந்துட்டு இனமுதிர்ச்சி அடைஞ்சலாம். ஏன்னா குட்டியிடும் மீன்கள் சீக்கிரமாக இனமுதிர்ச்சி அடைஞ்சு குட்டி போட்டுரும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னா, இனப்பெருக்க முறைன்னா குட்டியிடும் மீன்களை வந்து தொட்டிகளில் வந்துட்டு ஆண் மீனும் பொன்மீனும் ஒன்றாக இருக்கும்போது ஆண் மீனோட வந்துட்டு நம்ம விந்துப்பால் வந்துட்டு பெண் மீனுக்கு செலுத்தப்படும். ஸோ கருவுற்ற மீன்களை தனியாக பிரித்து 4 மீனுக்கு 1 ஆண் மீன் என்ற விகிதத்தில் தொட்டியில் இருப்பு செய்யணும். 1 வாரம் உணவளிச்சு வரும்போது நல்ல சத்தான உணவு அளிக்கணும். அதே மாதிரி உயிர் உணவும் அளிக்கணும். டாஃப்னியா, மொயினா, அதே மாதிரி பிளட் வார்ம்ஸ் அப்படிங்கிற உயிர் உணவையும் நம்ம அளிக்கணும். இவ்வாறு இந்த கருத்தரித்த மீன்களை ஆண் மீன் உதவின்றி 8-10 முறை குட்டிகளை வந்துட்டு வெளியிட்டுரும். நம்ம நல்ல சத்துள்ள உணவுகள் எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு பெண் மீனானது 30 நாள் இடைவெளியில் 1 முறைக்கு குட்டியில வெளியிடும். ஸோ இந்த இனப்பெருக்க காலத்துல ஆண் மீன்கள் வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியிலேயே ஒரு பெண் மீனோட நம்ம விட்டு வைக்கணும். கண்டிப்பா வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியில கொடிப்பாசியை வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா குட்டியிடுற மீன்கள்ல சில மீன்கள் வந்துட்டு தான் ஏனும் மீன்களை வந்து தானே உண்ணும், கேனிபாலிசம் இயல்புடையது என்பதா இந்த குட்டிகளை மறைஞ்சு கொள்வதற்கு இப்பாசிகள் வந்துட்டு பயன்படுத்தப்படணும். பெண் மீனானது பொதுவாக இரவு நேரங்களில் தான் குட்டியிடும் தன்மை இருக்கும். அதே மாதிரி இனப்பெருக்க நேரம் வந்துட்டு மாலை நேரமாக நம்ம இருக்கணும். அதனால இந்த வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், நீர்த்தர காரணிகளை சரியான அளவில் நம்ம பராமரிக்கணும். டெம்பரேச்சர் ஒவ்வொரு மீன்களுக்கும் மாறுபடும். அதே மாதிரி வெப்பநிலை ஒரு நம்மளுக்கு 28-32 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி ஆக்சிஜன் 5 mg/L இல்லைன்னா 5 PPM, more than 5 PPM சொல்லலாம். அந்த ஆக்சிஜனோட கரைதிறன் தன்மையும் இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான மாலை நேரத்திலேயோ இல்லை நைட்டு நேரத்திலேயோ அது குட்டிகளை ஈனும். நம்ம உடனே காலையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கை வளைய, அதாவது ஹேண்ட் நெட்டுன்னு சொல்லுவோம், அதை கொண்டு இந்த நம்ம குட்டிகள் எல்லாம் பிரித்து தனியாக ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துறணும். அலங்கார மீன் வளர்ப்போர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுதான். ஒரு குட்டியிடும் மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையிடும் மீன்களை வளர்க்க வேணும். இந்த முட்டையிடும் இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகளில் ஏதாவது 2 ஈஸியாக இனப்பெருக்கம் செய்கிறது, அதாவது பொன் மீனாக இருக்கட்டும் இல்லை சிச்சிரிட் வகையாக இருக்கட்டும், அந்த மாதிரி மீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வளர்த்துக்கலாம். இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்கள் வந்துட்டு குறைந்தது இனப்பெருக்கம் அடைய 6 மாத காலங்கள் தேவைப்படும். அதனால ஸோ இந்த வகை மீன்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னா, ஆண் மீன்களுக்கு 1 பெண் மீன், குட்டியிடு மீன்களுக்கு 3, பெண் மீன்களுக்கு 1 ஆண் மீன் தேவைப்படும். முட்டையிட்டு பொறிக்கும் அலங்கார மீன்களுக்கு ஆண் மீனுக்கு 1 பெண் மீன் தேவைப்படும். ஒட்டும் தன்மையுள்ள, அதாவது நம்ம அத்தசிவ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த முட்டையிட்டு பொறிக்கிற இதுலையுமே அத்தசிவ் எக்ஸ், நான் அத்தசிவ், ஒட்டும் தன்மையுள்ள முட்டைகள், ஒட்டாத தன்மையுள்ள முட்டைகள், 2 முட்டையிடும் மீன் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒட்டும் தன்மையுடைய மீன்களுக்கு வந்துட்டு கேர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த முட்டை ஒட்டிக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்ட்ரேட் அடிப்பாகங்களை வைக்கணும். அப்பதான் அந்த முட்டை போய் கரெக்டான அளவுல ஒட்டிக்கும். இப்ப ஏஞ்சல் ஃபிஷ்க்கா இருக்கலாம், நிறைய வந்துட்டு நம்ம செங்கல் வைக்கலாம், ஒரு ஸ்லாப் கல் வைக்கலாம், FRP பைப் துண்டுகளை வைக்கலாம். அதே மாதிரி ஃபைட்டர் ஃபிஷ்லயும் நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கண்ணாடியில இதையே விட்டு வளர்க்கலாம். சோ இது எப்ப வந்துட்டு இனப்பெருக்கம் அடைஞ்ச காலத்துலன்னா அதோட வாயில வந்துட்டு பபிள்ஸ் விடும். நம்ம அப்ப வந்துட்டு பெண் மீனை வந்துட்டு இதனோட சேர்த்து இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 2 பிரித்து வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி ரொம்ப இந்த போராளி மீன்கள்ல ஆண் மீன்கள் வந்துட்டு பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் பெரிய துடுப்புடன் இருக்கும். பெண் மீனை விட ஆண் மீன்களுக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் வணிக ரீதியான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்கே அதிகம். ஸோ இனப்பெருக்கத்துக்கு செவ்வக வடிவ சிறிய கண்ணாடி தொட்டியை வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்கு பயன்படுத்த

0: பயன்படுத்தலாம். போராளி இன மீன் பெருக்கத்தில் வந்துட்டு ஆண் மற்றும் பெண் மீன்களை தனித்தனி தொட்டியில் வச்சு எப்போ வந்துட்டு அதோட பபுள்ஸ் அதிகமாக விடுகுதோ அப்போ வந்துட்டு நம்ம பெண் மீனை அதில் வந்துட்டு தொட்டியில் விடலாம். ஏஞ்சல் மீன், இதை வந்து தேவதை மீனும்னு சொல்லலாம். இதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதோட இனப்பெருக்கத்திற்கு 2 அடி நீளம் 1 அடி அகலம் கொண்ட கண்ணாடி தொட்டியை பயன்படுத்தலாம். ஸோ ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்திற்கு கண்ணாடி தொட்டிகளில் கடப்பாக்கள் துண்டுகள், ஏன்னா அது வந்துட்டு ஒட்டக்கூடிய முட்டைகளை இடும். அதனால் நம்மளுக்கு இந்த துண்டோ இல்லை செங்கல் துண்டோ அதெல்லாம் நம்ம போடலாம். ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்தில் ஆண் பெண் மீன்கள் இன முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தானாக தனித்தனியாக பிரிஞ்சு வாழும் தன்மையோடு இருக்கும். ஸோ இதன் மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஆண் மீன் பெண் மீன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதற்கு ஊட்டச்சத்தான உணவு அளித்து நம்ம முட்டையை பொறிக்க வைக்கலாம். இந்த இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது மீன் உணவு. வளர்க்கப்படும் அலங்கார மீன்களுக்கு 25%-35% வரைக்கும் நம்மளுக்கு புரதம் கொண்ட குறுநீர் உணவு நம்ம தேவை. அதை தான் நம்ம பயன்படுத்தணும். இது எல்லாமே நம்மளுக்கு இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு பிளட் வார்ம்ஸ்ன்னு சொல்லு உயிர் உணவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிளட் வார்ம்ஸ், ஆர்டிமியா, டாஃப்னியா இந்த மாதிரி உயிர் உணவுகளை நம்ம கொடுத்தாலும் சீக்கிரமாக இந்த மீன்கள் இனப்பெருக்கம் அடையிறதா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபீட், அதாவது 25%-35% கொண்ட குறுநை உணவும் நம்ம கொடுக்கலாம். அதோட சப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு இந்த உயிர் உள்ள உணவும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசி தவிடு, புண்ணாக்கு, மீன் தூள், இந்த கோதுமை தவிடு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வண்ண மீன் உயிர் உணவும் வந்துட்டு நம்மளுக்கு வெளியவும் கிடைக்கும். அதாவது ப்ராசஸ்டு இல்லைனா ஃப்ரீஸ்டு ஆர்டிமியா, ஃப்ரீஸ்டு பிளட் வார்ம்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வண்ண மீன் வளர்ப்பை மேற்கொள்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிறிய முதலீடே போதுமானது. 50,000 முதல் 1,00,000 முதலீடு செஞ்சால் மாத வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். 3,000-5,000 வரைக்கும் நம்ம பெற முடியும். அந்த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். உங்க அந்த இடத்துல நம்ம வளர்த்தோம்னா அந்த மீனை வாங்குறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இப்போ நம்ம கடை போடலாம். இப்போ பள்ளிக்கூடத்துகளுக்கு முன்னாடியோ இல்லை வந்துட்டு கல்லூரிகளுக்கு முன்னாடியோ நம்ம போட்டோம்னா அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மீன்களை பார்த்தா ஒரு ஆர்வம் வரும், வாங்குவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ ஷாப்லையும் நம்ம விற்கலாம். அந்த அலங்கார மீன் வளர்ப்பு மையத்திலையும் நம்ம போய் கொடுக்கலாம். அதே மாதிரி 1,00,000-2,00,000 வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணோம்னா 1,000-10,000 வரைக்கும் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக வராது. ஒரு பண்ண ஆரம்பிச்சு 4 மாதம் கழிச்சு தான் ஒரு வண்ண மீன் வளர்ப்பில் லாபம் காண முடியும். படிப்படியாக அதோட வந்துட்டு குணாதிசயங்களையுமே, வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்னா இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. அதே மாதிரி இந்த வண்ண மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு எல்லா மக்களிடையுமே அதிகரித்து வருது. அதே மாதிரி பெண்கள் சுய உதவிக்குழுக்களாகவும் இணைஞ்சு மேற்கொள்ளலாம். ஏன் இதை வந்துட்டு குழந்தைகள் கூட அதை ஆர்வமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்ண மீன் வளர்ப்புக்கான பயிற்சி வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட அங்கமான கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப எளிமையானது மற்றும் வந்துட்டு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கு.
1: என்ன செம்பருத்தி, அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்லின் வினோ அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: உனக்கு புரிஞ்சுதா?
3: தெளிவா புரிஞ்சது மாதிரிதானி. இப்பதான் இந்த வண்ண மீன் வளர்க்கறதுல எனக்கு தைரியம் வந்திருக்கு.
2: என்னோட சேர்ந்து நீயும் இப்ப தொழில் கூட்டாளியா மாற போற, அப்படிதானே?
3: அதுல என்ன சந்தேகம்? சரி சரி, இங்க நிறைய வண்ண மீன் எல்லாம் தொட்டில அழகா இருக்கு. நான் ஒரு வண்ண மீன் வாங்க போறேன்.
2: நீதான் ஒரு பண்ணையே வைக்க போறியே, அப்புறம் ஒரு மீன் எதுக்கு உனக்கு?
3: அதுவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பணி நிறைவு செய்யறாரு, அவருக்கு கொடுக்க போறேன்.
2: நல்ல பரிசு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சேர்த்து சொல்லிடு.

வேளாண் திட்டங்கள். பிஎம் பிரணாம் திட்டம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, டிஏபி, என்பிகே போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். பிஎம் பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். இயற்கை உரம், உயிர் உரம், நானோ உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துதல் ஆகியவையும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். இதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலத்திற்கு மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவெனில், இது விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்குவதற்கு மாறாக வேதி உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி வேதியியல் உர பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஒரு மாநிலம் வேதி உர பயன்பாட்டை குறைத்து மானிய செலவை சேமித்தால் அந்த சேமிப்பில்

சதவிகிதம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதில் 95% தொகையை பயன்படுத்தி மாநில அரசுகள் வேளாண் உள்கட்டமைப்பு, இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி மையங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மண் ஆரோக்கிய மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. மீதமுள்ள 5% கண்காணிப்பு, ஆய்வு, திறன் மேம்பாடு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையுடன் வேதி உர பயன்பாட்டை குறைக்கும் ஊக்கம் ஏற்படுகிறது. PM பிரணாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி, நானோ யூரியா பயன்பாடு, மண் பரிசோதனை, மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல், உரங்களை சமநிலையாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் பயிரிடல், பயிர் எச்சங்களை பயிர் சுழற்சி செய்தல், கரிம உர உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் போன்ற நிலையான வேளாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக மண்ணின் கரிமச்சத்து அதிகரித்து நுண்ணுயிர் செயல்பாடு, நீர்த்தாங்கும் திறன் மேம்பட்டு நீண்டகால மகசூல் நிலைத்தன்மை பெறுகிறது. இத்திட்டம் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் மாசுபடுவது குறைகிறது. விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைந்து இயற்கை வேளாண்மையின் மூலம் உயர்தர விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடிகிறது. மேலும் பசுமையில்ல வாயு உமிழ்வை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் இந்த திட்டம் மறைமுகமாக பங்களிக்கிறது.

நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டிற்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள பிற்கா வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் இணைவதற்கான தகுதி அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்காரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் முன்மொழிவு படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் மற்றும் சிட்டா. பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள் அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தருமபுரி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தற்போது நிலவும் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலையன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை

0: மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பரிசீலனைக்கான அடங்கல், இஏ அடங்கல், விதைப்புச் சான்றிதழ், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலோ அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக நெற்பயிருக்கு ₹39,100, நிலக்கடலைக்கு ₹22,600, சோளப்பயிருக்கு ₹10,300 வழங்கப்படுகிறது. மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ₹782, சோளப்பயிருக்கு ₹206 மற்றும் நிலக்கடலைக்கு ₹452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற இணையதளத்திலோ அல்லது அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம் என தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அறிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இது உங்கள் அபிமான இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெள்ளுக என்ற தலைப்பில் விளம்பரவுள்ளது. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து சரியான 3 புதறிவு வினாக்களுக்கு பதிலை சொல்லி பரிசாக உங்கள் மனம் விரும்பிய பாடலை பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்கள் 043-42-24-40 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
6: அன்பு சோதர் ஸ்டீபன் ராஜா. இரவு வணக்கம் சார்.
5: இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து
6: சொல்பவர்? கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டி தென்னை விவசாயி ஏன் முருகன் சார்.
5: முருகனையா, உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய சட்டத்திட்டங்கள்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஆனா அப்படி இருந்தும் ஏன் வந்து நீங்க பேசும்போது வானொலி சத்தத்தை அதிகமா வச்சுட்டு பேசுறீங்க?
6: ஒரே சவுண்ட் சார், ஒரே சவுண்ட்.
5: சரிங்க சார், ஓகே. சரிங்க முருகன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பேட் இருக்கு பாத்தீங்களா, கிரிக்கெட் மட்டை, அது வந்து எந்த மரத்தால தயாரிக்கிறாங்க அப்படின்னு
6: தெரியுமா?
5: இல்லைங்க, தவறான பதில். அதுக்கு சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா வில்லோ மரம் அப்படின்றது சரியான பதில். நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியின் மற்ற தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். யாரை இருந்து பேசுறீங்க?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்கரவர்த்தி,
5: மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி பேசுறீங்க. சக்கரவர்த்தி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? தங்க போர்வை போர்த்திய நிலம் அப்படின்னு எந்த நாட்டை நம்ம அழைக்கிறோம்? சவுதி அரேபியா என்பது தவறான பதில். இங்கே ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். நன்றி, நிகழ்ச்சி அணிந்தமைக்கு வணக்கம். ஜெயராமன் பேசுறீங்க. ஜெயராமன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இந்தியாவில் உள்ள பாட்னா அந்த நகரத்துடைய பழைய பெயர் என்ன? அதாவது வரலாற்றில் அந்த நகரத்துக்கான பழைய பெயர்
7: என்ன?
5: ஆமாங்க ஐயா,
7: பீகார் தான் பாட்னா.

0: இல்லை கரெக்ட், நான் கேட்குறது வந்து
1: மன்னிச்சு
0: வரலாற்றில்.
1: சொல்லுங்க.
0: ஆமாம்
1: நன்றிங்க.
0: பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி நிகழ்ச்சி வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ மடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பேட்டிலேருந்து மகாலிங்கம் பேசுறேங்க.
0: மகாலிங்கம் பேசுறீங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ கேளுங்க.
0: அதாவது நம்ம இசை அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கும், குறிப்பாக வந்து சந்தோஷத்துக்கு சோகத்துக்குன்னு தனித்தனி இசை இருக்கு. அப்படி சோகத்தை குறிக்கக்கூடிய ராகம் என்ன ராகம் அப்படின்னு நீங்க சொல்லணும்.
1: இந்துஸ்தானி?
0: இந்துஸ்தானி இல்லைங்க, முகாரி அப்படின்னு ஒரு ராகம். இது வந்து இது இசைக்கும் போதே வந்து நம்ம கண்கள் வந்து நம்மளையும் அறியாமல் கண்ணீர் வர அளவுக்கு வந்து ரொம்ப சோகம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல முயற்சிங்கய்யா. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். முருகேசன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? நம்ம இந்திய நாட்டின் முதல் பெண் கவர்னர் யாருங்க? மனசுக்குள்ளேயே இருக்கான, வெளியே வர மாட்டேன்றீங்களா? பரவாயில்ல, இணைப்பில் நடந்த நிகழ்ச்சி மனித அழைப்பாளர், அன்பு வணக்கம். ஐயா இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் இங்க மதியன்பானை ராமகாயகிரி அருகிலிருந்து 1வது வார்டு எலெக்ஷன் பேசுறேன்.
0: லட்சுமணன் ஐயா, உங்களுக்கான சூப்பரான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு
2: பாத்தீங்கன்னா,
0: நம்ம இந்தியாவில தென்கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராமம் எதுங்கய்யா?
2: தென்கிழக்கு?
0: ஆமா
2: கிராமங்களா? ஐயா ஒகேனக்கல்னு சொன்னா ஊட்டி மலை.
0: ஐயா ஊட்டமலை நீங்கள் வந்து நம்ம தருமபுரிக்கு சொல்கிறீங்க, நான் கேட்குறது வந்து தென்கிழக்கு கடற்கரை கிராமம். இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி அப்படின்றது சரியான பதிலுங்க ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: தண்டபாணி பேசுகிறேங்க ஐயா.
0: தண்டபாணி பேசுகிறீங்க. தண்டபாணி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
3: அதுக்கு முன்னால உங்ககிட்ட முதல் முதல் முறையா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கேள்வி கேட்ட உடனே அதுக்கு முன்னால வெளிய உடனே சொல்லிடுறது ரொம்ப சிறப்பா இருக்கு.
0: நன்றி, நன்றிங்க.
3: சரி சொல்லுங்க, கேளுங்க.
0: உங்களுக்கான கேள்வி வந்து, குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்? இவர் வந்து இந்த செஸ் விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள்.
4: உங்களுக்கான
0: கேள்வி வந்து உலக எல்லாத்திலுமே ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இருக்கு, அதுக்கு வந்து சர்வதேச உணவுப் பொருள் அப்படின்னு பேர் இருக்கு, அது என்ன உணவுப் பொருள்ங்க? உணவுப் பொருள் வந்து சர்வதேச உணவுப் பொருள் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இல்லைங்கய்யா, சாதம் நிறைய நாடுகளில் சாப்பிட்றது இல்லைங்கய்யா. இந்த கனடா, அமெரிக்கா இது மாதிரி நாடுகளில் வந்து சாதம் வந்து ரொம்ப ரேர், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்களோ இல்லை அந்த உணவை விரும்புகிறவங்களை தவிர வேறு யாரும் எடுத்துக்கிறது இல்லை. முட்டைக்கோஸ் என்பது சரியான பதில்ங்கய்யா.
4: முட்டைக்கோஸ்.
0: ஆமாங்க. நன்றி நிகழ்ச்சி அணிந்தமைக்க. நிகழ்ச்சி அணியம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? புஷ்பலதா பேசுறீங்க. புஷ்பலதா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமா முட்டை இடக்கூடிய உயிரினம் எது? ஐயோ இல்லைங்க, ஈமு கோழி அந்த அளவுக்கு கிடையாதுங்க. கரையான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரையான் அதுதான் வந்து உலகத்திலே அதிகமா முட்டை இடக்கூடிய உயிரினம். பரவாயில்ல, நன்றிங்க இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
5: வணக்கம். இனிமையான பகல். வணக்கம்.
0: வணக்கம்.
5: மூர்த்தி.
0: மூர்த்தி பேசுறீங்க. மூர்த்தி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உலகத்துல அதிக அளவு சிலை வடிவமைக்கப்பட்ட மனிதர் யார், அதாவது அவருடைய உருவத்தை சிலையா செஞ்சிருக்காங்க, அந்த நபர் யாருன்னு நீங்க சொல்லணும்.
5: மகாத்மா காந்தி.
0: இல்லைங்க, லெனின் அப்படின்றது சரியான பதில். நன்றி நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாரங்க
6: பேசுறீங்க?
0: தாசம்பட்டியில இருந்து முருகன் பேசுறீங்க. முருகன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?

0: அதாவது நதிகளே இல்லாத நாடு எதுங்க?
1: நதிகளே இல்லாத நாடுங்களா?
0: ம்,
1: சவுதியில் வருங்கய்யா.
0: என்னங்க?
1: சவுதி ஏரியாவில் வருங்கய்யா.
0: கரெக்ட் தாங்க, சவுதி அரேபியான்றது சரியான பதில்
1: தான்.
0: உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 கோடி மரங்களை நட்டு நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஆமாம், அதாவது சுற்றுச்சூழல் மேலே இருக்கக்கூடிய அவருக்கு ஆர்வத்தின் மிகுதியாகவும் மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்நாளில் 3 கோடி மரங்களை நடவு செஞ்சு அதுக்காக நோபல் பரிசு பெற்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாரும் தெரியுமா? இல்லை, இதில் நான் குறிப்பு கொடுக்க உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்க முடியாதே. இல்லைங்க, அசோகர் இல்லைங்க. நம்ம பாடப்புத்தில் அசோகர் சொல்கிறீங்க, அவரில் பரவாயில்ல, நல்ல முயற்சி. வாங்காரி மார்தே அப்படின்றவர் தான் இதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம் நேர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து நம்ம சந்திப்போம் நேர்களே.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு
5: 8985 1 2 3 4 5.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
0: நேரம் 8:12 ஆயிற்றுக்கு. இணைஞ்சிருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக விழுக பொது அறிவு வினாவிடையாக வளம் வந்து கொண்டிருக்கிறதா? நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று சரியாக 3 வினாவிடைக்கு வந்து பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக பரிசா நீங்கள் மனம் விரும்பிய பாடல் வந்து ஒழிக்கப்படும். நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், அன்பு வணக்கம். இரவு வணக்கம். சொல்பவர் யார்? இங்க இருந்துங்க. ராஜசேகர். ராஜசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இந்த போக்குவரத்து காவலர்கள், டிராபிக் போலீஸே இல்லாத நாடு எந்த நாடு? திருக்குறள் வந்து எந்த அதிகாரம் வந்து 2 முறை வருது? குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் 2 முறை வருதுங்க. நன்றி. நிகழ்ச்சி அழைப்பாளர், அன்பு வணக்கம்.

0: இங்க பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் கரியப்பநிலையிலிருந்து சிவனேஷ்.
0: சிவனேஷ், சிவனேஷ் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கண்டத்தில் ரொம்ப ஏழ்மையான நாடு அப்படின்னா எதை சொல்லுவாங்க?
1: ஏழ்மையான நாடா? நன்றி.
0: பரவாயில்லைங்க, அல்பேனியா என்பது சரியான பதில். நிகழ்ச்சி மன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்சிட்டி பீமராஜன்.
0: கெங்குச்சிட்டிலேருந்து பீமராஜன் பேசுகிறீங்க. உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் அப்படின்றத முத முதல்ல உருவாக்கியவர்கள் யார்?
2: பள்ளிக்கூடம் என்று உருவாக்கியதா?
0: ஆமாம், பள்ளிக்கூடத்தை வந்து உருவாக்கினவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஒரு ப்ராப்பராக அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி, ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை முத முதல்ல உருவாக்கியவர்கள் யார் அப்படின்றது கேள்வி. பரவாயில்ல, பல ரோமானியர்கள் அப்படின்றது சரியான பதில்ங்க. ரோமானியர்கள் தான் முத முதல்ல இந்த கட்டமைப்பு வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய இந்தியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த குருகுல கல்வி முறையெல்லாம் கூட இருந்தது. ஆனால் அதை கரெக்டாக வடிவமைச்சவங்க வந்து ரோமானியர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். ஈரோடு மாவட்டம், யாருங்க? கோவிந்தசாமி பேசுறீங்க. கோவிந்தசாமி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக அதிசயம்னு சொல்லக்கூடிய தாஜ்மஹால் எந்த வகை மார்பிளால் கட்டப்பட்டது? பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா, நன்றி. நன்றி நீங்க. நிகழ்ச்சி அழைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சரிங்கய்யா,
3: மூன்று விடுகதுமே
0: விடுகதை இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து பொது அறிவு, ரொம்ப ஈஸியான கேள்விதான். நம்ம சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணங்கள்ல இருந்து எரிவாயு எல்லாம் தயாரிக்கிறாங்களா, வாயு?
3: ஆமாங்க.
0: அது என்ன வாயு? சாணத்துல இருந்து என்ன வாயு கிடைக்குது நமக்கு? இல்ல,
3: அது
0: ஆமா, அதோடைய பெயர். ஆமா, இல்லைங்க, நைட்ரஜன் என்பது தவறான பதில், மீத்தேன் என்பது சரியான பதில். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான கேள்வி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தென்னாப்பிரிக்கான ஒரு நாடு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாட்டுக்கு எத்தனை தலைநகர் இருக்கு? இரண்டு என்பது தவறான பதிலுங்க. அந்த நாட்டுக்கு வந்து மூன்று தலைநகர்கள் இருக்கு, பிரிக்டோரியா, கேப்டவுன் மற்றும் ப்ளூ போன்டைன் அப்படின்னு மூணு தலைநகர் இருக்கு அந்த நாட்டுக்கு. நன்றிங்க, நிகழ்ச்சியில் இந்த நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். இரவு வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுங்களே, கொஞ்சம் சரியான நேரத்தில் வந்து
4: பேசுங்களேன்.
0: ஆ, கேட்குது, சொல்லுங்க.
4: ராஜேஸ்வரி
0: பேசுறீங்க. ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி வந்து, இந்த பைசா கோபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பைசா கோபுரம் எதனால் கட்டப்பட்டது, என்ன கல்லால் கட்டப்பட்டதுன்னு
4: தெரியுங்களா?
0: சலவைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சலவைக்கல்லால தான் அந்த பைசா கோபுரத்தை வந்து கட்டியிருக்காங்க. நல்ல முயற்சி ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணிமன்ற தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
5: அன்பு, வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் சந்திரசேகர். நான் சாயங்காலமே சொன்ன உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு திரும்ப கேக்குறீங்க.
5: இல்ல பரவாயில்ல, கேட்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல.
0: சரிங்க, சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே இந்த கணினி கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாங்களே, அதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு என்னன்னு
5: தெரியுமா? அமெரிக்கா. அது
0: நல்லா கரெக்டா சொல்லணும், தப்பா சொன்னா பாயிண்ட் போச்சு. அமெரிக்கா என்பது சரியான பதில் சந்திரசேகர். உங்களுக்கான இன்னொரு கேள்வி, இது ரொம்ப எளிமையா இருக்கும். அதாவது 2026 வருஷம் தான் பத்மபாணி விருது பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த இசை மேதை யார்?

0: இளையராஜா அவர்கள்
1: நல்லா தெரியுமா, தப்பா சொன்ன பாட்டு கிடையாது.
0: இளையராஜன் தான் நான் நினைக்கிறேன்.
1: ஆமாங்க, சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. இளையராஜா
0: மகிழ்ச்சி
1: அவர்கள் தான். உங்களுக்கான
0: ஒரு கண்ணரை தாண்ட வச்சிருங்க பாப்போம்.
1: இருக்கு, அதுக்கு நீங்க தான் தாண்டணும், நான் உதவி தான் பண்ண முடியும். இதுவும் ரொம்ப எளிமையான கேள்விதான். 1000 ஏரிகளின் நாடு என அழைக்கப்படும் நாடு எது?
0: அயர்லாந்து.
1: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. லாந்து என்ன முடியும் அந்த நாடு, நீங்க இரண்டு சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு க்ளூ.
0: அயர்லாந்து,
1: அதுலயே அந்த நாட்டோட பேரும் லாந்து தான் முடியும்.
0: இங்கிலாந்து.
1: இங்கிலாந்தும் இல்லைங்க. பின்லாந்து என்பது சரியான பதில். பரவாயில்ல, நல்ல முயற்சி தான் சந்திரசேகர், நல்ல முயற்சி பண்ணி ரெண்டுல வெற்றி பெற்றிருக்கீங்களா. சரி விடுங்க, பாத்துக்கலாம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நன்றி சந்திரசேகர். இப்போ மிக்க நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். வந்த வேகத்தில் வேகமாக கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி பொது அறிவு வினாவிடை, அதாவது சொல்லுக விழுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
7: நேரம் 8:30. இணைந்திருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 100

0: புள்ளியியலில் இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக்கு விழுக என்ற தலைப்பில் பொது அறிவு வினா விடையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சரியான 3 பதிலை சொல்லி பரிசாக பாடல்களை பெற்றுச் செல்லலாம். நிகழ்ச்சியின் மன தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யாரும் எங்கே பேசுறீங்க? சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், உங்களுக்கான கேள்வி எளிமையா இருக்கட்டுமா, ரொம்ப கடினமா கேட்கலாமா? சரி, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவிற்கு வந்த வாஸ்கோ டா காமா எந்த ஆண்டு வந்தார்னு தெரியுமா?
1: 1498.
0: ஒரே பால் கோல் போட்டீங்க. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி பேப்பர் இருக்கு இல்லையா, செய்தித்தாள், தினசரி நாளிதழ் வெளியிட்ட முதல் நாடு எதுன்னு தெரியுமா? ஆமாம்,
1: அமெரிக்கா.
0: அமெரிக்கா இல்லைங்களே, ஜெர்மனி என்பது சரியான பதில் சண்முகசுந்தரம். நன்றி, நன்றி. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க?
2: சென்னையிலேருந்து
0: பிரமீலா பேசுறீங்க. பிரமீலா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாய் தயாரிப்பில் புகழ்பெற்ற இடம் எதுங்க?
2: பத்தமடை.
0: பத்தமடை நல்லா தெரியுமா?
2: நல்லா தெரியும்,
0: நல்லா தெரியும். சரி, ஓகேங்க.
2: புவிசார் குறியீடு கூட கிடைச்சது.
0: ஆமாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த தானத்தை முதல் முதலாக அமுல்படுத்திய நாடு எது?
2: இந்தியா.
0: இல்லை, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா சொல்லியிருக்கலாம். சரியா, இங்கிலாந்து என்பது சரியான பதில் பிரமிளா.
2: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சி அணி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: பாகல்பட்டி பெருமாள் சார்.
0: பாகல்பட்டியிலேருந்து பெருமாள் பேசுறீங்க. பெருமாளையா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெட்டர்லாம் போடும்போது கடைசியில் பின்கோடு அப்படின்னு ஒன்று எழுதும் தெரியுங்களா?
3: ஆமாம் சார்.
0: அந்த பின்கோடு அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்ன?
3: போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர்.
0: எல்லாம் சொன்னீங்க, கடைசியில் தப்பு பண்ணிட்டீங்களே. போஸ்டல் இன்டெக்ஸ் கோடு அப்படின்னு வரும், நம்பர்னு வராது. ஆமாம், போஸ்டல் இண்டெக்ஸ் கோட். பரவாயில்ல, நல்ல முயற்சி பெருமாள். நன்றி. நிகழ்ச்சி நிமிடத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
4: மக்கள் வானிலைக்கு இரவு வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலேருந்து எஃப்எம் வெங்கடேஷ் பேசுறேன்.
0: எல்லாம் நலமாக இருக்கும் வெங்கடேசன் ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க ஐயா, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: இந்த மாம்பழம் எந்த நாட்டில் பிறந்துச்சுன்னு தெரியுமா? மாம்பழத்தினுடைய பிறப்பிடம் எந்த நாடு? உங்களுக்கு தெரிஞ்சதா, அடிக்கடி நீங்க பயன்படுத்த பேசுறது கூட சொல்வீங்க. இந்த நாட்டோட பேர்ல நிறைய பாடல்கள் இருக்குங்க. இந்தியாங்க, நம்ம நாட்டுலதான், நம்ம நாடு தான் மாம்பழத்துடைய பிறப்பிடம் இந்தியா. நீங்கள் நம்ம ஊர் பேர் சொன்னீங்க, ஆனால் நம்ம நாடு மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நிகழ்ச்சி அடைந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அணி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு பேசுறீங்க. பாபு பாருங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரியே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த திமிங்கலம் பார்த்துருக்கீங்களா?
5: ஆமாம் சார்.
0: பார்த்துருக்கீங்களா இல்லை டிவியில் தான் பார்த்துருக்கீங்களா, நேரில்
5: பார்த்துருக்கீங்களா?
0: படத்துல தான் பார்த்துருக்கீங்க. சரி, இந்த திமிலங்கத்தோட உடல்ல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும்?
5: உடலில் அதாவது சார், ஒரு அப்ராச் பண்ணா சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச
5: சொல்லுங்க. 5000க்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் சார். 5000 இருந்து ஒரு 8000க்குள்ள இருக்கலாம் நினைக்கிறேன். ஒரு அப்ராச்
0: பண்ணா கொஞ்சம், நீங்க சொல்றதுல ஒரு பதில் கரெக்ட். அது என்னன்றது நீங்களே, 5 8ன்றது நீங்க தான் சொல்லணும். கரெக்ட்டா சொல்லுங்க.
5: 5 டு 8 சார்.
0: ஆஹா, இதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. 5 8
5: 5000 சார்.
0: 5000 ஆ? 8000 லிட்டர் இருக்குங்க.
5: அதான் 5 முதல் 8000 வரைக்கும் இருக்கு சொல்றேன்.
0: 8000 சரியான பதில். சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு பக்கம் வந்துட்டீங்க, அதனால நீங்கள் வந்து முதல் கேள்வியில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம்.
5: ஓகே சார்.
0: இன்னொரு கேள்வி, மீன்களே இல்லாத ஆறு இது, அந்த ஆற்றுல மீனே இருக்காது. ஆமாம்,
5: இல்லாத ஆறுகளா சார்?
0: ம்,
5: க்ளூ கிடைக்குமா சார்?
0: க்ளூ, அந்த ஆறு இப்படி சொல்கிறது, நம்ம நம்ம இந்தியாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க.
5: இந்தியாவில் இல்லைன்னு சார்.
0: ம்,
5: நியூசிலாந்து
0: இல்லைங்க. ஜோர்டான் அப்படின்ற ஆறுல தான் மீன்கள் இல்லை. ஆமாம், ஜோர்டான் ஆற்றுல மீன்கள் கிடையாது. நல்ல முயற்சி பாபு. நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க?

0: பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் திரும்பத்தில இருந்து பிரணயா பேசுறேன்.
0: உங்க பேர் மட்டும் சொல்லுங்களேன். அது மட்டும் கட்டாயிருச்சு.
1: பிரணயா.
0: பிரணயா. பிரணயா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் சிரிப்பதை போன்றே குரல் எழுப்பக்கூடிய பறவை எது?
1: மனிதன்?
0: ஆமா, நம்ம மனிதர்கள் சிரிக்கிறத மாதிரியே ஒரு பறவை வந்து சத்தம் போடும். அந்த பறவை பெயர் என்னங்க? கூக்காபெரா இல்லை, குக்குபெரா அப்படின்றது சரியான பதில். பரவாயில்ல, நல்ல முயற்சி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பற்களே இல்லாத பாலூட்டி இனம் எது?
1: என்னங்க?
0: பற்களே இல்லாத பாலூட்டி இனம் எது? இல்ல, தமிழ்ல தான் சொல்ல முடியும். இது புலவே வந்து தமிழுக்கான நிகழ்ச்சி தான்.
1: தமிழ்
0: நானே சொல்லிடுறேன், நிறைய நேரம் எடுத்துக்கூடாது. இல்ல இல்ல, எறும்பு தின்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எறும்புகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது. அதுதான் வந்து சரியான பதில். பற்கள் இல்லாத பாலோட்டினம் இது. அது என்ன பண்ணுன்னா, தன்னுடைய நாக்கை நீல வாட்டில் வந்து கொடுக்கும். அது வந்து எறும்பு புத்துக்குள்ள அது போச்சுன்னா அதில் இருக்க அதில் சுரக்கக்கூடிய ஒரு திரவம் எறும்புகளை வந்து ஈர்த்துக்கொள்ளும். அது மூலமாக எறும்புகள் போய் அதில் ஒட்டிக்கும். அதனால் எறும்புகளை வந்து உணவாக சாப்பிடக்கூடிய இனம் அது. அதனால தான் அதனுடைய பெயர் வந்து எறும்பு தின்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்க, நன்றி. பிரணயா நிகழ்ச்சி நிமிடம் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
2: ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இல்லைங்கய்யா, மறைமலை அடிகளார் என்பது சரியான பதில்ங்கய்யா. நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி நடத்த அழைப்பில் அன்பு வணக்கம். அன்பு வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தர்மபுரி உழவர் சந்தை வானொலி முடியப்பன்.
0: எல்லாமே கரெக்டுங்கய்யா, தொடர்ந்து வானொலி கேட்குறீங்க, நல்ல விஷயம். ஆனால் அந்த சவுண்டு மட்டும் குறைக்க மாட்டேன்றீங்களே.
3: ரேடியோ ஆஃப் பண்ணி விட்டுருங்க.
0: இல்லை, பேசும்போது மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் கேட்கும். சரிங்க முனியப்பனையா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அதிகமான நூலகங்கள் கொண்ட மாநிலம் எது?
3: இந்தியாவில் அதிகமான நூலகம் கொண்ட மாநிலம்?
0: ஆமாங்கய்யா.
3: ஐயா தமிழ்நாடு தான்யா?
0: இல்லைங்க ஐயா, நல்லா முயற்சி பண்ணுங்க. அது நமக்கு பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் தான் அதிகமான புத்தகங்கள் இருக்கு. நல்ல முயற்சி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம் நேயர்களே. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாள் கூத்து என்ற திரைப்படத்திலிருந்து அடியே என தொடங்கும் பாடல் ஒலிக்க உள்ளது. பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே, பாலக்கோடு.
6: நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நேரம் 8:44 நிமிடம். இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
7: ஐயா வணக்கங்க.
6: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
7: உக்கல்மலையிலிருந்து ராணி பேசுறீங்க.
6: ராணி
7: நலமா
6: இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ராணி. உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க.
6: நம்ம தமிழகத்துல எந்த பாரம்பரிய கலை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது? இது வந்து பாரம்பரியமா எப்படி சொல்றது, தலைமுறை தலைமுறையா நிறைய

0: ஆண்டுகளாக நம்ம தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு. நம்ம தமிழகத்துக்குரிய ஒரு நாட்டிய கலை அப்படின்னு சொல்லலாம்.
1: இது நடனக்கலைங்க.
0: ஆமாம், நடனக்கலை இல்லைங்க. நானே ஒரு ஹிண்ட் கொடுத்துற நாட்டிய கலை பரதநாட்டியம் என்பது சரியான பதில் ராணி. அதுக்கு தான் கவனிச்சிருந்தா கரெக்டாக பதில் சொல்லியிருப்பீங்க.
1: ஆமாங்க.
0: சரிங்க ராணி, நன்றி. நிகழ்ச்சி இந்த மைக்க நிகழ்ச்சி ராணியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். பரவாயில்ல, நன்றி. நிகழ்ச்சி ராணியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: இனிய வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழி பேசுறீங்க. தேன்மொழி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: ரொம்ப எளிமையான கேள்விதான். மீன்லாம் சாப்பிடுவீங்களா?
2: ஐயா மீன் சாப்பிட்றது இல்லைங்கய்யா.
0: சரி, அப்போ அசையும் சாப்பிட்றது இல்லை. அப்போ இந்த கேள்வி வேணாம் உங்களுக்கு. அப்போ வேற கேள்வி கேட்குறேன். அதாவது தன்னோட உடம்பை விட அதிகம் நீளம் நீளமாக கொண்ட நாக்கை கொண்ட விலங்கு எது? அதாவது தன் உடம்போட அதோடைய நாக்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், அந்த விலங்கு பெயர் என்ன?
2: ஐயா பாம்பாக்குமோ?
0: எங்க பாம்பு நாக்கு சின்னதுங்க. பச்சோந்தி அப்படின்ற ஒரு உயிரினம், அதோடைய நாக்கு தான் அதோடைய உடலை விட ரொம்ப பெருசு. சரிங்களா?
2: நன்றிங்க ஐயா,
0: நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: வணக்கம்
0: ஐயா.
3: நான் சேலம் மாவட்டம் குளத்தூர் பழக்கடை குருநாதன் சுத்ரா பேசுறேங்கண்ணா.
0: குருநாதங்களா? நான் குரு குணசேகரன் நினைச்சிட்டேங்க. குருநாதன் உங்க பேர் இல்லைங்களா?
3: ஆமாங்கண்ணா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி எது? ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய பகுதினா எதை சொல்லலாம்?
3: வணக்கம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் படிக்கின்றது ஐயப்பராஜிங்களா?
4: ஆமாம் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
4: சொல்லுங்க சார்.
0: சிப்பியில் வந்து முத்து உருவாகும் கேள்விப்பட்டிருப்பீங்க.
4: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: அந்த சிப்பியில் முத்து உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்?
4: தோராயமாக ஒரு ஆண்டு
0: இல்லைங்கய்யா, 15 ஆண்டுகள் ஆகும் சிப்பியில் முத்து உருவாக. ஆமாம்,
4: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: தருமபுரியிலிருந்து
0: சுந்தரராஜன். சுந்தரராஜன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது?
5: தலையில
0: இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது?
5: நோ ஐடியா.
0: பரவாயில்லைங்க, இறால் என்பது சரியான பதில். ஹில்ஷனி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: வணக்கம் சார், ராஜேஷ் கண்ணா. சேலம் மாவட்டம் என் மாட்டாமங்கலம் வில்லேஜ். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் ராஜேஷ் கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: எனக்கு எப்படி போல் ஜாலி தான், அப்படிதான்.
0: சூப்பருங்க. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: கேட்கலாம்.
0: புதியதோர் உலகம் செய்வோம் என பாடி முழங்கியவர் யார்?
6: புதியதோர் உலகம், பாரதிதாசன்.
0: பாரதிதாசன் என்பது சரியான பதில், கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு
6: பாத்தீங்கன்னா,
0: வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆமா,
6: வனப்பு என்பது காடு
0: இல்லைங்க. வனப்பு என்னும் சொல்லினோட பொருள் வந்து அழகு அப்படின்றது அர்த்தம்.
6: தேங்க்யூங்க,
0: நன்றி. நிகழ்ச்சி அணி மட தலைப்பாளர் சந்திப்போம். அன்பு வணக்கம்.
7: இரவு வணக்கம் ஐயா. ஸ்டீபன் ராஜ் ஐயா, இரவு வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க.
7: பாப்பாரப்பட்டில இருந்து பழனி பேசுறேங்க ஐயா.
0: பாப்பாரப்பட்டில இருந்து பழனி பேசுறீங்க. உங்களுக்கான கேள்வி, வானவில்ல 7 வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார்?
7: வானவில்ல 7 வண்ணங்கள் இருக்கு கண்டுபிடிச்சவர்களா?
0: ஆமா,
7: நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவர்களை கண்டுபிடிச்சவர்
0: இல்லைங்க. இவர் வெளிநாட்டை சார்ந்தவர், நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்.
7: நன்றிங்க.
0: பரவாயில்ல, ஐசக் நியூட்டன் என்பது சரியான பதில்ங்கய்யா. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம், பேசுறீங்க?
8: வணக்கம், டி என் ராம், தேங்காய் மரத்தை.
0: ராம் பேசுறீங்க. ராம், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டத்துல மட்டுமே பரவலா வாழக்கூடிய விலங்கு எது? புறா இல்லைங்க. புறா இல்ல, நம்ம ஊர்ல கூட தானே இருக்கு. இது வந்து அந்த கண்டத்துல மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்கும். மற்ற இடத்துல 1-2 இருக்கலாம், ஆனா அதிகமா காணக்கூடிய கண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. இதுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா, வரிக்குதிரை என்பது

0: என பதில். நிகழ்ச்சி மிக்க நன்றி. நிகழ்ச்சி நினைமட தலைப்பாளர் அன்பு வணக்கம். நன்றி. நிகழ்ச்சி நினைமட தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம். கரையப்பணி
0: மணி பேசுறீங்க. மணி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க கேளுங்க.
0: நம்ம கால் பாதங்கள்ல எத்தனை எலும்பு இருக்குன்னு தெரியுங்களா?
1: நம்ம கால் பாதத்துல அஞ்சு
0: இல்லைங்க, 16 எலும்புகள் இருக்கு நம்ம கால் பாதத்துல. நன்றி. நிகழ்ச்சி நிமிக்க நிகழ்ச்சி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திங்களூர் இருந்து ஜி கே கோபால்.
0: கோபால் பேசுறீங்க. திங்களூர் நீங்க?
2: ஆமா.
0: எங்க இருக்கு அந்த ஊர்?
2: ஈரோடு மாவட்டம்.
0: ஈரோடுல இருக்கு. ஓகே சரிங்கய்யா. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜந்தா குகை கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: கேட்டிருக்கிறேன்.
0: அந்த அஜந்தா குகை கோவில்களில், அந்த அஜந்தா குகை கோவில்களுடைய எண்ணிக்கை எத்தனை? அந்த குகையில் நிறைய கோவில்கள் இருக்கும், அதில் எத்தனை கோவில்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லணும்.
2: ஒரு 36 இருக்கும். ஒரு தோராயம்.
0: தோராயம் பரவாயில்ல, நல்ல பக்கம் வந்திருக்கீங்க. 27 கோவில் என்பது சரியான பதில்ங்கய்யா.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீமன தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? முனுசாமி பேசுறீங்க. ஐயா உங்களுக்கான சுருக்கமாவா? சரி, ரொம்ப எளிமையாக கேட்குறேன். இது நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது பார்க்கணும், அந்த உயிரினத்தை பார்க்கலாம். இரண்டு இறைப்பைகளை கொண்ட பிராணி எது? ஆமை இல்லை. தேனி என்பது சரியான பதில். ஆமா, தேனி என்பது சரியான பதில். நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் முக்கல்லாம் வீட்டு பஞ்சாயத்தில் மேல்கனியாவட்டா கிராமத்தில் முருகேசன் பேசுறேங்க ஐயா.
0: முருகேசன் பேசுறீங்க. இன்னைக்கு நிறைய முருகேசன் வந்திருக்காங்க இணைப்புக்கு.
3: சொல்லுங்க ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானின் விடுதலை என்ற பாடலின் ஆசிரியர் யார்?
3: என்னங்க ஐயா?
0: மானின் விடுதலை என்ற பாட்டோட ஆசிரியர் யார்? சரிங்க. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க இதற்கான சரியான பதில் ஆளா வள்ளியப்பா என்பது சரியான பதில். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அனல் மேலே பனித்துளி என்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்க வந்து கொண்டிருக்கிறது.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்களே. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன், சக்கரவர்த்தி, ஜெயராமன், மகாலிங்கம், முருகேசன், லக்ஷ்மணன், தண்டபாணி, துரை, புஷ்பலதா, மூர்த்தி, முருகன், ராஜசேகர், ராஜா, சிவனேஷ், பீமராஜன், கோவிந்தசாமி, மோகன், ஜெய்சீலன், ராஜேஸ்வரி, சந்திரசேகர், சண்முக சுந்தரம், பிரமிளா, பெருமாள், வெங்கடேசன், பாபு, பிரண்யா, ஆறுமுகம், முனியப்பன், ராணி, தேன்மொழி, குருநாதன், ஐயப்பராஜ், சுந்தர்ராஜன், ராஜேஷ் கண்ணா, பழனி, ராம், மணி, கோபால், முனுசாமி, முருகேசன் அப்படின்ற நிறைய நேயர்கள் வந்து வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து சரியான பதிலை சொல்ல ரொம்பவே வந்து முயற்சி பண்ணாங்க. சொல்லப்போனால் வந்து சந்திரசேகர் அப்புறமா வந்து பாபு இவங்கெல்லாம் வந்து நல்லா முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் அவங்களால வெற்றி பெற முடியல. இன்னும் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. அதாவது நம்ம அவ்வையர் சொன்ன மாதிரி வந்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் தேடுங்க, நிறைய படிங்க, நம்முடைய அறிவை வந்து நாளுக்கு நாள் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த சொல்லுக வெளிகளை வந்து பொதறிவு நடவடியில் பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேர்களின் கனிவான கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. கடந்த 1 மணி நேரமாக இளம் தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்படி மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம், ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
2: இன்க்ளூசிவ் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய எல்லோரையும் உள்ளடக்கும் ஒரு புரட்சியாக இதை நாம் பார்க்கலாம். ரிச்சர்ட் தாலர் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல்வாதி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வருகிறார். ஒரு லிஃப்ட்டு இருக்குது ஒரு பில்டிங்கில், 7 பேர் போகலாம், 6 பேர் உள்ளே இருக்காங்க. ஒருத்தர் வர்றார், ஒரு முதியவர் வர்றாரு. அவர் உள்ளே போன உடனே மற்றவங்களெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் உள்ளடக்கிக்கிறாங்க. அப்போ 7வது நபர் உள்ளபோது முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேரையும் கொஞ்சம் நகர வச்சு இவர் உள்ளே வர்றார். இதற்கு நட்ஜிங் அப்படின்னு பேர். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த ஜன்தன் கணக்கை நாம் பார்க்கலாம். எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு வங்கி கணக்குனால ஒரு தனிநபருக்கு என்ன பலன் ஏற்படலாம் அப்படின்ற கேள்வி வரும். அது ஒரு நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு 2 நிமிடங்கள். இது நடந்தது ஏறத்தாழ 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் பொதுத்துறை வங்கியில் பணியாற்றிவேன் ஒரு 10-15 வருஷம். தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு அரசு துறை நிறுவனம், அதே பகுதியில் ஒரு பொதுத்துறை வங்கி. இந்த நிறுவனத்தில், அரசு துறை நிறுவனத்தில் 1000 பேர் பணியாற்றுறாங்க. 500 பேர் ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்கள். 500 பேர் ஒப்பந்த ஊழியர்கள். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாள் அந்த அமைப்பு பொதுத்துறை நிறுவனத்தில் அந்த வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் காசாளர் மூலமாக எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ இந்த வங்கியினுடைய மேலாளர் புதியதாக ஒருத்தர் பதவியேற்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த அரசு அமைப்பை போய் பார்த்து, நீங்கள் எங்ககிட்டேருந்து மொத்தமாக உங்கள் கணக்குலேருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க, எல்லாருக்கும் நாங்கள் கணக்கு ஓப்பன் பண்ணிடுறோம், அவங்க எங்ககிட்ட வந்து பணத்தை எடுத்துக்கிட்டோம், உங்களுடைய காசாளர் ஒரே நாளைக்கு எல்லாரையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது, எங்கள் அலுவலகத்தில் ஊழியர் இருக்காங்க, ஒரு ஊழியருக்கு 4 ஊழியர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறார். அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணார், ஊழியர்கள்லாம் வரபோது அவங்கள்ட்ட பேசி, ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி, ஒரு தொடர் வைப்பு நிதி ஒன்று ஆரம்பிங்களேன், அவங்களோட சம்பளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தொடர் வைப்பு நிதி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட், 10 ரூபா 20 ரூபா, நான் சொல்கிறது 45 வருஷம் முன்னாடி, கொஞ்சம் நல்லா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா, ஒரு 50 ரூபா போட்டவரை எடுத்துக்கலாம், ஒரு வருடத்துக்கு ஆர்டி, அப்போ 600 ரூபா சேருது, ஒரு 10-15 ரூபாயோ ஏதோ அதுக்கு வட்டி வரும். அந்த வட்டியோட அந்த பணத்தை எடுத்த போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது,
3: ஒரு மகிழ்ச்சியும் கூட.
2: ஆமாம். எதனோட அது சேருதுன்னா, அந்த மேலாளர் என்ன பண்ணார்னா, அந்த பள்ளிக்கு கட்டணம் கட்டணும்ல, அதோட சேர்ற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டார். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அட இத்தனை நாள் நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு கடன் வாங்கினோம், யார்கிட்டயோ பக்கத்து வீட்டில், எழுத்து வீட்டில், அப்பா கிட்டக்க மாமனார்கிட்டக்கன்னு வாங்கினோம், இது பாரு நம்மளுடைய குழந்தைக்கு கை மேலே பணம் கிடச்சிடுது, ஆனால் மாதம் நம்ம குறைச்ச தொகை தான் போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அலுவலகத்துக்கு வந்து, 50 ரூபாய்க்கு பதில் 100 ரூபா ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள், எங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது ஒரு தனிநபர் ஒரு சிந்தனை செய்து ஊழியர்கள் 1000 பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடம். இதுவே இந்தியா முழுவதும் பரவி இருக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் ஜன்தன் கணக்கு இந்தியா முழுவதிலும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று ஒரு பறவை பார்வையில் சொல்கிற பொழுது எல்லோருக்கும் பயன்பட்டது. அடுத்ததாக தனிநபரை எடுத்துக்கொண்டு வருவோம். நான் கிராமப்புறத்தில் வேலை பண்ணுவேன் பேங்க்கில். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 3 பிரச்சனைகள் உண்டு. நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த திட்டத்தை நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பரவலான திட்டமானு. 3 காரணங்களுக்காக அவர்கள் கணக்கு தொடங்க மாட்டார்கள். முதல் காரணம், பெரும்பாலானவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட முடியாது. அதை லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் சொல்லுவோம், இடதுகை பெருவிரல் ரேகை. இப்போ அது எதுவுமே கிடையாது.
3: டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய அட்வான்டேஜ் இல்லையா?

0: ஆதார் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை போட்டா இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்கிறது, இவருக்கு ஏற்கனவே ஜந்தன் கணக்கு இருக்கிறது, அவர் தனியாக ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவர் இந்த கடன் வாங்கி இருக்கிறார் என்கிற விவரம் வந்துட்டதுனால ஒரு வங்கியில் ஸ்க்ரீன்லேயே முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பவருடைய சகல விஷயங்களும் விவரங்களும் வந்து விடுவதால் அவர்கள் கடன் தருவதற்கு இப்பொழுது சுலபமாகி விட்டது. யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க போய் கடன் கொடுக்கலாம். பெனிட்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் கால் பதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. வங்கிக்கு இதனால் மிகப்பெரிய அனுகூலம். நான் இந்த நம்பருக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அடுத்த வங்கி கிட்ட சொன்னா போறோம், அவங்களுடைய ஸ்கிரீன்ல போய் பார்த்தாங்கன்னாலும் நடுவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் மூலமா கடன் வாங்கி இருக்கிறதான். அதனால் ஒருவருக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும். அவர் அதை திரும்ப செலுத்தி இருந்தால் அடுத்த கடன் உண்மையாக கிடைக்கும். இது கிராமப்புறத்தில் வந்திருக்கிறது. ஒரு கூடுதலான ஒன்றை சொல்லணும்னா, இப்ப நம்ம QR கோடுல பே பண்றோம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற சந்தையில QR கோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கையேந்தி பவன் நம்ம ஹாசியமாக சொல்கிறோமே, அவங்க QR கோடு வச்சுருக்கிறாங்க.
1: காய்கறி வியாபாரி,
0: காய்கறி எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்து விட்டது. இப்போ அந்த இடத்துல பணம் வந்த உடனே வங்கி மேலாளருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு காய்கறி கடை நடத்துகிறாங்க, தினமும் 50 ரூபா 100 ரூபான்னு நம்மளுடைய கணக்குக்கு பணம் வருது, அவங்க எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு 5000 ரூபா கடன் கொடுக்கலாம். ஜந்தன் கணக்கும் ஆதாரும் இணைந்த பிறகு இந்திய நாட்டினுடைய கிராமப்புறம் மாறி இருக்கிறது,
1: முன்னேற்றம் அடைந்திருக்கிறது,
0: பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்தது. நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகை 140 கோடிக்கு மேலே போய் 147 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. ரொம்ப அப்படியே புள்ளி விவரமா இருந்தா போர் அடிக்கும். அதனால ஒரு 140 கோடி, அதுல 59 கோடியிலேருந்து 60 கோடி பேருக்கு கடந்த வார கணக்கு படி ஜன்தன் கணக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல 45 கோடி பேர் பெண்களா இருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அது அவங்களுக்கு தான் எம்பவர் பண்ணணும். தமிழ்ல கல்வியை சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகா சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு கல்வியை கொடுத்தால் அது அவனுடைய வருமானம் ஈட்டும் சக்தியை கொடுக்கிறது, ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய்க்கு நாம் பாடம் சொல்லி கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி ஆகுது. சோசியல் பெனிஃபிட்ங்கிறது அங்க அதிகமா இருக்கு. அது இந்த இடத்திலும் கிடைக்கிறது. 45 கோடி மக்கள், பெண் மக்கள், ஒரு 35 கோடி மக்கள் மொத்தத்தில், அந்த 60 கோடி கணக்கு வச்சிருக்கிறவங்கள 35 கோடி வந்து கிராமப்புறத்தில் இருக்காங்க, 45 கோடி மக்கள் பெண்களாக இருக்காங்க. பொருளாதாரத்தில் நட்ஜிங்கிற கான்செப்டை முதல்ல பார்த்தோமே, அது இந்த இடத்தில் வருகிறது.
1: நிச்சயமா சார்,
0: இதனால் ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கிறது. ஒரு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வங்கிக்குள்ள தைரியமாக போக, அரசு ஏதாவது தொகை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போயிடும்.
1: அதாவது அரசினுடைய மானியமும் கூட கரெக்டா அந்த அக்கவுண்ட்ல பயனாளிக்கு சரியா நேரடியா
0: போய் சேர்ந்துடும். அதனால இடைத்தரகர்களுடைய பிரச்சனை என்பது முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அப்ப ஜந்தன் எப்படிப்பட்ட ஒரு மந்திர கோல்ன்றத நம்ம பார்க்கணும். அதனால் பயன்பட்டவர்கள், சிறு சேமிப்பு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அதிகம். பாதுகாப்பான பணம் ஒரு வங்கி எல்லா இடத்துலயும் இருக்கு. கார்டு, ரூபே கார்டுக்கு கொடுத்துருக்காங்க தேவைப்படுபவர்களுக்கு. அவங்க 24 மணி நேரமும் பணம் எடுக்கலாம். அதனால் இது ஒரு மாபெரும் புரட்சி. நட்ஜிங்கிறது கூட ரொம்ப சின்ன கான்செப்டாக நான் சொல்லுவேன். ரெவல்யூஷனரி இன்க்ளூஷன், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பதை இது கொண்டு வந்திருக்கு.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கிய, குறிப்பா வந்து பெண்களுக்கான வளர்ச்சியை கொடுத்த ஒரு திட்டமா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, சேமிப்பு அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கும் அவசியம், ஒரு நாட்டிற்கும் அவசியம். அந்த பழக்கம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் போதுதான் நாட்டுக்கு வந்து பலன் தரக்கூடியது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் நிறைய பேர்கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட, சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாமா சார்?
0: சேமிப்புங்கிறது குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பம் சேமித்தால் நாடு செழிக்கும். இது என்ன ஒரு சாதாரண ஒரு ஓசை நயமிக்க கோஷமா அப்படின்னா, இல்லை. சேமிப்பு இல்லாத நாடுகளில், ஒரு மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம், சேமிப்பு தனிநபரிடம் இருக்கின்ற ஒரு பழக்கத்தினால் அரசாங்கத்தின் கையிலே எல்லா கட்டுப்பாடுகளும் வங்கியின் மீது இருந்த காரணத்தினால், 2008 சப்பு பிரைம்னு சொல்லக்கூடியது வந்த பொழுதும், கொரோனா போன்ற விஷயங்கள் வந்த பொழுதும், நம்மால் தாக்குப்பிடிந்த முடிந்ததற்கு மிகப்பெரிய

காரணமே சேமிப்பு பழக்கம்தான். எந்த சமூகம் சேமிக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறும். சேமிக்கிற பழக்கத்தை செலவை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டுடலாம். சேமிக்கிற பழக்கம் வருவதற்கு அது சிறு வயதிலிருந்து பழக வேண்டும். யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ, நல்லா சேமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா, அவங்கள அனலைஸ் பண்ணிங்கன்னாக்க, கேள்விகள் கேட்டால், சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருக்கும். எறும்பு இருக்க அது இந்த நெல்லை தன்னுடைய புத்துல சேமிக்கும். சேமிக்கிற பொழுது நெல்லின் இரண்டு முனைகளையும் கடித்து விட்டு

0: உங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருக்கும். எறும்பு இருக்க, அது இந்த நெல்லை தன்னுடைய புத்துல சேமிக்கும். சேமிக்கிற பொழுது நெல்லின் இரண்டு முனைகளையும் கடித்து விட்டு சேமிக்கும். நெல்லோட ரெண்டு முனையும் கடிச்சிட்டா தண்ணியோ ஈரப்பதமோ உள்ள போனாலும் முளைக்காது. அதால மழை காலத்திலும் சாப்பிட முடியும். ஒரு ஐந்தறிவு எறும்பால் இப்படி சேமிக்க முடியுதுன்னா நாம புத்திசாலித்தனமா எவ்வளவு சேமிக்கணும். ஆனால் இது சிறு வயதில் உண்டாக வேண்டிய பழக்கம். இந்தியாவில் ஜன்தன் கணக்கு நாளாக நாளாக, நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, தொடர் வைப்புன்னு. அதில் வங்கிக்கு என்ன அட்வான்டேஜ்? ஏன் வங்கி 1000 பேர் 100 100 ரூபா சேர்க்குறாங்க இந்த மாதம், அடுத்த மாதம் 100 100 ரூபா போடுறாங்க. அப்போ வங்கிக்கு
1: பணம் வருது,
0: கூட வருது. 12வது மாதம் பெரிய தொகை இருக்கு. பெரிய தொகையை இப்போ எடுத்துட்டு போறவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, இதுல ஒரு பகுதியை எஃப்டியா போட்டுட்டு ஒரு பகுதியை உங்க செலவுக்கு வச்சுக்கங்கன்றாங்க. அப்ப வங்கிக்கு அதனால் பலன். இவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. முன்னாடி 50 ரூபாய் சேமிச்சவங்க இப்ப 100 ரூபாய் சேமிக்கிறேன்னு வராங்க. வங்கி கணக்கு மாதிரி ஒரு மாபெரும் செல்வத்திற்கான, சுபீட்சத்திற்கான, ஒளிமயமான எதிர்காலத்திற்கான திறவுகோள் வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் வங்கியில பணியாற்றியவன்ற முறையில சொல்றேன்.
1: இப்போ வந்து ஒரு வங்கி,
0: வங்கியை நான் எப்படி பார்த்துருக்கேன், இப்போ அது எப்படி மாறி இருக்கிறதுன்றத பார்க்குற போது ஆச்சரியமாக இருக்கிறது.
1: தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்து வரும்போது வங்கியோட சேவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு பழக்கம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. இந்த சேமிப்பு பழக்கம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நன்மைகளும் வந்து இந்த ஜன்தன் கணக்குனால வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். எப்படி தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு இந்த வங்கி கணக்கு அப்படின்றது உதவிகரமாக இருந்தது சார்?
0: தனிநபர் ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கடன் வாங்க நினைத்தால் அவங்களுக்கு மறைமுகமாக ஒரு சேமிப்பு இருக்குது. இப்போ நான் தனியார்கிட்ட போய் கடன் வாங்கினேன்னா நான் 100 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னா, ஒரு வங்கியில் நான் அதை வாங்குற போது அது 50 ரூபாயோ 40 ரூபாயோ இருக்கும். அப்போ அங்கேயே எனக்கு 60 ரூபாய் சேமிப்பு ஆகி போயிடுது. இப்போ இவ எனக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விற்பனை ஆறுது, நீங்கள் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னா அவரை பற்றி ஒரு மேனேஜர் இப்படி ஜட்ஜ் பண்ணுவார். அவர் தினமும் போய் தன்னுடைய வாரத்திற்கு ஒரு முறை போய் தன்னுடைய பணத்தை கட்டி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது அனுகூலமாக இருந்திருக்கும். இப்போ அது தானாக நடக்குது. கியூஆர் கோடை போட்ட உடனே பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க்கு மேனேஜர் எடுத்து பார்க்குற பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கேஷ் இல்லாமல் வாங்கியிருக்க வந்துருக்கிறதே இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே இது வழியாக நீங்கள் போட சொல்லிடுங்க, நீங்கள் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், உங்களுக்கு கடன் தரோம். அதனால தொழில் முனைவோர் வருவாங்க.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: பாட்டி, குழக்கட்ட சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நேர்களின் கனிவான கவனத்திற்கு, இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம்பெறவுள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இது இடைவிடாத இசைமலை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
4: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
3: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
4: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு?

0: மாமா விளையாட போறோம்.
1: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
0: மாமா எனக்கு ஒண்ணு புரியலையே, கிரிக்கெட்டா கபடியா இல்ல கேரம்போர்டா?
1: மச்சான் இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
0: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான் வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா?
0: அட அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
0: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% போய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: இரவை இனிமையாக்க, உங்கள் இதயத்தை இசையால் நிறைக்க, உங்களுக்காக தொடங்குகிறது சுகமான ராகங்கள். பழைய பாடல்களின் பொற்கால நினைவுகளோடு உங்கள் இரவை அழகாக்கும் இசை பயணம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம்பெற உள்ளது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒழிக்க விரும்பினால் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நன்றி
0: குமரேசன், நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் விளம்பர காத்திருக்குது. இது உங்களுக்கான பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கே பேசுறீங்க?
4: தருமபுரி பண்பலை குடும்பத்தார் அனைவருக்கும் எனது இரவு வணக்கம் ஐயா.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
4: எனக்கு வந்து பிடித்த பாடல் வந்து ஹரிதாஸ் பாட்டு வந்து அன்னையும் தந்தையும் அந்த பாடல் கொடுக்கையா அனைத்து பேர்களுக்காகும்.
3: நிச்சயமா, ஆனா உங்க பேர் மட்டும் சொல்லவே.
4: என் பேர் வந்து பன்னீர்செல்வம்.
3: நீங்க கேட்ட மாதிரியான பாடல் ஒலிக்க காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நட்சத்திரங்கள் வானில் விழிக்க நினைவுகள் நம் மனதில் விழிக்கின்றது. காதோறும் ஒழிக்கும் இந்த பழைய கானங்கள் காலங்கள் மறைத்த கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறது. இன்றிரவு இசையோடு மனமும் கொஞ்சம் பயணம் செய்யட்டும் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்
3: ஐயா. அன்பு வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி பிடபிள்யூடி காலையிலிருந்து கஜபதி பேசுறேன் ஐயா.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
3: படம் பேரு நெஞ்சிருக்கும் வரை. பாடல் முத்துக்கள் தொடங்கும் பாடல்.
2: நிச்சயமா வழங்கலாம் கஜபதியா. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ நிகழ்ச்சி அணியும் அன்பழைப்பாளர் அன்பு வணக்கம். இரவு வணக்கம் சொல்பவர் யார்? இங்கிருந்து நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு படம் வந்து பத்ரகாளிங்க. பாடல் வந்து கண்ணன் ஒரு பெய் குழந்தை என்ற பாடல் அனைத்து மாவட்ட நேர்களும் கொடுங்க.
0: உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் விளம்பர காத்திருக்கிறது. பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: நேரம் 10:19 இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: தருமபுரி பாசப்பல் 103.
0: உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுங்க.
1: என்ன
0: பாடல் வழங்கலாம் சார் உங்களுக்கு?
1: கௌரவம் திரைப்படத்தில் நானுமா கண்ணா நீயும் நானுமா என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக கொடுங்க.

0: பாட்டுகளின் வரிகளில் மறந்து போன நினைவுகள் மீண்டும் விழிக்கிறது. சுகமான ராகங்கள் இன்று உங்கள் மனதை மெதுவாக வருடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் மக்கமணி பஞ்சாயத்து தாசம்பட்டியிலிருந்து சித்தன்.
0: சொல்லுங்க சித்தன், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில்
1: பழைய பாடல் என்றாலே சார், மக்கள் மனதில் என்ற பாடல் நம்ம 102 பண்பலை

0: நேரம் இரவு 10:32. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் கெட்டுப்பட்டி சின்னசாமிங்க.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: திரைப்படம் வந்து அவள் ஒரு தொடர்கதை. பாடல் ஆடுமடி தொட்டில் இனி 5 திங்கள் போனால்.
0: வழங்கிடலாம். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க
1: ஐயா? தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம்.

0: நாராயணபுரம், தாதநாயக்கம்பட்டியிலிருந்து நாராயணபுரம்.
1: சொல்லுங்க ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
0: ஐயா, என்னுடைய பெயர் முருகன்.
1: முருகன் ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
0: ஐயா, உரிமை குரல் படம் பாடல் கல்யாண வலையோசை கொண்டு பாடல்
1: வழங்கலாம். நீங்கள் கேட்ட பாடலை பண்பலையில் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: மாலையான நேரம். காதில் ஒலிக்கும் இந்த பழைய காவிய கானங்கள் நம்மை காலத்தை பின்னோக்கி அழைத்துச் செல்கின்றன. ஒலிக்கும் இது இசை மட்டுமல்ல, நம் இதயத்தின் உள்ளே இருக்கும் நினைவுகளின் பயணமாக உள்ளது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க தீபா, உங்களுக்கு எந்த திரைப்படம் தான் பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து ராஜ்குமார் படம் சார். அதுல வந்து தங்கையை புன்னையை போல உறவினர் பார்ப்பார்
0: வழங்கிடலாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த தங்கச்சி பாசத்தை வெளிக்கொண்ட மாதிரி ஒரு காவிய கானம், எப்போ கேட்டாலும் வந்து மனதை உருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வரிகள் இசையெல்லாம். நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ

நேரம் இரவு 10:47 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சின்னசாமி பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? வழங்கலாம் ஐயா. நிகழ்ச்சி அடைந்த மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட மாதிரி வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் செல்பவர், எங்கிருந்து?
1: நான் தருமபுரி மதிகோன்பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு பச்சை விளக்கு படத்துல இருந்து கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்று இந்த பாடல் குடிங்கயா. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றி நன்றி. நல்லா பேசுனீங்க. நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் தவழ்ந்து வர காத்திருக்கிறது. இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேயர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நிகழ்ச்சியின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: தாரிமங்கலம் போக்குறது குமாருங்கய்யா.
0: குமார், சொல்லுங்க குமார், உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: அன்னக்கிளி திரைப்படத்துல இந்த அன்னக்கிளியே உன்னை தேடுது அந்த பாடல் அனைத்து நேர்களுக்காகவும்
0: வழங்கலாம். நிகழ்ச்சி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருக்க நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சி ஒன்றிய மட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் வந்து பாடல் வழங்கலாம்?
1: நிச்சயமா
0: நீங்கள் கேட்ட பாடல் வழங்கலாம். நீங்கள் கேட்ட பாடல் இதுவும்

0: नई आशा से भर देते हैं। हमें एंडलेस वॉर से एंड ऑफ वॉर उसी दिशा में जाना ही होगा जो मानवता की भलाई के लिए भी बहुत आवश्यक है।
1: During the meeting, the Prime Minister said all Indians are eager to welcome President Putin to the BRICS summit, which will be hosted in New Delhi in the coming days. President Vladimir Putin showed his satisfaction that India-Russia relations continue to strengthen on the basis of the principles of a special and privileged partnership. Prime Minister Modi also held bilateral meetings with leaders of Iran, Kyrgyz Republic and Armenia today. Mr. Modi and Iran President Dr. Masoud Pezeshkian, during their meeting, reviewed recent developments in the West Asia region and shared perspectives on the evolving situation. Mr. Modi expressed concern at the escalation of tensions in the region and reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. Calling for safeguarding the freedom of navigation and commerce, Mr. Modi emphasized that civilians and civilian infrastructure, including commercial shipping and seafarers, must not be harmed under any circumstances. Tomorrow, on the final day of his visit to Kyrgyz Republic, Prime Minister Modi will address the 26th summit of Shanghai Cooperation Organization. In Uttar Pradesh, at least 11 people, including 2 children, were killed and 5 others were critically injured in a massive explosion at a firecracker factory in Kaushambi. The firecracker manufacturing unit was reportedly being operated from a house situated in agricultural fields. President Draupadi Murmu has expressed grief over the loss of lives in the accident that occurred in Kaushambi. In a social media post, she conveyed condolences to the families of those who lost their lives in this unfortunate incident. President Murmu also prayed for the speedy recovery of the injured. Prime Minister Narendra Modi has expressed grief over the loss of lives due to a mishap at a firecracker factory in Kaushambi. In a social media post, Mr. Modi extended his condolences to those who have lost their loved ones. The Prime Minister also prayed for the speedy recovery of the injured. The Prime Minister also announced an ex gratia of 2 lakh rupees from Prime Minister's National Relief Fund to the next of kin of each deceased. The injured would be given 50,000 rupees. India's real GDP has observed a growth rate of 7.8% during the first quarter of current financial year against the growth of 6.9% during the same period of the previous financial year. The Ministry of Statistics and Program Implementation today released the quarterly estimates of GDP for the first quarter from April to June of the current financial year. In football, India began their Under-20 Asian Cup 2027 qualifying campaign on a winning note, defeating Syria 1-0 at Tashkent today. Singam Ayum Shami scored the decisive goal in the 86th minute to give India all 3 points in their opening Group B match. India have been placed in Group B alongside hosts Uzbekistan, Syria and Bangladesh. India will play their next match against host Uzbekistan on Thursday. In table tennis, India's Ankur Bhattacharjee has won his maiden men's single title at the WTT Feeder Olomouc tournament in Czech Republic. The world number 78 defeated third seed Denny Kozul of Slovenia 3-1 in the final. Ankur had earlier secured the men's doubles gold with compatriot Akash Pal. And that is the end of this news bulletin.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடுபம்பளை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தனம் நலவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக ஆர் கனிஷ்கா ஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியின் முதலாவதாக தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். அதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நடித்திரம் மற்றும் தருமபுரி பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:50 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, காலை 9:05 வானொலியில் வசந்தம் நாளைய நிகழ்ச்சியில் தென்னை உற்பத்தி பற்றிய தகவல்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் ஆராய்ச்சியாளர் ஜே கெனடி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி,

காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம். 15 நீங்கள் கேட்டவை 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 பூவே பெண் பூவே, அதனைத் தொடர்ந்து தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு சிறப்பு நிரலை. ஊட்டச்சத்துக்களின் அவசியம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் எஸ் தீர்த்தமாள் அவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி. 12:10 உங்கள் களம் புதிய தடம் டேட்டா என்ட்ரி மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் கார்த்திக் அவர்களின் அனுபவம் பற்றிய உரை. 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் எல்லிசை. 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும் முறை, கீதா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:30 பூங்குத்து. 3 மணிக்கு கட்சவில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடை திரும்பினாக்கள். மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபானன் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:41 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சிலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் எம் சந்தோஷ்குமார். மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் வேளாண் அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் என் பாட்டு இசப்பாட்டாக வளம்பெறவுள்ளது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். நாளைய சுகுமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கவுள்ளது. உறங்கும் முன் ஒரு சிந்தனை. ஒருவனின் துக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பையத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.